அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய நந்தி ஸ்தோத்திரம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய சிவாய நம ஓம் எனத் தொடங்கும் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 6:02.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இறையருள் போற்றும் இன்னசியாய் இல்லறம் தோறும் நல்லறம் போற்ற காத்திருக்கிறது.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் எம் சசிதரன் இசையில் தீபன் அருணாச்சலம் இயற்றிய பாடல். இது கோவை கமலா பாடிய பாடல்.

நடன சபேசன், நதிப்புண ஈசன், திடமுரு தேசன், நித்ய சபேசன், வடக்கைதாசன், மலைமகள் நேசன், பரமசிவனை பணிந்து வந்த அந்த பாடலை கேட்டோம். பக்திமயமான இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாராஷி இயற்றிய பாடல். அலைமோதும் உலகான புவி மீதிலே அடியேன் உன் புகழ்பாட வரம் தாருமே என்று ஆறுமுகனின் பதம் பணிந்து வரும் பாடல்.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். இது யு வி அரவிந்த் ஸ்ரீராம் இசையில் பி செந்தில்குமார் இயற்றிய பாடல். இது

நிலையத்தில் நேரம் 6:20. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது. டிபி ராமச்சந்திரன் இசையில் டேப் ராதா மாணிக்கம் இயற்றிய பாடல் இது. அன்பு கொண்டவன்தான் கடவுளை உணர்கிறான் என்கிறார் இயேசு பெருமான். ஏனென்றால் அன்பே கடவுள்தான் என்கிறார் இயேசு கிறிஸ்து.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நாகூர் ஏம் ஹனீஃபா குழுவினருடன் பாடிய பாடல் டி ஏ கல்யாணம் இசையில். அறிவு எங்கு சிதறி கிடந்தாலும் அது வானத்திற்கு அப்பால் இருந்தாலும் அதை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் நபிகள் நாயகம்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நாகூர் ஏம் ஹனீஃபா குழுவினருடன் பாடிய பாடல் டி ஏ கல்யாணம் இசையில். அறிவு எங்கு சிதறி கிடந்தாலும் அது வானத்திற்கு அப்பால் இருந்தாலும் அதை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் நபிகள் நாயகம்.

நேரம் 6:30. இது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கே வீரமணி பாடிய பாடல், கே வீரமணி சோமு இசையில் கே சோமு இயற்றிய பாடல் இது.

0: சபரிமலை சென்றிடுவோ.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இறையருள் போற்றும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில நீங்க கேட்டுட்டு நீங்க வாழ்த்துக்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, அதை பார்த்துடலாம். மந்தைவெளி விநாயகம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, மயிலை பட்டாபி, நாங்க கூட்டத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்றோம்னு ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸோட சொல்லியிருக்காரு. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, வீச்சூர் ராஜி ராஜ்குமார், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், மலரி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பிரகாஷ் அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மந்திரமூர்த்தி அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், அன்பு அறிவிப்பாளர் அவங்களுக்கு வணக்கம் அப்படின்னு, பமல் காமராஜபுரத்திலிருந்து புஷ்பா பழனி அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் பிரபாகரன் அவங்க, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், இன்றைய தினம் அனைவருக்கும் சிறப்பு மிக்க நாளாக அமைய வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இறை சிந்தனைகளுடன் இறை அருள் போற்றும் என்எஸ்ஐ பக்தி பாடல்கள் வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களே என்னென்ன பாடல்கள் போட்டும் அது நல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிகரன் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கைலாயமலை அந்த பாடலை பத்தி பதிவு பண்ணிருக்காங்க. கனகராஜ் கோடுவாஞ்சேரியிலிருந்து, வணக்கம், வருக வருக ராதா அவர்களே, நலம்தானே, நானும் நலம் அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரா குளத்தூர் பாலு, கருணாநிதி வீரவர் நல்லூர்லேருந்து, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, பூந்தண்டலம் புண்ணியக்கொடி அன்பு ராணி இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு ராணி அவங்க எல்லார் ஈஸ்வரி அவங்களுடைய பாடல் இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ், பசுமை நிறைந்த பதாகையே அருங்காட்சியாக பொருட்காட்சியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இறையருளுடன் கேள்வி என்ன பதில் என்ற புதிருடன் என்ன கேள்வி வரும் என்ற திக் திக் மனநிலையில் வர்ணனையுடன் கானங்களையும் செவிமடுக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அயத்தூர் லோகேஸ்வரி தினேஷ் அவருடைய பதிவு. ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவருமே கூட இயேசு பாடல்களாகட்டும், அல்லா பாடல்களாகட்டும், கைலாசமலை அந்த பாடலாகட்டும், எல்லா பாடலும் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. செம்பரம்பாக்கம் ஏழு ரெஜினா வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், ஹரிகரன் இவங்கெல்லாமும் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றிகள். இனி அருள்மணி மாலையில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் டி எல் மகாராஜன் பாடிய பாடல். டி கே ராமமூர்த்தி இசையில் கவியோகி வெக்கான் டாக்டர் பி பாண்டியன் ஐஏஎஸ் இயற்றிய பாடல். ஜகமதில் எங்கும் அழகு தங்க அகிலத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் அம்மனை போற்றி வரும் பாடல்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்ட

0: சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லர்ராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முதல் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது.

0: 123 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இனி நேயர்கள் கேட்கலாம் இன்று நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும், 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றறையில் கானங்களாய் தவழ்ந்து வர நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 செலவும் சேமிப்பும், தணிக்கையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன், 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 2 மணிக்கு செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல். இரண்டு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:02 நிகழ்ச்சிகள் தொடரும், 5:05 செய்திகள், 5:10 பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு வானொலிக்கு 90, 7:15 செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனதை மயக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பாய் மனசு மயங்கும். இதுவரை இன்று நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு வண்ண மலர்களாய் மலரக் கேட்டோம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7 மணி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

காற்றோடு கலந்து கவிப்பாடி கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் கொண்டாடும் எமது நேயர்களுக்கு விவித் பாரதியின் சார்பாக வாழ்த்து என்னும் சொல்லெடுத்து வாசகம் என்னும் நாற்கோர்த்து வாசனை என்னும் திரவியத்தை ஊற்றி மாலையாக்கி மகிழ்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதோ வாழ்த்துக்களோடு வலம் வரக்கூடிய பாடல் கனவே கலையாதே படத்திற்காக அனுராதா பத்வால் பாடிய பாடல், தேவாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக ஒரு கேள்வி கூட ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியாச்சு. நெதர்லாந்து லைடன் பல்கலைக்கழகத்தின் ஆசிய ஆவண தொகுப்பில் இடம்பெற்ற செப்பேடு எது, அது எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு. நீங்களும் பதில் தெரிஞ்சா விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நாங்கள் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் விடைகளை பதிவு செய்யலாம்.

0: விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில நிலையத்தில் நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நாம இப்போது கேட்கலாம்.

102.3 விவித் பாரதி பண்பலை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சர்வதேச அருங்காட்சியக தினம், இன்டர்நேஷனல் மியூசியம் டே. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் ICOM 1977ஆம் ஆண்டு தொடங்கியது. இதன் நோக்கம் அருங்காட்சியகங்கள் சமூகத்தில் வகிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துச் செல்வது ஆகும். அருங்காட்சியகங்கள் என்பது நமது பண்பாடு, வரலாறு, கலை மற்றும் அறிவியல் சார்ந்த அரிய பொருட்களை பாதுகாக்கும் இடம். இவை மனிதகுலத்தின் மரபு மற்றும் அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உதவுகின்றன. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அருங்காட்சியகங்கள் ஒரு அறிவு களஞ்சியமாக திகழ்கின்றன. கற்றல் மையங்களாக அருங்காட்சியகங்கள் அமைதியான சகவாழ்விற்கும் பரஸ்பர மரியாதைக்கும் பங்களிக்கின்றன. அருங்காட்சியகங்கள் என்பவை மக்கள் கதைகளையும் பொருட்களையும் ஒருவரையொருவரையும் சந்திக்கும் நம்பிக்கைக்குரிய பொது இடங்களாகும். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அருங்காட்சியக தினத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பு ஒன்று வைப்பாங்க. அதன்படி உலகம் முழுவதும் பல நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெறும். 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச அருங்காட்சியக தினத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூசியம் யுனைட்டிங் எ டிவைடட் வேர்ல்டு, பிளவுபட்ட உலகை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள். அதாவது உலகில் உள்ள சமூக, கலாச்சார மற்றும் அரசியல் வேறுபாடுகளை இணைக்கும் பாலமாக அருங்காட்சியகங்கள் செயல்படுகின்றன என்பதை வலியுறுத்துகிறது. அருங்காட்சியகங்கள் மனிதர்களுக்கு இடையிலான புரிதல், ஒற்றுமை மற்றும் அமைதியை வளர்க்க உதவுகின்றன. எளிமையா சொன்னோம் அப்படின்னா, அருங்காட்சியகங்கள் உலக மக்களை ஒன்றிணைக்கும் முக்கியமான இடங்களாக இருக்கின்றன என்பதே இந்த 2026ஆம் ஆண்டின் தலைப்புடைய முக்கிய கருத்து. இந்த நாளை முன்னிட்டு மக்கள் அருங்காட்சியகங்களுக்கு சென்று அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நமது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பணியில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய செய்தியாகும்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நாம் இப்போ கேட்டோம் ஆர்ஜே சரவணன் அவர் கொடுத்த தகவல், இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே, சர்வதேச அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை நமக்காக வழங்கினார்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 1 விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.

0: தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25ஆம் தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும் மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்குவங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப்பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7

30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று

0: பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கான வழியாக இங்கே யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருக்கும் போது, சில பேர் வந்து பண்ணையபுரம் மணிகண்டன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, என்எம்பி நச்சுப்பிள்ளை, சரவணன் ராமலிங்கம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம், ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சரியான விடையை வந்து ஹரிஹரன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வரலாற்று சிறப்புமிக்க சோழர் காலத்து செப்பேடுகள் ஆனைமங்கலம் செப்பேடுகள் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான விடையை பதிவு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து டி ராமச்சந்திரன் அவருமே, லோகேஸ்வரி தினேஷ் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் செந்தில் என்ஆர்சி இவருமே வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வீரதுரை, சோழர்களின் பெருமையை பறைசாற்றும் ஆனிமங்கலம் செப்பேடு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. சபரி மனோஜ் சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் இவருமே கூட தகவல்களுடன் பாடல்களையும் வழங்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, மதுரை சோ சண்முக சுந்தரம் இவங்கெல்லாம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், சோழர் பெருமையை பறைசாற்றும் செப்பேடு நிகழ்ச்சியை தொடர உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சரியான விடையும் பதிவு பண்ணிட்டு வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வல்லவன் இவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்புராணி, பிரபாகரன், பாபு முள்ளக்காடிலிருந்து, பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலிருந்து, டி நகர்லேருந்து ரங்கராஜன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிட்டு சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன், சூளை ரீஜா மனோகரன், பூந்தண்டலம் புண்ணியக்கொடி இவங்கெல்லாமும் வந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. நெதர்லாந்து நாட்டின் லைடன் பல்கலைக்கழகத்தில் இருந்த செப்பேடு ஆனைமங்கலம் செப்பேடு, ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ், இந்த செப்பேடுகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவை அப்படின்னு பூந்தண்டலம் புண்ணியக்கொடி இவருடைய பதிவு. புரசுவாக்கம் சவுந்தரராஜன், ராஜராஜ சோழர் காலத்தது இந்த செப்பேடுகள் அப்படிங்கிற ஒரு பதிவையும் பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ரமா டி நகர்லேருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பூலுவம்பாளையம் ஆனந்த முருகன், மாலினி தேவி அருணாச்சலம், சிவன் அருண், கருப்பண்ணன் ரங்கசாமி இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் இவங்கெல்லாமும் வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் ஆரம்ப பாடலே ரொம்ப அசத்தலாக இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பட்டியிலிருந்தும், சாமுனி கே எம் குமணஞ்சாவடியிலிருந்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும், செந்தில்குமரன் எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, சோமங்கலம் சடகோபன் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. கீதா ராஜகோபாலன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் இவங்கெல்லாம் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. செப்பேடுகள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான சோழர்கள் காலத்து சிறப்புமிக்க வரலாற்று செப்பு பட்டயங்கள்னு திருமழ் இசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுடைய பதிவா இருக்கு. ரைட், ஓகே. சிவன் அருண், மாலினி தேவி, பூலுவம்பாளையம், ஆனந்த முருகன் இவங்கெல்லாம் சரியான விடையை பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி சரியான விடையை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:30.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில எல்லாருமே சரியான விடை சொன்னாங்க இல்லையா? இந்த 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த 21 செப்புத்தகடுகள் சுமார் 30 கிலோ எடை கொண்டவை. வெண்கல வலயங்களால் இணைக்கப்பட்ட இந்த தொகுப்புல முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனோட ஆட்சிக்கால வரலாறு பொன்னெழுத்துக்களால பதியப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனுடைய அரசு முத்திரை பதிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் சோழ பேரரசின் சிறப்பை நமக்கு உணர்த்தும் உயிரோட்டமான சாட்சிகள். இந்த செப்பேடுகள்ல சமஸ்கிருதத்துல சோழ வம்ச வரலாறும் அரச மரபும் பதிவாகியிருக்கு. தமிழ் பகுதியோ நாகப்பட்டினத்துல அமைந்த சூடாமணி விகாரம் அப்படிங்கிற புத்த மத மடாலயத்திற்கு சோழர்கள் வழங்கிய நிலங்கள் வரி விலக்குகளை விவரிக்கக்கூடியதா இருக்கு. இந்த விகாரத்தை இன்றைய இந்தோனேஷியாவை சேர்ந்த ஸ்ரீ விஜய அரச மன்னர் கட்டியதாகவும் சோழர்கள் அதற்கு முழு ஆதரவு அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1700களில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நாகப்பட்டினத்தை ஆண்டபோது ஒரு டச்சு பாதிரியார் இந்த செப்பேடுகளை எடுத்து சென்றுள்ளார். அதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு லெய்டன் பல்கலைக்கழகத்தோடு ஆசிய ஆவண தொகுப்புல இது இடம்பெற்றிருக்கு. இந்த செப்பேடுகள் இனி பாரதத்தோட அருங்காட்சியகங்கள்ல பாதுகாக்கப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு சோழர் பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு பெருமை மிகுந்ததா இருக்கும். தமிழருடைய பாரம்பரியத்தையும் மகத்துவத்தையும் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டக்கூடியதுதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிலையத்தில் நேரம் 7:45.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம் நெதர்லாந்து நாட்டின் லைடன் பல்கலைக்கழகத்திலிருந்து செப்பேடு அப்படின்றது, ஆனைமங்கலம் செப்பேடு, அது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், சோமங்கலம், மூர்த்தி, ஆனந்தன் அவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க, விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஷேகா அவர் வந்து கங்கராஜுலேஷன்ஸ்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனைமங்கலம் செப்பேடுகள் எந்த செப்பேடுகள், இந்த செப்பேடுகள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு ஆசிரியர் நகர்லேருந்து டீனா ஸ்ரீ புகழினி இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழங்கிய திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக இருக்கணும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு, அதே நேரத்தில் விடையையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மேல் ஆவதம் நக்ஷத்ரா அருண், நெதர்லாந்து நாட்டின் லைடன் பல்கலைக்கழகத்தில் இருந்த செப்பேடு ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. குருகாத்தூர் கே கே ஞானமுருகன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதாவும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர் சொல்லியிருக்காரு, காற்றலையில் தவழ்ந்து வந்த கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்தது, அதை தொடர்ந்து அந்த பாடல்களையும் வரிசைப்படுத்தி அதுவும் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து அடையாளம் பட்டு, ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி அவங்களுமே கூட அந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நெதர்லாந்து நாட்டின் லைடன் பல்கலைக்கழகத்தில் இருந்த செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு, புது கேஷாவரம் வஜ்ரவேலு அவருடைய பதிவு, பத்மா சௌந்தரராஜன் அவங்களுமே சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், பூந்தண்டலம், ரக்ஷனா ஹரிபாலன் இவங்களாம் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைவேன் அப்படிங்கிற மாதிரி மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு, பட்டாளம், அப்துல் ஜலீல் இவங்கெல்லாமும், காஞ்சிபுரம், ராணி ஆனந்தன் இவங்கெல்லாமும் விடைகளையும் வாழ்த்துக்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் FM-ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
3: ஆமாம், காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க பாடல்.

0: உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: நேயர்கள் இணைந்திருப்பது வித் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் பார்த்தீங்கன்னா 7:50.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஏறத்தாழ நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெதர்லாந்து லைடன் பல்கலைக்கழகத்தின் ஆசிய ஆவண தொகுப்பில் இடம்பெற்ற செப்பேடு எது, எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். நேயர்கள் கூட நிறைய பேர் அழகாக பதில் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து சோழர்களின் பெருமையை பறைசாற்றக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. தங்கச்சிக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நாட்களாக ஃபேஸ்புக்கில் கேள்வி பதில் இல்லை, மிகவும் வருத்தத்தோடு இருந்தது. ஆனைமங்கலம் செப்பேடு நாகப்பட்டினம் சோழர்கள் பெருமையை வெளிநாட்டில் பறைசாற்றக்கூடிய செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அவங்களுடைய பதிவாக இருக்குது. நன்றி. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன், சர்வதேச அருங்காட்சி தினமான இன்று அதை பற்றிய நினைவூட்டல், அதனின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அமைந்த பாடல்கள் அருமை. இன்றைய தினத்தோட கேள்வியும் அதை சார்ந்து இருந்தது சிறப்பு. தொகுத்து வழங்கிய ஆர்ஜே மற்றும் குழுவிற்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இல்லையா. இப்போ 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்தி சுருக்கத்தை கேட்போம். 8:02 கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே ஷாலினி. போதுமா, நீ எந்திரிச்சு சீட்டை விடுமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பங்கு பெறலாம். அதைத் தொடர்ந்து கேள்விக்கு என்ன பதில், உங்களுக்காக கேள்விகள் கேட்டுக்கிட்டே நாங்கள் இருப்போம், நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தூரம் எதுவாக இருந்தாலும் நெஞ்சங்களை இணைக்கும் இசைப்பாலமாக நேயர்களின் அன்பு கடிதங்களோடு உங்கள் மனம் கேட்ட பாடல்கள் மலர வரும் நேரம் இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதோ தொடங்குகிறது.

நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் வைப்ஸ் கேட்டலாமா? நாம் அடையும் வெற்றியின் ரகசியம் திறமையில் இல்லை, தொடர்ந்து முயற்சிப்பதில் தான் இருக்கிறது. முயற்சி இருக்கும் இடத்தில் முடியாது என்ற வார்த்தைக்கே இடமில்லை. வெற்றி அது அதிர்ஷ்டமல்ல, நாம் தினமும் விடாமுயற்சியுடன் செய்த பயணத்தின் பலன். இந்த பயணத்தை நோக்கி நமது பாதை இருக்கட்டும், செல்லும் இடமெல்லாம் வெற்றி நமதே என்ற சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு ஷாலினி. கடிதங்களின் உணர்வுகளுக்கு இசையாக உயிர் கொடுக்க நேயர்களின் மனம் நிறைந்த விருப்ப பாடல்களை அவரவர் பெயர்களோடு காற்றலைகளில் ஒலி உலா வரும் நிகழ்ச்சி நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இதோ தொடங்குகிறது. உங்கள் உணர்வுகளுக்கு நெருக்கமான உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில இப்ப கேட்கக்கூடிய முதல் பாடல் அருமையான பாடல் கொம்பன் திரைப்படத்திலிருந்து அடி கருப்பு நிறுத்தலகின்ற பாடல் தான் கேட்க போறோம். விரும்பி கேட்ட நேயர்கள் ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹபி, ஷியாத், ஹம்சா, ரனியா, மேகனா இவர்களின் விருப்பத்துக்கு இணங்க கொம்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

வேல்முருகன் மாளவிகா அவங்களுடைய வாய்ஸில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் கும்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 8:09. தொடர்ந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா பராசக்தி திரைப்படத்திலேருந்து தரக்கு தரக்குன்ற பாடலை கேட்டிருக்காங்க. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் யார் யார் அப்படின்னா குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், வெண்கரம்பூர், நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், ஜெயலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ்,

0: இந்திராணி, திருச்சி கருமண்டபம் வீலாயுதம் திரவியமலர் சந்துரு துர்காதேவி தன்விக் விஸ்வா, அப்புறம் டி நகர்லேருந்து விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலத்திலிருந்து அசோக் கார்த்திக் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி, வேளச்சேரியிலிருந்து வேல்முருகன் மாலதி ஆதித்யா. இவர்களின் விருப்பத்துக்கு இணங்க பராசக்தி திரைப்படத்திலிருந்து சிவகார்த்திகேயன் அமீன் அவங்களுடைய வாய்ஸில் ஜிவி பிரகாஷ் இசையமைத்த திரைப்படத்திலிருந்து பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேயர்களின் இனிமையான பெயர்களோடு அவரவர் விருப்பம் தெரிவித்த பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 8:14. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல், அருமையான பாடல், போகன் திரைப்படத்திலேருந்து செந்தூரா பாடலை தான் விரும்பி கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா, மதுரை மணிநகரத்திலேருந்து சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, ஏவிஎம் அவென்யூலேருந்து கோபி கிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமி திரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர் கடகமத்தூர்லேருந்து

விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம் வடகரா குறிக்கலாட்டிலிருந்து நளினி, பாஸ்கரன் குன்னுமகரிலிருந்து கீதா பாலன், சிதம்பரம் சின்ன மார்க்கெட்டிலிருந்து வெள்ளைச்சாமி செல்வி, சென்னை முகப்பேரிலிருந்து பிரமீளா தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவிலிருந்து தாமரை செல்வி, ஸ்வேதா இன்பாஸ்ரீ, செல்லப்பா அன்பாசிரியர், தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி. இவர்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் போகன் திரைப்படத்திலிருந்து பாடல், தாமரையுடைய வரிகளை டி இமான் இசையமைத்த பாடல் இது.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் காலை 8:20:45 நொடி ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்கவுங்க விரும்பி கேட்ட பாடல்கள் அருமையாக இடம்பெற்றிருக்கு. அந்த வரிசையில் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னா, மல்லிப்பூ வச்சு வச்சுன்ற பாடல், வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறீங்க. இளையங்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, குளம்பாக்கம், கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கிலிருந்து ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, கதிர்வேலன், அயப்பாக்கத்திலேருந்து செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேறு கிழக்கிலிருந்து சுரேஷ், பிரியாதேவி, மனுவித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி தெருவிலிருந்து சேகர், விஜயகுமார், விழுப்புரம்லிருந்து சரவணன், இவர்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ, இவங்களுடைய வாய்ஸில் ஏஆர் ரஹ்மான் இசையில், தாமரை வரிகளில் பாடல்

நேரம் காலை 8:25 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்? லெஜண்ட் திரைப்படத்திலிருந்து கொஞ்சி கொஞ்சின்ற பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி தெர்மல் நகர்லேருந்து ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிடா, வேலூர் மாவட்டம் கே நகர்லேருந்து சம்யுல்லா, தில்ஷாத், முபாரக், அம்ரின், அல்மாஸ், கொனவட்டம் அகமது பாஷா, பள்ளிகுண்டான் ஒலி அகமத், ஒடப்பட்டி செந்தில், சித்கோ நகர் முகமது மொய்தீன், ரஹமத் பேகம், வடபழனியிலிருந்து செல்வன், செண்பகம், திருச்சி ஜமீல், ஷாஜிரா, ராமேஸ்வரம் ரம்ஜான், ஆசிப், தோபிக், தாரிக், இவர்களின் விருப்பத்தினுக்கிணங்க லெஜண்ட் திரைப்படத்திலிருந்து கே ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடிய பாடல், கபிலனுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த பாடல் இது.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

நேரம் காலை 8:32 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வரிசையில் அந்த வரிசையில அடுத்ததா கேட்கக்கூடிய பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து வாணி வாணின்ற பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் காஞ்சிபுரம் தாயார் குளம் தெருவிலிருந்து ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, செய்யார்வட்டம் ஸ்ருங்கட்டூர்லிருந்து ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, மணிகண்டன், மதுரவாயல், மதுரை நாயக்கன் தெருவிலிருந்து சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமனப்பாக்கம் காளிவீடிலிருந்து ஏழுமலை புஷ்பா, மணியரசன், நெல்லை சந்திப்பிலிருந்து மாலா, சித்ரா, சதாசிவம். இவர்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேர்காகவும் பாடல் இது அமரன் திரைப்படத்திலிருந்து யுகபாரதி கற்பனை வரிகளுக்கு ஜிவி பிரகாஷ் இசையில் பாடல்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. கோமாளி திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்ட நேயர்கள் புளியந்தோப்பு முருகன், லக்ஷ்மி, சந்தியா, கார்த்தி, மயிலாப்பூர் மணிகண்டன், ஆனந்தி, துரைப்பாக்கம் கார்த்திக், ஜெயந்தி, ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்புத்தூர்லிருந்து குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி நகர் பெரியசாமி, சந்தோஷ், லஜித்குமார், மணிவண்ணன், ராணி, அச்சிறுபாக்கம் தனபால், தாட்சாயணி, கல்ப் தேவி, தமிழ்ச்செல்வி, மாலா, திருமழிசை, ஜெகநாதபுரம், சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவியா, எழில் ஓவியா, வீரபாண்டி, ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை, ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட், கத்தீஸ்வரன், பிரீத்திகா. இவர்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேயர்க்காகவும் கோமாளி திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைத்து பாடிய பாடலை கேட்டலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: நேரம் காலை 8:42 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களின் பெயர்களோடு அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா எமக்கு தொழில் ரொமான்ஸ். என்னடா தொழிலை மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, நான் வழக்கமாக ஆர்ஜே தான். எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்றது ஒரு திரைப்பட பாடல், வாடா போடான்ற பாடல் வந்து அந்த திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. பாடல் விரும்பி கேட்ட நேயர்கள் ஜமாலியா ஹவுசிங் போர்டிலிருந்து ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்பியா, கௌசர், நஃபீசா, இர்பானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்ஹெச் ரோட்லேருந்து ரிக்ஷாக்காரன் பகதூர்பாய், ராஃபிபாய், தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்நிஷா, கரூர் ராயனர் கரூர் உழவர் சந்தையிலிருந்து முகமது இப்ராஹிம்பாய், மணலி சாகுல் ஹமீது, கத்தீஜா பேகம், காஜா முகமது, நஜீமா நஸ்ரீன், அம்பத்தூர் எஸ்வி நகர்லேருந்து எம்டி ரவிச்சந்திரன். இவர்களுக்காக இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பு, விஷாலி ஜெய்சங்கரோட சேர்ந்து பாடிய பாடல் மோகன்ராஜன் கற்பனைகள்ல. இது எமக்கு தொழில் ரொமான்ஸ் திரைப்படத்துக்கான பாடல்.

நேரம் காலை 8:46 நிமிடம் ஆயிடுச்சு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து விரும்பி கேட்ட பாடல் குரில்லா திரைப்படத்திலிருந்து யாரடியோன்ற பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் பொன்னேரி பழவர்காடிலிருந்து கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தர்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம், முருகானந்தம், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலாட்சி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜ், ரேணுகாதேவி, நிக்கில், சுதாகர், வருண், கண்ணன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெருவிலிருந்து பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா, ஸ்ரீ ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், இவர்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் குரிலா திரைப்படத்திலிருந்து சாம் சி எஸ் கற்பனைக்கு அவரே இசையமைத்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களி என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 55 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள், ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: நேரம் காலை 8:55 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் தேவரா திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். பத்த வைக்கும்ன்ற பாடலை

விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மேல்பட்டை ரஜினி, சுகுமார், நளினி, ஆலந்தூர் மாரிசன் தெருவிலிருந்து பாலகணேஷ், யுவஸ்ரீ, கல்பனா, திருச்சி முத்தரசு நல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், சந்திரா, பிரபாகர், இக்காட்டு தாங்கல்லிருந்து ஷாமினி, திவாகர், எஸ்எஸ்பி கோவிலிருந்து வேணுகோபால், சுகுமார், மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரம், சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லி, பவ்ஷியா, உபேந்திரன், ஜே டி மணிகண்டன், ஓ கே சிவா, மதுரவாயல் வேல்நகர்லிருந்து கதிர்வேல், சென்னை பாடியிலிருந்து ரவி, கலவை மேல் நெல்லிலிருந்து விஜயன், ஸ்ருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ், இவர்களுக்காக தேவரா திரைப்படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் கற்பனை வரிகளுக்கு அனிருத் ரவிச்சந்திர இசையில் தீப்தி சுரேஷ் பாடிய பாடல் தேவரா பகுதி 1 திரைப்படத்திற்கான பாடல்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: இதுவரை உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை உங்களது இனிமையான பெயர்களோடு உங்கள் விருப்ப பாடலை விவத் பாரதி தமிழ் பண்பலையில் கேட்ட அனைவருக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஓடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு

தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப் பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழியாக நேயர்கள் கலந்து கொண்டு ஒரு நிமிடத்திற்குள் பதில் சொல்லி கலக்க போகும் கேம் ஷோ இது.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
1: சிரிப்பும் சுறுசுறுப்பும் சிந்தனையும் சேர்ந்து ஒரு நிமிடத்திற்குள் கலக்கப்போகும் கலக்கலரங்கம் நிகழ்ச்சி. தொலைபேசியை எடுங்க, வேகமா யோசிங்க, உடனே பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல அதிக நேரம் எடுத்துக்க வேணாம். இது மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக சொல்லப்படுற கருத்து. நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 044 சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணோட சேர்த்து 295-205-853 மற்றும் ஒரு எண்ணான 283-89-871 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்றைக்கி என்னங்க விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா, வித்தியாசமான விளையாட்டு தான் விளையாட போகிறோம். ரெண்டு விதமாக விளையாட போகிறோம். ரெண்டு விதமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ரெண்டு விதமாக ஒரு விளையாட்டு சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் எந்த மாதிரி விளையாட்டு விளையாட போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய தேர்வில் நான் விட்டுட்டேன். சரி, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல வரக்கூடியதுக்கு வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன். அந்த வார்த்தைக்கு இணையான ஒரு பாடலை பாடணும். பாடல் எந்த பாடல்னாலும் பாடலாம், ஆனால் அது அந்த வார்த்தைக்கு தொடர்புடையதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பச்சை அப்படின்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் உடனே பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படின்றத பாடணும், சொல்லக்கூடாது. அதுதான் ரூல்ஸ் நம்பர் 1. பச்சைன்னு சொன்னால் பச்சை நிறம் தான் சொல்லணும், சிவப்புன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்மை எழுத்துக்கிடான காலை இருந்து ந வரைக்கும் ஏதாவது ஒரு வரிசையில் இருந்து ஒரு 5 வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ காவரிசை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கக்கா கிக்கே குக்கு கேகே கை கொக்கோ கவ், இதில் எந்த வார்த்தைகள்னாலும் ஒரு 5 வார்த்தை உங்களுக்கு தெரிந்த அர்த்தம் உள்ளதாக சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு காவரிசை சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கனவு, காகம், கிளி, குரங்கு, கூடல் நகர், கேப்பை, இப்போ எல்லாமே காலை வந்ததான். கா வரிசையில் எந்த வரிசை வேணாம்னு சொல்லலாம், ஆனால் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ரெண்டு விதமாக விளையாட போகிறோம். எதை தேர்வு செய்ய போகிறீங்க அப்படின்றது நேர்களான உங்களுடைய சாய்ஸ். சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து லைனில் வந்துட்டுருக்காங்க, தொடர்புலேருந்து திடீர்னு துண்டிச்சிட்டாங்க. சரி, நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். கலக்கலரங்கம் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இணைப்பில் வந்துட்டாங்க, கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நீங்க கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில ரூல்ஸ் ஒரு ரெண்டு வந்து விளையாட்டு விளையாடலாம் சொன்னீங்க, கேட்டிங்களா?
3: கேட்டுக்கிறோம், சொல்லுங்க மேடம்.
1: நீங்க எந்த மாதிரி

0: சூஸ் பண்ண போறீங்க, வார்த்தைகளை வந்து சொல்ல போறீங்களா, வரிசைகளை சூஸ் பண்ணி நீங்க எழுத்த அந்த வார்த்தைகளை சொல்ல போறீங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அதுக்கு ரிலேட்டடா சாங் பாடுறீங்களா, இல்ல உயிர்மை எழுத்துக்களை சொன்னா அதுக்குண்டான ரிலேட்டட் சொல்ல சொல்ல போறீங்களா?
1: பாட்டே சொல்றோம் மேடம்.
0: பாட்டே சொல்றீங்களா? சரி, உங்களுக்குரிய வார்த்தை வந்து நிலா. ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லிருங்க, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். நிலான்ற தொடர்புடைய பாட்டு ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டான்ஸா பாருங்க.
1: பாட்டு பாடணும் மேடம். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சாக. அப்புறம் மேடம் இன்னொரு பாட்டு, அன்று வந்ததும் இதே நிலா, அன்று வந்ததும் நிலா.
0: கலக்குறீங்க. ஓகே, நிலா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. கேம் ஷோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஆரம்பத்துல சொன்னேன், கவனிச்சீங்களா, கேட்டீங்களா?
2: எல்லாம் கேட்டேன் மேடம். ரெண்டு கேம் விளையாட கூடாதா மேடம்? எதனா ஒண்ணுதான் விளையாடணுமா?
0: எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, நீங்களே விளையாடிட்டு இருந்தா மத்தவங்க எப்படி விளையாடுறது? சரியா,
2: எனக்கு இது கால வந்து ஏதாவது எழுத்துங்க சொல்லுங்க மேடம். நான்
0: உயிர்மை எழுத்துக்களோட வரிசை சொல்லவா? கா கிடையாது, கா வந்து நான் சொல்லிட்டேன். சா, சா வரிசை, அதாவது சச்சா சிச்சி சுச்சு செச்சே சை சொச்சோ சௌ, இதுல ஏதாவது அர்த்தம் உள்ளது.
2: சத்துணவு, தங்கு, சுக்கு,
0: நிகழ்ச்சியில வந்ததுக்கு நன்றிமா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நேர்கள்லாம் இந்த கேம் ஷோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து விளையாடலாம். இப்போ நேரம் 9:07 ஆயிடுச்சு. கலக்கலகம் நிகழ்ச்சியில கலக்கலா ஒரு பாடல் கேட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதுவும் துள்ளலோட பாடல் கேட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் இளையராஜா இசையில கேட்டலாம். ஆட்டமா தேரோட்டமான்ற பாடல், ஸ்வர்ணலதா பாடின பாடல், பெரிசுடன் வரிகளில் பாடல் இதோ.

0: சூப்பரான கேம் ஷோ கலக்கலரங்கம் நிகழ்ச்சி தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கும் விவித் பாரதி தமிழ் 9:02:03 நேரம் காலை 9:13 ஆயிடுச்சு. இன்றைக்கி கேம் ஷோ வித்தியாசமான கேம் ஷோ, ரொம்பவே நேர்கள்லாம் ஆர்வமாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க. சரி, இணைப்பில் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவங்களோட சேர்ந்து பேசிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: அண்ணாநகர்லேருந்து மாலிதேவி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்றைக்கி ரெண்டு விதமான விளையாட்டை சொல்லுவோம், நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்க?
1: எனக்கு வார்த்தைகள் சொல்லுங்க.
0: நீங்கள் வார்த்தைகள்னால் நீங்கள் பாடல் பாட போகிறீங்க அப்படி தானே?
1: புரியலையே,
0: தண்ணீர் தாகம் சொன்னீங்க, மூணாவது என்ன
1: சொன்னீங்க?
0: கல் நாகமா?
1: தை மாதம்.
0: தை மாதம், ஓகே ஓகே. தொட்டில்
2: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எழுத்து பா.
2: பாவா?
0: ம்.
2: பள்ளிக்கூடம்.
0: ஆ.
2: பொத்தளம்.
0: ஆ.
2: பாராட்டு.
0: ஆ.
2: பெருமை.
0: ஆ.
2: பண்பு.
0: ஓகே, அஞ்சுனா அஞ்சு தான் சொல்வீங்களா, எக்ஸ்ட்ரா ரெண்டு சொல்லலாமே.
2: பரம்.
0: ஓகே, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. என்ன மேடம், நீங்கள் அஞ்சு சொல்ல சொன்னீங்க, நீங்களே ரூல்ஸை மீறுறீங்க அப்படின்றீங்க. நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அஞ்சு இல்லை பத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேனே. சரி, ரொம்ப சூப்பராக விளையாடிட்டுருக்கோம். நேரம் காலை 9:15 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் ஒரு அடுத்ததாக ஒரு துள்ளலான பாடல் கேட்டுலாம். மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து மலேசிய வாசுதேவன் குழுவினர் பாடின பாடல் கங்கை மரன் வரிகளில் இடு பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக.
3: Jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag j

ரொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்மை.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் காலை 9:20 கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கலரங்கம் நிகழ்ச்சி. துள்ளலான இசையோட சூப்பரான கேம் ஷோ தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக விளையாடிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கேட்க கேட்க பாடல்கள் வந்து எப்படி சுரங்கம் மாதிரி வந்துகிட்டே இருக்கோம். உங்களது வார்த்தைகள் வந்து அந்தளவு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, ஃபேஸ்புக்கில் நேர்கள் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் தொடர்ந்து படிச்சிடலாமா? கமலாவரதன் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சூளைமேடு ரீஜா மனோகரன், கடற்கலரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்களும் வாழ்த்தும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் முதல் காலராக நான் நிகழ்ச்சியில் பங்கேற்று பதிலளித்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அஸ்வினி நாகராஜ், கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வீரராகவன், காலை வணக்கம் சகோதரி. களை கட்டும் கலக்கலரங்கம் கேட்பதற்கு பாடல்கள் சுரங்கும், கீதங்கள் அனைத்தும் ஆனந்தம், ஆரம்ப பாடல் ஆட்டமா பாட்டமா அனைத்தும் பண்பலை கொண்டாட்டமா, நேயர்களின் மனதில் இனிக்குமா. ஃபேஸ்புக் ரே வீரராகவன் மாதவரும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவிதை மலையில எழுதி கொண்டிருக்காங்க. போங்க பாபு முள்ளக்காடிலிருந்து ஒரு வணக்கம் மாதிரி போஸ்டர் போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நேர்களோட விளையாடலாம் கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில. அடுத்ததா பங்கேற்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்ததையும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சேலம் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு ரெண்டு விதமான விளையாட்டு விளையாட போறோம், எந்த மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க?
1: இன்னொரு விளையாட்டு சொன்னீங்களா, அது கொடுங்க.
0: இன்னொரு விளையாட்டா? இன்னொரு விளையாட்டு? இரண்டு விதமான விளையாட்டுகள் சொன்னீங்க, நீங்க எந்த மாதிரியான விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க?
1: என்ன
0: ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவோம். இப்ப ஒரு நிலா அப்படின்னு சொன்னா நிலா சம்பந்தமான பாடல் தான் பாடணும், அதற்கு ரிலேட்டடா வேற எதையும் பாடக்கூடாது. நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன்ற மாதிரி நிலால இருந்து ஆரம்பிக்கணும். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள்ல ரெண்டு விதமான விளையாட்டுல ஒன்னு நான் சொல்லிட்டேன், இன்னொன்னு வந்து உயிர்மை எழுத்துக்கள்ல கால இருந்து நா வரைக்கும் கொடுத்துருப்பேன். அதுல ஏதாவது ஒரு வரிசை சொன்னா, இப்ப கால இருந்து கௌ வரைக்கும் இருக்குல்ல, அதுல நீங்க வந்து ஒரு 5 வார்த்தைகள் அர்த்தம் உள்ளதா சொல்லணும். 5 மட்டும் இல்ல, 5ன்றது ரூல்ஸ், 5க்கு மேலையும் சொல்லலாம். இப்போ நீங்க எந்த மாதிரியான விளையாட்டு விளையாட ஆசைப்படுறீங்க? வரிசை விளையாட்டா? சரி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து தகர வரிசை.
1: ஒரு பேரு
0: ஒரு நிமிடத்திற்குள் சொல்லணும், அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா?
1: ரொம்ப கஷ்டமா
0: இல்ல, இப்ப என்ன சொன்னா டக் டக்னு சொல்லணும். ஆஹா, இதெல்லாம் இருக்கும்.
1: டிஸ்கோ டான்சர், டீனேஜர்.
0: டிஸ்கோ டான்சர். இன்னொன்னு என்ன சொன்னீங்க?
1: டீனேஜர் மேம், டீனா.
0: பாட்டு பாடுறீங்களா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை ஆசை.
2: ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழும்.
0: எது மாதிரி உங்க ஆசைய சொல்லுங்க, வரிசைப்படுத்துங்க.
2: வானொலி கேட்டே வாழணும் போல இருக்கு.
0: ஒரு லைன் தான் பாடுனீங்க, நான் ரெண்டு லைன் சொன்னேனே. நீங்க பேசுனீங்கன்னா பாடுனீங்களா? பாடுனீங்களா?
2: ஆசையா இருக்கிறது இது போல் வாழும் வரும்.
0: அப்புறம் அடுத்த வரி.
2: ஆசையில் ஒரு கடிதம்
0: எழுதினேன். நீங்க படிக்க கூடாது, பாடணும் தானே சொன்னேன்.
2: நன்றி நன்றி
0: ஆலவளப்ப சாமி, நன்றி. நெக்ஸ்ட் பாருங்க. சரி, வணக்கம். பரவாயில்ல, நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து?

0: இணைப்புலேருந்து விடப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக கேம் ஷோ போயிட்டுருக்கு. நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த நேயர் எங்கேருந்து? வணக்கம்.
1: வணக்கம் ஷாலினி மேம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: பங்காளி

0: வந்து
1: பச்சை, பரன், பண்பாடு, பங்காளி, பசை, பணி, பண்பு, பகட்டு, பகலவன்.
0: சரி, டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்றீங்களா, அந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: சொல்லலாம், நீங்க பாட சொல்றீங்களா, அது ரொம்ப சிரமம் இல்லை நமக்கு.
0: இல்ல, எல்லா எல்லா பாட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நேர்களுக்கு எங்களை விட நேர்கள் உங்களுக்கு தானே நிறைய தெரியும்.
1: எளிமையான ஒரு நிகழ்ச்சி, எல்லாருமே கலந்துக்கலாம் அந்த நிகழ்ச்சியில.
0: நன்றி சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து மூன்று நேர சந்திச்சிருக்கோம். நேரம் காலை 9:26 ஆயிடுச்சு. இப்போ அருமையாக ஒரு துள்ளல் இசை, இந்த ப்ரோக்ராமில் துள்ளல் இசை கேட்டால் தான் நல்லா இருக்கணும்னு துள்ளல் இசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து கேட்டலாம். சந்திரபோஸ் இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஷைலஜா பாடின பாடல் இது.

0: கலக்கலரங்கம் நிகழ்ச்சி தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 9:32 தொடர்ந்து நேயர்கள்லாம் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் கூட பேசிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? பாட்டு பாடுறீங்களா? சரி, உங்களுக்கு குறுக்கப்பட்ட வார்த்தை வந்து அழகு. அழகுல எக்கச்சக்கமான பாட்டு இருக்கே.
1: அழகுக்கு மறு பெயர் அமுதா. அழகிருக்குது உலகிலே, ஆசை இருக்குது மனதிலே, அனுபவிச்சா என்னடா ராஜா அனுபவிப்போ.
0: நீங்க முதல்ல பாண்டிங்களா அழகுக்கு மறுபெயர்
1: அமுதா? அது எம்ஜிஆர் பாட்டு. அத்துல ஞாபகம்ல
0: பெண்ணா கண்ணா அப்படின்லாம் வரிசையா வருவேன், நீங்க பாடுவீங்கன்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல.
1: அனுபவி ராஜா அனுபவின்னு பழைய பாடம்.
0: சரி, அடுத்த பாட்டு.
1: அந்த பாட்டு அனுபவி ராஜா அனுபவியில பாடின அந்த பாட்டு.
0: அடுத்து அழகுல நிறைய இருக்கு.
1: மூணு பாடுமா?
0: இல்ல, உங்க விருப்பம் தான். நான் நீங்க பாடுறீங்களே டக்குன்னு, அதனால நான் கேட்டேன், எக்ஸ்ட்ரா கேட்டேன். பாடுங்க.
1: சரி, இன்னும் ஒரு பாட்டு பாடுமா? அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இனிப்புல வந்ததற்கு நன்றி. மகிழ்ச்சி இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேரம் வந்து சந்திக்கலாம். இன்னும் நேர்கள் வரல. சரி, வந்துட்டே இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்கம்மா, நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான விளையாட்டு விளையாட ஆசைப்படுறீங்க? பாட்டு பாடுறீங்களா இல்ல வரிசைய வார்த்தைகளை வந்து சொல்றீங்களா? பாட்டு பாடுறீங்களா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து கருப்பு. கருப்பு கருப்பு முறையில ரெண்டு வரியாவது பாடணும். அந்த வரி இந்த வரி எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா?
1: கருப்பு நீலா
0: எனக்கு சொல்லத்தான் மேடம், பாடலாம் வராதுன்றீங்களா? சரி, அழக முயற்சி பண்ணுங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேரோட சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
2: வணக்கம், நான் திருவான்மேரி மீராமா.
0: சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான விளையாட்டு விளையாட போறீங்க?
2: அம்மா, இல்ல பாடல் சொன்னீங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்றேன் பாடல். அது அது சொல்லுங்க. அது வந்து ஆனா பாடல் இருக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லுங்க.
0: சரி, கருப்புல நிறைய பாட்டு இருக்கு, அதை பாடுறீங்களா இல்ல வேற வார்த்தை சொல்லணுமா? கருப்பு, இதுக்கு முன்னாடி கேட்டேன் இல்லையா, கருப்புன்ற வார்த்தையில பாடுறீங்களா இல்ல இன்னொரு வார்த்தை கேட்கலாமா?
2: இல்ல வேற வார்த்தை. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு
0: ஒரு பாட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. தாமரை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை.
2: தாமரை கண்ணங்கள், உமல கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது
0: நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. யார் இங்கிருந்து? வணக்கம் சார், எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க சார், என்ன மாதிரியான விளையாட்டு விளையாட போறோம்?

0: பாட்டு பாடுறீங்களா?
1: ஆ
0: சரி, உங்களுக்கு வந்து மதுரை.
1: மதுரைக்கு போகாதடி மண், அது ஒரு பாட்டு வரும் மேடம், தெரியல.
0: மல்லிப்பூ நன்றி சார், கலந்து கொண்டதுக்கு நன்றி. நேயர்கள்லாம் ரொம்பவே அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் கடை 9:36 ஆயிடுச்சு. ஒரு அடுத்ததா ஒரு துள்ளலான பாடல் கேட்டலாம். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி அவங்களுடைய வாய்ஸில், வாலியின் கற்பனை வரிகளில் பாடல் இது. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
4: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
3: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
4: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
3: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
4: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
3: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
4: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
5: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
6: தொடர்ந்து விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கலரங்கம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கீங்க. நேரம் காலை 9:44 ஆயிடுச்சு. சூப்பரான கேம் ஷோ நேர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருக்கீங்க. சரி, தொடர்ந்து நேர்கள் கூட பேசிடலாம். யார் யார் என்ன விளையாட ஆசையா இருக்காங்கன்றதையும் கேட்டுலாம். வணக்கம், யாருங்கிறது?
7: வணக்கம் மேம்.
6: வணக்கம். வணக்கம், குட் மார்னிங். யாருங்கிறதுமா?
7: என்ன
6: மாதிரியான விளையாட்டு? நன்றிமா. வார்த்தை நான் சொல்றேன், அதுக்கு ரிலேட்டடா பாடுங்க. என்னுடைய சாய்ஸ்ல நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து வார்த்தை ஆடி.
7: பேசுறீங்க. செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச மன்னவர் ஏன்?

0: நாங்களே லிரிக்ஸ் எடுத்து நாங்களே பாடிப்போம்பா அப்படின்ற மாதிரி. அடுத்து அடுத்து அடுத்த
1: பாட்டு
0: இப்ப நான் எடுத்து கொடுத்தேன், நீங்க அடுத்த பாட்டு நீங்களா எடுங்க.
1: ஆடி மாசம் ஆடி கொஞ்சம் சேர்த்து நினைக்கன்னு அது ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் ஆடி இல்ல அம்மன் பாட்டு ஒண்ணு இருக்குமே, ஆடி வெள்ளிக்கிழமன் வருது.
0: விரும்பி கேட்பாங்க நேர்கள்லாம். நான் க்ளூவும் குடுத்துட்டேன், நேர்கள்லாம் பிடிச்சிருப்பாங்க. உழவர்கள் பாட்டு வந்துருச்சா ஞாபகம்?
1: உழவர்கள் பாட்டு
0: சரி, ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. வரக்கூடிய நேர்கள் வந்து சந்தோஷம். இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: என்ன
0: மாதிரியான விளையாட்டு விளையாட ஆசைப்படுறீங்க சார்?
2: பாட்டு பாடுற மேடம், தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு.
0: பழைய பாட்டா? சரி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை மல்லிகை.
2: மல்லிகையே பொல்லிகையே மலை சூட மல்லவனே.
0: இப்ப என்ன பண்ணீங்க மல்லிகை மல்லிகைன்னு சொன்னீங்க,
2: அதுக்கப்புறம் மல்லிகையே மல்லிகையே மலை சூடும் மல்லிகையே.
0: நான் ரெண்டு வயதையாவது பாட தானே சொன்னேன், பேசவா
2: சொன்னேன்.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் வந்து சந்திச்சிடலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: சொல்லுங்க சார், என்ன மாதிரியான விளையாட்டு விளையாட
3: ஆசைப்படுறீங்க?
0: நமக்கு வேணாப்ப சாமி எழுத்து வரிசையை கேட்டுருவோன்றீங்களா? சரி, ஆமா. நீங்க எனக்கு சொல்றது சரியா புரியல
3: மேடம், நெடில சொல்லலாமான்னு கேட்டேன்.
0: எதுல மா வரிசையில எதுல வேணாலும் சொல்லலாம். மாமா மீமி மூமு மெமே மவு வரைக்கும்.
3: மறுப்பு, மாமியார், மாம்பழம், மாவிலங்கை, மாங்காய்,
0: அஞ்சு வார்த்தை கரெக்டா சொல்லிட்டீங்க, பாயிண்ட் படிச்சிட்டீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார், விளையாண்டதுக்கு நன்றி. இனிப்புல இணைய கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து?
4: உங்களுக்குடிய
0: வார்த்தை வந்து மாமா.
4: மாமா சென்னை கொடு, மாமா சொல்லி கொடு, இது சாமி பொட்ட முடிச்சு அதுதான் மூணு முடிச்சு தாலி கட்டவும் மேலும் கட்டவும் நேரம் வந்துடுச்சு, ஊரு உலகம் சேர்ந்து கணக்கு மாலை தந்துடுச்சு.
0: ஆஹா, விவேத் பாரதி மூலமா உங்களது விருப்பத்தை வந்து சொல்லாம சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு லைன் பாட சொன்னேன், நீங்க மூணு முடிச்சு போடுற வரைக்கும் போயிட்டீங்க
4: மேடம் இந்த பாட்டு.
0: சரி, ஓகே சார், இனிப்புல வந்து இருக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம்.
4: நன்றி மேடம்,
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
4: இனிப்பு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சார். நேர்கள்லாம் ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருக்கீங்க கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில். நேரம் காலை 9:50 ஆயிடுச்சு. இப்போ ஒரு அதிரடியான சூப்பரான பாடல் கேட்டலாம். வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பாடல் கேட்டலாம். மனு பாடின பாடல்.

0: சூப்பராக விளையாடிட்டு இருக்கும் கலக்கலரங்கம் நிகழ்ச்சி. நேரம் கடை 9:54 நிமிடம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைவு தருவாயில் இருக்கு. நேர்கள் ஒரு ரெண்டே நேரம் சந்திச்சு நிறைவான பாடலை போட்டு முடிச்சிடலாம் நிகழ்ச்சியை. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: திருமலை வயலிருந்து ஏழுமலை பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், எந்த மாதிரியான விளையாட்டு விளையாட ஆசைப்படுறீங்க?
1: எனக்கு பாடல் சொல்லுங்க மேடம்.
0: பாடலா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை மனம்.
1: மனம்.
0: ம்.
1: மனம். மனமா?
0: ம்.
1: மனம் பரமாத்மரே. வேற ஏதாவது சொல்லுங்க மேடம்.
0: வேறவா? ஆ சரி. அழகு.
1: அழகு. அழகு. அழகு. நீ நடந்தால் நடை அழகு.
0: ஆஹா, பாட சொன்னா பேசுறீங்களே. சரி, அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல இணைக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: திருநெல்வேலி கணபதிங்க.
0: என்ன மாதிரியான விளையாட்டு விளையாட ஆசைப்படுறீங்க சார்?
2: பாட்டுதாங்க.
0: பாட்டா? சரி, உங்களுக்கு மனம்ன்ற வார்த்தையை கொடுக்கலாம். என்ன பாட்டு பாட போறீங்க?
2: மனமா?
0: ஆ, மனம். மனம்.
2: மனிதன் மாறிவிட்டான்.
0: மனிதன்?

0: வரல மனம்.
1: மலரா?
0: மனம், மனதோடு உறவாட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனம். இனிப்பிரம் வந்ததுக்கு நன்றி. நேரம் வந்து நிறைவு பெற்றது. நிறைவா ஒரு பாடல் கேட்கலாம். நல்லவன் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல், நிறைவான பாடல் கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில்.

0: இதுவரை கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி ஷோ வந்து ரொம்பவே சூப்பராக விளையாடிங்க, அவ்வளோ நேயர்களும் சூப்பராக விளையாடிங்க, அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதுவரை நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
0: தற்காலிகமாக விடைபெற்ற ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை. இன்னும் சில நொடிகள், 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு

0: அறிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 10:02.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆம் நேயர்களே, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சியை
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. இன்றைக்கி என்ன மாதிரியான கேள்விகள் வரப்போகுது அப்படின்னு நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க இல்லையா? ரொம்ப ஈஸி தாங்க. செப்பேடுகள் இது சார்ந்த செய்திகள் தான் உங்களுக்கு வந்து கேள்விகளாக தொகுக்கப்பட்டிருக்கு. அதை வைத்து இது என்ன செப்பேடு அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. பிடிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952 0853, மற்றொரு எண் 2838 9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். செப்பேடுகள் பற்றிய கேள்விகள் அதுதான் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. பாடல்கள் கேட்கலாமா? சர்வர் சுந்தரம் படத்திற்காக வரக்கூடிய பாடல், பி சுசீலா பாடிய பாடல், கண்ணதாசன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் வரக்கூடிய முதல் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், நான் நல்லா கேட்டேன், நான் இங்க தான் இருந்தேன், நீங்க நிகழ்ச்சியில வந்துட்டீங்க இல்லையா? அடுத்தடுத்த நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அல்ல, வேற அப்படிங்கிறதுக்கோசரம் எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம வர முடியாது இல்லையா? நேயர்களே, நீங்க உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா எல்லா நேயர்களுக்கும் வழியும் கூட விடணும். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. விவேஸ் கண்ணன் சார், இப்போ இன்னைக்கு வந்து என்ன தினம்? சர்வதேச அருங்காட்சியக தினம் இல்லையா? அதோட கருப்பொருள் என்ன? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன், ஈஸியாக ஆரம்பிச்சிட்டேன். மூன்றோடு இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. கோபுரத்னம் சார், சொல்லுங்க, இந்த ஆண்டு சர்வதேச அருங்காட்சியகத்தின் அந்த தினத்தோட கருப்பொருள் என்ன? தெரிஞ்சுக்கலாமா? நன்றி, நன்றி. நீங்க கேள்வியை கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கூட ஈஸியா இருக்கும்.

0: பதில் சொல்கிறதுக்கு. அப்புறம் நம்ம இன்னும் சொல்லியிருக்கோம், செப்பேடுகள் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் கேள்வியை நேயர்கள் கொஞ்சம் கேட்டுட்டு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலப்பேடுவி தயாளன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு, இந்த பாடலை ஒளிபரப்பி எங்களை மகாபலிபுரத்துக்கே அழைத்து சென்று விட்டீர்கள், நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புல்லூர் மற்றும் வயலூர் செப்பேடுகள், இந்த பல்லவர்களுடைய நில மானியங்கள் மற்றும் மரபை விவரிக்கக்கூடிய செப்பேடுகள்னு ஹரிகரன் அவர் கூட நமக்காக நிறையா சொல்லி வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே தினமும் பொன்னியின் செல்வன் கேட்டு செப்பேடுகள் பாரதத்துக்கு வந்தது மகிழ்ச்சின்னு பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: சேஷாத்ரி, கும்பகோணம்.
0: கும்பகோணத்துல இருந்து சேஷாத்ரி சார் சொல்லுங்க.
1: பிளவுபட்ட
0: உலகத்தை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள், மியூசியம்ஸ் யுனைட்டிங் எ டிவைடட் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் சார். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நாமளும் அடுத்தடுத்த கேள்விக்கு போகலாம், நீங்களும் பங்கேற்கலாம். மீரா வெங்கட்ராமனை தொடர்ந்து முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனைமங்கலம் அப்படின்னு வந்து காலையில் ஆன்சரு இப்போ தான் பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் அவருமே கூட சர்வதேச அருங்காட்சியக தினம் பற்றிய நினைவூட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. நீங்களும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தஞ்சைக்கு அருகில் கருந்தட்டாங்குடி அப்படிங்கிற இடத்துல கிடைக்கப்பட்ட செப்பேட்டோட பெயர் என்ன? தஞ்சைக்கு அருகில் கருந்தட்டாங்குடி அந்த இடத்துல கிடைக்கப்பெற்ற செப்பேட்டோட பெயர் என்ன? இதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணலாம். 2952208053, மற்றொரு எண் 2838987. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ள. இது பகலில் ஓர் இரவு படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில். பாடலை கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஜானகிராமன் சார் சொல்லுங்க. தஞ்சைக்கு அருகில கருந்தட்டாங்குடியில என்னங்கய்யா? ஆ, சொல்றனே, தஞ்சைக்கு அருகில கருந்தட்டாங்குடி அப்படிங்கிற இடத்துல கிடைக்கப்பெற்ற செப்பேட்டோட பெயர் இருக்கு, அது என்னன்னு
2: கேக்குறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி சார். ரைட் நேர்களே, நீங்க கொஞ்சம் அதை அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் நமக்கு. இப்போ அந்த பாடலை கேட்டுடலாமா?

0: விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வாங்க. வணக்கம் வணக்கம். நேயர்கள் வராங்க, ஆனால் என்னன்னு தெரியல, பேசதான் மாட்டேங்கிறாங்க. 2952208533 மற்றொரு எண் 2838987171. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: காலை வணக்கம் மேடம். ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார் சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க? ரொம்ப
0: சூப்பர். ஆமா சார், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், தேங்க் யூ. இது வந்து கருப்பு பட்டாம்பூச்சியில தமிழ் வார்த்தைகளாக கொண்ட உருவாக்கப்பட்ட ஒரு ஆடை, இது வந்து கண்டுபிடிச்சாங்க. அது தட்டாம்பூச்சின்ற இடத்துல தஞ்சாவூர் அருகில இதுதான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது கருப்பு தமிழ் வார்த்தைகளை கருப்பு பட்டாம்பூச்சியில
0: இருக்காங்க. அது என்ன? அது அந்த செப்பேட்டோட பெயர் என்னன்னு நான் கேக்குறேன். சூப்பர் மேடம், சூப்பர். நிஜமாலுமே நான் வந்து நீங்க எத்தனை நாளும் சொல்லிருக்கீங்க, ஆனா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னது எனக்கு ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படிங்கறது, ரொம்ப பெருமையா இருக்கு மேம்.
2: இதுக்காகதான்
0: ரொம்ப நல்லது மேடம். நீங்க வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன், எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்க. நன்றி மேடம்.
2: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி லலிதாம்மா. நேரம் 10:20.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். கடந்த நேயர் பார்த்தீங்க அப்படின்னா கரந்தை செம்பேடு அப்படின்னு ராயப்பேட்டை லலிதா அவங்க ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. தஞ்சைக்கு அருகில் கருந்தட்டாங்குடியில் கிடைக்கப்பெற்ற செப்பேட்டோட பெயர் கரந்தை செப்பேடு. தஞ்சைக்கு அருகில தான் இந்த ஊர் இருக்கு. இந்த ஊரோட சுருக்கம் தான் அந்த கருந்தட்டாங்குடி அப்படிங்கறதோட சுருக்கம் தான் கரந்தை அப்படின்னு சொல்லப்படுது. கிபி 1020 ராஜேந்திர சோழரோட காலகட்டத்தில் எழுதப்பட்ட 57 இதழ்கள் கொண்ட தொகுப்பு இது. சோழர் காலத்துல 2வது பெரிய செப்பேடு அப்படிங்கிற புகழினை தக்க வைத்துக் கொண்ட சிறப்புக்குரியதும் இந்த செப்பேடு. 57 இதழ்கள், மொத்தம் 114 பக்கங்கள், ஒரு வலயத்தால சேர்க்கப்பட்டு கம்பீரமான ராஜேந்திர சோழரோட முத்திரையோட பார்ப்பவரை நெஞ்சு நிமிர்த்தி வைக்கக்கூடியது. முதல்ல ஒவ்வொரு பக்கத்திலும் வரி வரியா கோடுகள் இடப்பட்டு அதன் பின் அவ்வரிகளோட மேல் அழகாக செதுக்கியுள்ளனர். இப்படிதான் இந்த கரந்தை செப்பேடு அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த கேள்விகள்லாம். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். நீங்க வந்தீங்க அப்படின்னா 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நீங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம கேஜே ஏசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில், அந்த மான் காதலி படத்திலிருந்து.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் என்னன்னு தெரியல. நேயர்கள்லாம் அப்படி வரவே இல்லை. அதனால நான் வந்து அடுத்த கேள்வியை உங்களுக்கு சொல்லிடுறேன். குயர்குடியான அமிர்த பராக்கிரம நல்லூர் அப்படின்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஊரில் உள்ள மலை கல்வெட்டு எது? வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கிருஷ்ணன் சார். எங்கிருந்து பேசுறீங்க? கும்பகோணத்திலிருந்து கிருஷ்ணன் சாரா? சரி, ஓகே. இப்போ போயிடலாமா நம்ம கேள்விக்கு? குயர்குடியான அமிர்த பராக்கிரம நல்லூர் அப்படிங்கிற பெயர் இந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு. அது எந்த கல்வெட்டு? அது ஒரு மலை கூட, அது மதுரைக்கு அருகில் உள்ளது. வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க. பத்மாமா சொல்லுங்க. ஆமாமா. இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டா யோசிக்கணும். நீங்க யானை மலைக்கும் அதுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்ல. அது வேற சைடு, இது வேற சைடு. ஓகே, நன்றிமா. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ. வணக்கம் மேடம், அன்புராணி பேசுறேன்.
0: அன்புராணி மேடம் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க. இந்த இது என்ன தெரியுமா, மதுரைக்கு அருகே உள்ள கீழ குயில் குடி அப்படிங்கிறது தான் சமணர் மலை படுகை அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. படுகைன்னும் சொல்லக்கூடியது கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண கல்வெட்டில் தான் குயிர்குடியான அமிர்த பராக்கிரம நல்லூர் அப்படிங்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா முன்னாடி குயில் குடி அப்படின்னு வழங்கப்பட்டு வந்திருக்கு. இது வந்து தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் குயிலக்குடி என்றும் மேல குயிலக்குடி அப்படின்னு இரண்டு ஊர்களாக இருந்து வருகிறது. மதுரையிலிருந்து நாகமலை புதுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய வழியில் இந்த ஊர் இருக்குது. சமணமலையில் இந்த சமண சிற்பங்களும் சமண படுகைகளும் காணப்படக்கூடிய ஒரு ஊர். 3 அடுக்குகள் கொண்டதாக இருக்கிறது இந்த சமணமலை. பேச்சுப்பள்ளம் மண்டபம் மாதிரியான சமதளத்தில் 8 சமண தீர்த்தங்கர்களோட புடை சிற்பங்கள் இங்கே இருக்குது. சுவற்றில் வட்ட எழுத்துக்களால் கல்வெட்டுகளும் இருக்குது. சுனை நீர்ப்பள்ளம் ஒன்றும் இங்கே இருக்குது. 2வது தளத்தில் பார்த்தீங்கன்னா மண்டபத்தை ஒத்த வடிவத்தில் இருக்கக்கூடியது பராந்தக வீர நாராயணன் என்னும் பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவி வானவ மாதேவியோட பெயரில் தொடங்கிய மாதேவி பெரும்பள்ளி அப்படிங்கிற சமணப்பள்ளியும் இங்கு இருந்திருக்கிறது அப்படின்னு தொல்லியல் துறையில் சொல்கிறாங்க. 3வது தளத்தில் பெரிய தூண் ஒன்றினை நிறுவியிருக்காங்க. இதிலும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை காண முடிகிறது. அடிவாரத்தில் ஒரு குகை மலையில் அடிவாரத்தில் உள்ள குகையோட வாயில் ஒருவருடைய பெரிய சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது. குடையின் மேல் உள்ள மேல்கூரையிலும் புடைப்பு சிற்பங்களை இங்கு காணலாம். வட்டெழுத்துக்கள் கல்வெட்டுக்கள் இங்கேயும் நிறைந்த இடமா இது இருக்கு. இது போன்ற சமண படுகைகளும் குகைகளும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் காண கிடைக்காத அரிய வகைகளாக இருக்கு. இந்த இடங்கள் தான் தமிழகத்தில் சமணம் தழை தூங்கியதற்கு சிறந்த சான்றுகளாகவும் இருக்கக்கூடியது. ரைட், ஓகே. இப்போ யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரம்யமான காலை வணக்கம், தரமான நிகழ்ச்சி வினா விடை, சுவைப்பட தொகுப்பாளினியோட அளிப்பு, நெறிப்பட இருக்கக்கூடிய அதன் வனப்பு, நிறைப்பட பண்பலையின் சிறப்பு, நேயர்கள் விரும்பும் கீத அணிவகுப்பு, வாழ்த்துக்கள்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவங்க வந்து முதல் கேள்விக்கான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம்

0: ஸ்ரீநகர்லேருந்து ரங்கராஜன், கலீல் அகமத் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சேஷாத்ரி அவர் கரந்த இசைப்பேடுகள்னு சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க திருமணிசை அஸ்வினி நாகராஜ். மீரா வெங்கட்ராமன் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கீதா ராஜகோபாலன் அவங்களும் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வீரதுரை, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இவங்கெல்லாம் வந்து விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க, கூடவே வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. தலைப்பு கேற்ற பாடல்களோடு வளம் வரக்கூடிய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு அந்தோனிராஜ். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவுகளை பண்ணியிருக்காங்க. நன்றிகளையும் விடைகளையும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், மதுரை சோர் சண்முக சுந்தரம், பாபு முள்ளக்காடிலிருந்து, சிவன் அருண் மேட்டுப்பட்டியிலிருந்து, கண்ணன் இவங்கெல்லாமும் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்களை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல. ரைட், ஓகே, அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: சோ சண்முக சுந்தரம் சார், கேள்விக்கு போயிடலாமா? சீன பகோடா மற்றும் பழைய பகோடா இப்படின்னு ஐரோப்பியர்களால அழைக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்கது எது? ஆமாமா, சீன பகோடான்னு சொல்லியிருக்காங்க. சீன பகோடா, பழைய பகோடா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பழைய பகோடா அப்படின்னு ஐரோப்பியர்களால இது அழைக்கப்பட்டது. இது வந்து சோழர்களுடைய கலைநயத்தை பறைசாற்றக்கூடிய வகையில பல அடுக்கு கோபுரங்களை உள்ளடக்கியதா இருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு. இல்ல, நம்ம வந்து இன்னும் ஏறத்தாழ அப்படி இப்போ ட்ரெண்ட்ல இருக்கோம் அதுல. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி.
1: சரி மேடம், நன்றி.
0: வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட்
0: மாம்பலத்திலேருந்து. ராஜலட்சுமி மேடம் சொல்லுங்க.
2: எனக்கு பதில் தெரியாது. நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வந்து தெரியாத இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம சுத்தி இருக்கிறது, நமக்கு தெரியாம பாக்காம இருக்கிறத வந்து கண்ணுக்கு முன்னாடியும் அது வந்து ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பேஸ்புக் எல்லாம் பதிவு பண்ண தெரியாது, பாடல்களும் தொகுத்து வழங்குற உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி, நன்றிமா, நன்றிமா. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். வாங்க, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஹரி சொல்லுங்க. அதாவது சீன பகோடா, பழைய பகோடா அப்படின்னு ஐரோப்பியர்களால அழைக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த செப்பேட்டோட பெயர் என்னன்னு
3: கேக்குறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, நம்ம இப்போ இப்போ இந்த நாட்களை தொடர்பு படுத்தி பாக்கணும். இதுதான் இதுக்கான க்ளூவே. ஆமாமா, நீங்க அப்படியே அதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதுதான். எனக்கு அதோட கரெக்டான பெயர் வேணும். சரி, நன்றி. நேர்களே, நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ளயும் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வா ராஜா வா, இந்த படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு கேள்வி உங்களுக்காக கேட்டிருக்கேன். சீன பகோடா மற்றும் பழைய பகோடா அப்படின்னு ஐரோப்பியர்களால் அழைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க செப்பேடு எது அப்படின்றது தான் நான் கேட்டிருக்கேன். நான் இப்போது நடைமுறையோடு தொடர்பு படுத்தி பாருங்க அப்படின்னு அடிஷ்னல் க்ளூவை கூட உங்களுக்காக கொடுத்துட்டேன். நீங்களும் விடை தெரிந்தால் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 எந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிலையத்தில் நேரம் 10:40.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சூப்பரா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: இப்ப நெதர்லாந்து
0: ஆனைமங்கலம் செப்பேடு, அதுலயே கரெக்டான அந்த தமிழ் பெயரோட வேணும்னு நான் சொல்றேன். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க. ஆனைமங்கலம் செப்பேடு எனக்கு சரியான தமிழ் பெயரோட வேணும். ஆமா ஆமா, தெரிஞ்சுக்கலாமா? நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங். சொல்லுங்க, யாரு?
3: வீரராகவன்.
0: சொல்லுங்க வீரராகவன் சார்.
3: சார், அது

0: நாகப்பட்டினத்துல அது சரியான தமிழ் பேர்ல இருக்கு அப்படின்னு அது
1: என்னன்னு
0: பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மனைவி கௌசல்யாவோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூடாமணி விகாரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படிங்கிறத அடித்து தூள் கிளப்பியிருக்காங்க. அன்புராணி அவங்க பாடல்கள் எல்லாமும் நல்லா இருக்கணும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாங்க, அதே தாங்க, சூடாமணி விகாரம் அப்படிங்கிறது தான் மிக சரியான விடை. தமிழ்நாட்டோடைய நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த மடாலயம் இது. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இது பௌத்த மதத்தோட மிக முக்கிய தலைமை பீடமாகவும் தமிழ் மற்றும் பௌத்த கலாச்சாரத்தோட அடையாளமாகவும் திகழக்கூடியது. சீன பகோடா மற்றும் பழைய பகோடா அப்படின்னு ஐரோப்பியர்களால இதுதான் அழைக்கப்பட்டது. சோழர்களுடைய கலைநயத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் பல அடுக்கு கோபுரங்களை உள்ளடக்கியதாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பிரமிப்பான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இங்கே வந்து சிவன் அருண் அவருமே கும்பகோணம் தஞ்சாவூர் அப்படிங்கிற வேறு வேறு பேரில் பேசுகிறாங்க, நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பகோடா நாணயங்களாக இருக்குமா அப்படின்னு மாலினி தேவி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, நான் கேட்டது வந்து அன்புராணி அப்படி கரெக்டா பிடிச்சிட்டாங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில செப்பேடுகள் குறித்த தகவல்களை தாங்கள் வழங்குவதை கேட்கும் போது என்னுடைய பள்ளி பருவத்துல வரலாறு புவியியல் பாடத்தை கேட்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. தரவுகளை திரட்டிய உங்களுக்கு நன்றிகள்னு கேஎம் கார்டன் இருந்து எம் ஜி செல்வகுமார். கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து அவர் சொல்லியிருக்காரு, கல்லெல்லாம் சிலை செய்த இந்த பாடல் ரொம்ப சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா அவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னுமே நிறைய நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருமே வந்து பகோடா நாணயங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை இல்லை, நான் செப்பேடுகளை தான் கேட்குறேன். மதுரை சோ சண்முக சுந்தரம் ஆனைமங்கலம் செப்பேடுகள்னு பண்ணியிருக்காரு. நான் அந்த கரெக்டான பெயர் கேட்டேன் இல்லையா, அந்த சூடாமணி விகாரம் அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடையாக பதிவு பண்ணப்படுது. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது கமலாவரதனும் காஞ்சிபுரத்துலேருந்து நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பரமேஸ்வர மன்னன் பரமேஸ்வர மங்களம் அப்படின்னு தன்னுடைய பெயரில் ஊரை உருவாக்கி அதற்கான நெறிமுறைகளை இந்த செப்பேட்டில் குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன செப்பேடு அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டு வந்துடலாம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் வேதாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 101.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. முதலாம் பரமேஸ்வர மன்னன் பரமேஸ்வர மங்களம் அப்படிங்கிற பெயர்ல ஊரை உருவாக்கி அதற்கான நெறிமுறைகளை இந்த செப்பேட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். அது எந்த ஊர், என்ன செப்பேடு? விடை தெரிஞ்சா நீங்களும் பதிவு பண்ணலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நாங்கள் பதிவிட்டுருக்கிற அந்த பதிவின் கீழே பதிவு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் தொலைபேசி வழியாகவும் எங்கள் கூட பங்கேற்கலாம். நீங்கள் பங்கேற்கக்கூடிய தொலைபேசி எண்களை நான் சொல்லிடுறேன். 2952-0853 மற்றொரு எண் 2838971. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வாங்க, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம். சொல்லுங்க. பாஸ்கர் சார் சொல்லுங்க. ஆமாமா, செப்பேடோட பெயர் தான்
1: பரமேஸ்வர மங்களம்.
0: சரி,
1: அப்புறம் செப்பேடு வந்து கூரம் செப்பேடு.
0: சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நான் ரொம்ப லாங் டைம் கழிச்சு வரேன்.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க. லாங் டைமா வந்தாலும்7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் முதலாம் பரமேஸ்வர மன்னரால் வெளியிடப்பட்ட ஒரு முக்கிய வரலாற்று ஆவணம் இது. காஞ்சிபுரத்திற்கு மிக அருகில் உள்ள கூரம் அப்படிங்கிற கிராமத்துல கண்டெடுக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் பல்லவர் கால ஆட்சி, போர், அந்த முறைகள்லாம் குறிப்பிடக்கூடியதா இருக்கும். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணலாமா? ரைட், ஓகே. இந்த கூரம் செப்பேடு பார்த்தீங்கன்னா 7 ஏடுகளை கொண்ட இந்த செப்பேட்டோட முதல் பகுதி சமஸ்கிருத மொழியிலும் கிரந்த எழுத்து, அதாவது அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா தமிழிலும் எழுதப்பட்டிருக்கும். இது வந்து கூரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தது. முதலாம் பரமேஸ்வரவர்மனுடைய முன்னோர்கள் பாட்டன், முதலாம் நரசிம்மவர்மன், தந்தை இரண்டாம் மகேந்திரவர்மன் ஆகியோரோட ஆட்சிகள் மற்றும் போர்கள் பற்றி இது விவரிக்கக்கூடியது. இந்த செப்பேடுகள் கூரத்தில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் இந்த கோவிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமும் கூட. இங்கே கூட நிறைய நேயர்கள் மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம் சேஷாத்ரி கும்பகோணத்திலேருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு நன்றிகள் பல பல. கமலாவரதன் அவங்களுமே கூட முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. புரசிவக்கம் சவுந்தரராஜன், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன், பட பாடலில் சிலை செய்ய கைகள் உண்டு பாடல் கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பூலுவம்பாளையத்திலேருந்து ஆனந்த முருகன், கூரம் செப்பேடு அப்படின்னு சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முல்லக் காடிலிருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பூலுவம்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களுமே, அதே மாதிரி சுகுணா தேவி அவங்களுமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்

அருமை அப்படின்னு சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒலித்த பாடல் எல்லாமே நல்லா இருக்குன்னு பாபு முள்ளக்காடுலேருந்து சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் ஆனைமங்கலம் அப்படின்னு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு போல பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர். அவரை தொடர்ந்து நிறைய நேயர்கள் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களுமே நிறைய ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். விக்னேஷ் விக்கி அவருமே வந்து கூரம் அப்படின்னு சரியான அடியாக பதிவு பண்ணியிருக்காங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, உங்கள் நிகழ்ச்சி கலை கட்டும் போது தான் எனக்கு தோன்றியது, நன்றி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க கீதா ராஜகோபாலன் அவங்க. கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து பரமேஸ்வர மங்கலம் அப்படின்னு, ஏன்னா அவங்க ஊர் இல்லையா, அதனால் அவங்க அதை அழகாக பதிவு பண்ணிட்டாங்க. மதுரை சோ சண்முக சுந்தரமும் சரியான அடியாக பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், மீரா வெங்கட்ராமன் ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க, கூடவே வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், சிலை செய்ய கைகள் உண்டு, தங்கம் கொஞ்சம் தேவை, தங்கம் விலைக்கு அப்படின்ற மாதிரி கல்லிலே சிலை செய்யலாமே அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே, வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம் நேயர்களே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்விக்கு நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராந்தக வீர நாராயண பாண்டியனோட ஆட்சி, போர், வெற்றிகள் மற்றும் இந்த கொடைகளை விளக்கக்கூடிய 7 செப்பேடுகளை கொண்ட ஒரு செப்பேடு இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது, என்ன செப்பேடு, அது பேர்?

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்டம் ஒண்டிப்பூர்ல இருந்து ரங்கசாமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் ரங்கசாமி சார், போயிடலாமா? பராந்தக வீரநாராயண பாண்டியனுடைய ஆட்சி, போர் வெற்றிகள் மற்றும் கொடைகளை விளக்கக்கூடிய 7 செப்பேடுகளை கொண்ட அந்த செப்பேட்டோட பெயர் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி ஐயா. சிலப்பதிகாரம்லாம் நம்ம போவே கூடாது, அங்க அங்கெங்க போச்சு, அதெல்லாம் இல்ல. நான் செப்பேட்டோட பெயர் தான் கேக்குறேன்.
2: தெரியலங்க மேடம்.
1: சரி, நன்றி நன்றி
2: நன்றி.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. 10:55 ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கான பதில நீங்களும் தெரிந்தால் இன்னும் இந்த 5 நிமிடத்திற்குள்ள நீங்கள் வந்து சொல்லலாம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். என்னுடைய கேள்வி ரொம்ப எளிதான ஒரு கேள்விங்க. இந்த பராந்தக வீரநாராயணன் பாண்டியரோட ஆட்சி, போர் வெற்றிகள் மற்றும் கொடைகளை விளக்கக்கூடிய 7 செப்பேடுகளை கொண்ட செப்பேட்டோட பெயர் என்ன? அது எங்க இருக்கு அப்படிங்கறதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நேயர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பூரம் செப்பேடுன்னு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யாருங்க? வேளச்சேரியிலிருந்து பிரபா மேடம், சொல்லுங்க.
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். இந்த இந்த செப்பேடு என்ன செப்பேடுன்னு சொல்லிடலாமா?
3: சொல்லிடுங்க ப்ளீஸ்.
1: நீங்க தான் சொல்லணும்.
3: என்ன சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு
1: அதாவது பராந்தக வீரநாராயணன் பாண்டியனோட ஆட்சி, போர் வெற்றிகள் மற்றும் கொடைகளை விளக்கக்கூடிய 7 செப்பேடுகளை கொண்ட இந்த செப்பேட்டோட பெயர் என்னன்னு கேக்குறேன்.

0: நிச்சயமா தெரியாது.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. நேயர்களே, நீங்கள் வந்து தெரியல அப்படின்னா அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து அடடா நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, அந்த வருத்தம் இல்லாமல் இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா தேவி அவங்க வந்து வேள்விக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே, நம்ம வந்து அந்த ஊரோட பெயரோடையே வரும் வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் அப்படின்றது தான் இன்னொருத்தருமே கூட சொல்லியிருக்காங்க. யார், விக்னேஷ் விக்கி. தெரியாததை தெரிந்து கொள்ளக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் இருக்குன்னு பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் அருமையான பாடல்களாகவும் இருக்கு, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுமே உதயேந்திரம் செப்பேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பராந்தக வீர நாராயண பாண்டியனுடைய ஆட்சி, போர், வெற்றிகள் மற்றும் கொடைகளை விளக்கக்கூடிய விதமாக ஏழு செப்பேடுகளை கொண்ட அந்த சாசனம் எது? வாங்க, வணக்கம். வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நிறைவு பண்ணிடலாம்
2: சொன்னீங்கன்னா.
1: தலவாய் தான். சூப்பர் சார், அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க, அவ்வளவுதான் சார். அது என்ன இடத்துல இருக்கு? தூத்துக்குடி. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அவ்வளவுதாங்க. டி நகர்ல இருந்து ரங்கராஜன் அவர் வந்து நமக்காக அழகா பதில் சொன்னாரு. தலவாய்புரம் செப்பேடு அப்படின்னு இங்கே கூட அன்புராணி அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. பூலுவம்பாளையம் ஆனந்த முருகன் அவருமே பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்லேருந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற உதயேந்திரமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை சார், வேளச்சேரி செப்பேடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹேமலதா. இல்லையே. அதே மாதிரி சுகுணா தேவி இவங்கள்லாமும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தலவாய்புரம் செப்பேடு அப்படிங்கிறது தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளதில் தான் ஏழு செப்பேடுகள் இருக்கும். கிபி 9 நூற்றாண்டை சேர்ந்தது இது. ஏழு செப்பேடுகளை கொண்ட இந்த செப்பேடு பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் சமஸ்கிருதத்திலும் பின்பகுதியில் தமிழிலும் எழுதப்பட்டிருக்கும். அக்கால மக்களுடைய சமூக கலாச்சார சூழலையும் மன்னர்களுடைய கொடைத்தன்மையையும் போர் வெற்றிகளையும் விவரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தலவாய்புரம் செப்பேடு. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம செப்பேடுகள் பற்றி என் கேள்விக்கு என்ன பதில நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
3: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:02.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி செலவும் சேமிப்பும். தணிக்கையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள்.
1: செலவும் சேமிப்பும். தணிக்கையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: தன் கையே தனக்குதவி என்ற பழமொழிக்கு பொருந்தும் வகையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் சுதேசி பொருட்களை பயன்படுத்துங்கள், எரிபொருட்களை சிக்கனமாக செலவிடுங்கள், இயற்கை விவசாயத்துக்கு தோள் கொடுங்கள் என்று எதிர்கால சந்ததிகளை தன் நினைவில் வைத்து அவர் விடுத்த செய்தி அனைவரும் அறிந்ததே. பொருளாதார பாதிப்பை மக்கள் சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடன் பேச வந்திருக்காரு தணிக்கையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். இப்ப இந்த இஸ்ரேல் ஈரான் போர் போன்ற உலகளாவிய சூழல்ல இந்திய பொருளாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படுது சார்? இதை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்?
3: ஏதோ இரண்டு நாடுகளுக்கு சண்டை வந்ததுன்னா அது பெரிதாக நம்மை பாதிக்காது. ஆனால் இதுல ஒன்று வந்து எண்ணெய் வளத்தை கொடுக்கக்கூடிய நாடு, இன்னொன்று அதனோடு நீண்ட காலமாக போரிட்டு கொண்டிருக்கிற நாடு. எண்ணெய் தான் உலகத்தையே இயக்குது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணெய் பயன்படுத்தாத போது உலகினுடைய பொருளாதாரமே வேறு. இப்போ எண்ணெய் இல்லாமல், சூரிய ஒளி இல்லாமல் எந்த பொருளாதாரமும் நடக்காது. அதனால் அவர்களுக்கு போரிடுகின்ற பொழுது இரண்டு விதமான சிக்கல்கள் நமக்கு வருகின்றன. முதல் சிக்கல் என்பது எண்ணெயை இறக்குமதி செய்வது, நம்முடைய துறைமுகத்துக்கு வந்து அடைவது. இன்னொன்று, இந்த போரினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு பணம் தேவைப்படும். எல்லா இடத்துலையும் ஒரே நிர்மூலமாக அழிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அந்த கட்டுமானங்களுக்கு அவர்களுக்கு பணம் தேவைப்படும். எண்ணெய் வள நாடுகள் பெரும்பாலும் அந்த ஒரு பொருளை மட்டுமே விற்று தம்மை நடத்தி வருகின்றன. ஆதலால் தங்களை மீண்டும் எழுத்து நிறுத்தி கொள்வதற்காக எண்ணெயின் விலையை அவர்கள் அதிகரிப்பார். அப்போ அது நம்முடைய பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது நாமும் அதிக பணம் கொடுப்பதாக அமைந்துவிடும். தன்னறியாமல் அது அமைஞ்சிடும். ஏன்னா அவங்க விலையை ஏற்றுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு கார்டல், ஒரு குரூப். அவர்கள் அவர்களுக்குள் பேசி வைத்து எண்ணெயினுடைய அடிப்படை விலை இதுதான் என்று சொல்வார்கள். அதற்கு தான் நம்ம வாங்கணும். ஆதலால் எண்ணெய் விலை அதிகமாகின்ற பொழுது நம்முடைய செலவினமும் அதிகமாவதனால் பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஆதலால் எண்ணெய், அதாவது பெட்ரோல் என்பதை நாம் பார்த்து செலவழிக்க வேண்டும் என்பது பிரதமர் அறிக்கையில் ஒரு கூறு.
2: இப்போ இதை பற்றி பார்க்கும்பொழுது நம்மளுடைய பொருட்களுடைய விலைகள் எல்லாமே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுமா?
3: கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதை. அதாவது ஒரு நீர் நிலைக்கு போனோம்னா முதல்ல ஒரு சின்ன அலை வரும், அந்த அலையோடு இன்னொரு அலை சேரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பெரிய அலையாகும். அப்படி அடிப்படையில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் பயன்படுத்தப்படுவதால், எரிபொருள் பயன்படுத்தப்படுவதால் பொருளினுடைய உற்பத்தி செலவு அதிகமாகி அதனுடைய விலை ஏறும். ஏறுவதை நம்மால் தடுக்க முடியாது. ஆதலால் பயன்பாட்டை மாற்றி அந்த விலையை குறைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை பார்க்கலாம்.
2: அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எதற்காக சார்?
3: இப்போ பிரதமருடைய சமீபத்திய அறிக்கையில் ஒரு 7-8 ஐட்டம் வந்திருக்கு. பொதுவான புரிதல், அதாவது ஒரு விஷயம் தெரியாதவர்கள் புரிந்து கொள்வது எப்படின்னா, கொரோனா மாதிரியே மீண்டும் லாக்டவுன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் அதுவும் ஒன்றல்ல, அது ஒரு நோய் தொற்று, உயிருக்கு ஆபத்தான நோய் தொற்று. அதனால் நம்ம யாரும் நடக்கவே கூடாது, வெளியிலேயே போகக்கூடாது, ஒருவர் இன்னொருவரோடு பேசுகின்ற

0: அது முகத்திலே கவசம் அணிய வேண்டும் எல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்நிய செலாவணி மேட்டரில் ஏறத்தாழ அதை போன்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் இது கொரோனாவினுடைய நடவடிக்கை போன்றது அல்ல. அந்நிய செலாவணின்னா என்ன? ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்க நமக்கு டாலர் கொடுக்குறாங்க. அவங்க கிட்டேருந்தோ இல்லை மற்ற நாட்டுக்கிட்டேருந்தோ நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அவங்க டாலராக கேட்குறாங்க. எங்களுக்கு உங்களுடைய ரூபாய் நோட்டு வேண்டாம், டாலர் கொடுங்கோன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து வந்த டாலரை தான் நாம் அவங்களுக்கு கைமாற்றி விடணும். நம்முடைய இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருக்குது. நாம் இறக்குமதி செய்கிறது அதிகமாக இருக்குது, ஏற்றுமதி கம்மியாக இருக்குது. அப்போ டாலருக்கு ஒரு தட்டுப்பாடு வரும். அதனால் ஏற்றுமதி பண்ணி நம்ம வாங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த டாலரை எவ்வளவு குறைச்சலாக செலவு பண்ண முடியுமோ, எவ்வளவு பயனுள்ளதாக செலவு பண்ண முடியுமோ அப்படி செலவு செய்யுங்கள்ன்றது தான் பிரதமருடைய சமீபத்திய அறிக்கையின் அடிநாதம்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா வரவு கம்மி செலவு அதிகம்
0: அதிகம்
1: அதிகம்,
0: அது அந்நிய செலாவணியில் மட்டும்தான்.
1: சரி சார்,
0: அது நமக்கு டாலர் வேற எங்கேயும் கிடைக்காது. நம்முடைய ஏற்றுமதி அதிகமாகி அதிகமாகி தான் அது வரணும். அதை விட இறக்குமதி நமக்கு அதிகமாக இருக்கிற பொழுது, இப்போ எண்ணெய் நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக தங்கம் வாங்குவதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள்னு பிரதமர் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை தங்கம் இந்தியாவிலேயே கிடைத்தது. கோலார் தங்கச்சுரங்கம், கேஜிஎஃப்னு சொல்லுவோம், கோலார் கோல்டு, அது முற்றிலுமாக வற்றி விட்டது. இந்தியாவில் இப்போ தங்கம் கிடையாது, ஏதோ அங்கங்கே கொஞ்சம் இருக்கலாமே தவிர, நாட்டினுடைய அடிப்படை தேவைக்குண்டான தங்கம் என்பது கோலாரில் இல்லை. நம்ம வெளியிலேருந்து இறக்குமதி செய்கிறோம், அதற்குண்டான விலையை நிர்ணயிப்பது பிரிட்டிஷ் புல்லியன் மார்க்கெட், அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அவங்க ரேட்ஸை வெளியிடுறாங்க. காலையில் இருக்கிற ரேட்டு சாயங்காலம் இருக்காது. அப்போ அந்த ரேட்டு கொடுத்து தான் நம்ம வாங்கணும். அப்போ நம்மளோட கையில் இருக்கக்கூடிய பணம் குறைவாக இருந்து அதை தங்கம் வாங்குவதற்கு கொடுத்தால் தங்கத்தை வாங்கி நம்ம உள்ளே வச்சிடுறோம். அதை வந்து ஒரு உற்பத்தி சூழலுக்குள்ளே அது வரலை, ப்ரொடக்டிவ் இதுக்குள்ளே வரலை. ஆதலால் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம் போகிற பொழுது நம்மளுடைய டாலரை கொடுத்து தான் அங்கே செலவழிக்கணும். ரூபாயை கொடுத்து டாலராக மாற்றுற பொழுது நம்முடைய கையிருப்பு குறைகிறது. நீங்கள் எந்த ஒரு ஐட்டத்தை எடுத்தாலும், அதனால தான் சொன்னேன் கொரோனா மாதிரி இல்லை அது, எந்த ஐட்டத்தை எடுத்தாலும் எவற்றுக்கெல்லாம் நாம் அந்நிய செலாவணியை டாலராக வெளியில் கொடுக்குறோமோ அந்த இடத்துல நமக்கு சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க.
1: சார், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா இப்போ இந்த வரதட்சணை அப்படின்றது இந்த தங்கம் கொடுக்கறதெல்லாம் குறைந்து விடும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு சீராக செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
0: சீராக செயல்படும்னா நீங்கள் ஸ்ரீதனமாக கொடுக்கறத சொல்கிறீங்க, அது இல்லை. அதாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைன்னு சொல்கிற மாதிரி தங்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறிடுவாங்க உலகம். அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் தங்கத்தை கருவூலத்தில் வச்சுப்பாங்க. எவ்வளவு தங்கம் வைத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு சில மடங்கு அதிகரித்து நோட்டு அச்சடிப்பாங்க. அப்போ ஒரு 100 ரூபா நோட்டுக்கு ரொம்ப காலத்திற்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு உண்டான தங்கம் அரசு கருவூலத்தில் இருக்கும், அதாவது ரிசர்வ் வங்கிக்குள்ளே இருக்கும். 100 ரூபாய்க்கு உண்டான தங்கத்தை உள்ளே வச்சுட்டு தான் 100 ரூபா நோட்டு அச்சடிப்பாங்க. அப்புறம் பின்னாளில் பொருளாதார வளர்ச்சி அடைந்த பொழுது அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து 20 ரூபாய்க்கு தங்கம் உள்ளே இருந்தாலும் 100 ரூபாய் அச்சடிக்கலாம்னு சொன்னாங்க. அது வந்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். சரி, உலகம் முழுவதிலும் எல்லா நாடுகளிலும் தங்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு வேடிக்கை என்னென்னா, தங்கத்தை விட அதே மாதிரி மதிப்புடையது தான் பிளாட்டினம், இதை விட கூடுதல் மதிப்புடையது தான் டைமண்டு. ஆனால் இந்த ரெண்டையும் பெருசாக யாரும் ஏற்றுக்கலை. தங்கத்தை மாத்திரம்தான் உலகம் முழுவதும் வைத்திருக்கிறது. ஆனால் இந்தியா ஒரு வித்தியாசமான நாடு. இங்கே தங்கத்திற்கு 3 கூறுகள் இருக்கின்றன. முதல் கூறு அது கௌரவம். தங்கம் இருக்குன்னு சொல்கிறது ஒரு கௌரவம், அதை அணிந்து கொண்டு ஒரு பொது இடத்திற்கு செல்வது என்பது ஒரு கௌரவம். இன்னொன்று பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? ஒருத்தர் கழுத்தில் செயின் போட்டிருக்கார், அவசரமாக அவருக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருதுன்னா அதை உடனடியாக விற்று பணமாக மாற்ற முடியும். இந்த 2. 3வது அணிகலம். இந்த அணிகலனாக பயன்படுத்துறது மற்ற எந்த நாட்டையும் பெரிதாக கிடையாது. அணிகலனாக, ஜுவல்லாக, நகையாக போட்டுக்கொள்வது நம் நாட்டில் மட்டும்தான். ஆக மற்ற நாட்டை விட நம்ம நாட்டுக்கு தங்கம் அதிகமாக தேவைப்படுகிறது. மக்களிடம் தங்கம் இருக்கிறது, ஆனால் அதனால் நேரடியாக அரசாங்கத்திற்கு பயன் பெரிதாக கிடையாது. இந்தியா வளமான நாடுங்கிறதுக்கு தங்க

0: இருக்கிறதும் ஒரு காரணம், ஆனால் அது கருவூலத்தில் இல்லை, அதனால் அதை வச்சு நோட் அடிக்க முடியாது. தனிநபர்களிடம் இருப்பதனால் இந்த ஒரு வருடம் இந்த நிலைமை சரியாகிற வரைக்கும் தங்கம் வாங்குவதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள்னு சொல்கிறாங்க.
1: இந்த ஒரு வருடத்தில் அதோடைய விலை வந்து ஏறிக்கொண்டே தானே சார்?
0: அது நிச்சயமாக ஏறிக்கிட்டே தான் போகும். கடந்த 100 வருடங்களை எடுத்தால் அது ஏறிக்கிட்டே தான் வந்திருக்கு. ஆனால் கடந்த 10 வருடத்தில்
1: ரொம்ப அதிகமாக
0: ஏறியிருக்கு. அதனால் மக்களுடைய மனதிலே அது எவ்வளவு வைத்து கொள்ளலாம், ஏன்னா அதை பாதுகாக்க முடியல. இந்த நான் கௌரவம்னு சொன்ன வெளியில் அணிஞ்சிக்கிட்டு போகிறது இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் ஒரு தங்கம் வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிக்க முடியல, ஏன்னா நான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அது பாதுகாப்பு குறைஞ்சி போகுது. அதனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது தங்கத்தை குறைவாக வைத்து கொண்டு மற்ற பொருள்கள் மீது இருப்பதை ஒரு திருமணத்திற்குண்டான அடிப்படையாக பார்த்து கொள்வார்.
1: இப்ப நம்ம அந்த எரிபொருள் சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம் சார். இந்த பெட்ரோல் டீசல் இதனுடைய விலைகளும் வந்து படிப்படியாக ஏற தொடங்குமா?
0: ரெண்டு கூறா இந்த விஷயத்தை பார்க்கலாம். 2005 2010 வரை நம் நாட்டில் ஒரு முறை இருந்தது. 50 ரூபாய் உற்பத்தி செலவு பெட்ரோல், 60 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபாய் லாபம். ஆனால் 50 ரூபாய்க்கு மேல் விற்க வேண்டாம் என்று அரசு நினைத்தது, அல்லது 40 ரூபாய் வைத்து கொள்ளலாம், அதான் மக்களால் கொடுக்க முடியும்னு நினச்சது. அப்போ அவங்க 60 ரூபாய்க்கு விற்கணும், 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அவங்களுக்கு கையில் குறையிறது 20 ரூபாய் எண்ணெய் நிறுவனத்திற்கு. இம்போர்ட் பண்ண எண்ணெயை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்குற போது இந்த 20 ரூபாய் இல்லைன்னா அவங்க நிறுவனத்தை நடத்த முடியாது. அரசு நிறுவனங்கள் தான் நடத்த முடியாது. அதனால் அரசு அவர்களுக்கு என்ன சொன்னது, 20 ரூபாய்க்கு கடன் பத்திரங்களை வெளியிடுங்கள், அதுக்கு ஆயில் பாண்டுன்னு பேர். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு லிட்டர் பெட்ரோலை விற்கணும் அப்படின்னா 40 ரூபாய் அவங்களுக்கு வந்துடும் விற்கிற போது. 20 ரூபாய்க்கு மக்களிடையே பாண்டை கொடுத்து 20 ரூபாய் வாங்கிட்டாங்க, 60 ரூபாய் வந்துடுது. நிறுவனங்கள் நடந்து விட்டன 2005 ஆனால் அந்த பத்திரங்களினுடைய கால அட்டவணைப்படி திரும்ப கொடுக்க வேண்டியது கடந்த 6-8 வருஷங்களாக இருந்தது. ஒரு 2018 திரும்ப கொடுக்க வேண்டி வந்தது. 2026 மார்ச் மாதம், அதாவது 3-4 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு மொத்த கடனையும் நாம் திரும்ப கொடுத்து விட்டோம். அப்பொழுது விலையை குறைவாக வைப்பதை ஈடு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட கடன் பத்திரங்களுக்கு அரசு கொடுத்த உத்தரவாதத்தின்படி பணத்தை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தீர்த்து விட்டோம். இது ஒரு வழி. ஆனால் அது எப்படி தீர்ந்தது என்றால், கடந்த 5-6 வருடங்களாக 7-8 வருடங்களாக விலையை சந்தைப்படியே விற்றதனால் வந்த பணத்தை வைத்து அந்த பணத்தை திரும்ப கொடுத்தாங்க, அந்த நிறுவனங்கள் திரும்ப கொடுத்தாங்க. இப்போ திரும்ப ஈடு செய்வதற்காக எந்த விதமான கட்டுப்பாட்டையும் கொண்டு வரல. ஒன்று, திரும்ப அதே மாதிரி பத்திரங்களை கொண்டு வரலாம். இன்னொன்று, பெரும்பாலும் எல்லா பொருள்களுக்கும் வரக்கூடியது மாதிரி இந்த ரேஷன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு வாகனத்திற்கு அல்லது ஒரு தனி நபருக்கு ஒரு மாதத்திற்கு இவ்வளவு லிட்டர் பெட்ரோல் என்று சொல்லலாம். இது வராமல் போவதற்குண்டான காரணம், இப்பொழுது அந்த டிராவல் இந்த சரக்கை அனுப்புவதற்கு பெரிய தடங்கல்கள் ஏதும் இல்லை. ஆனால் கடந்த 4-5 மாதங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அழிவின் நஷ்டம் இனிமேல் மாற்ற முடியாது, அது இந்த பணத்தை கொடுத்து தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஆதலால் அதனுடைய விலை ஏறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஸ்டெபிலைசேஷன், ஒரு அரசு நினைக்கலாம் சரி நம்ம ஒரு 80 ரூபாயில் விலையை வைப்போம், 80 ரூபாயில் விலையை வச்சுட்டு 20 ரூபாய் அதிகமாக இருந்தால் கூட பாண்டு வெளியில் விடுவோம், 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவோம், அப்போ பொருளாதாரம் நல்லா நகரும்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்ப்பது இந்த போர் நிற்க வேண்டும் என்று. போர் நின்றால்தான், ஏன்னா இந்த போர்னால தான் இது எல்லாமே நடக்குது.
1: இந்த கச்சா எண்ணெயோட விலையும் வந்து உயர்ந்து கொண்டே வருது, அதனால தானே நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது இல்லையா?
0: கச்சா எண்ணெய் உயர்வதற்கு காரணம் அவர்களுடைய லாப நோக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு இப்பொழுது பணம் தேவை, மீண்டும் அவர்களுடைய நாட்டை நிர்மாணம் செய்ய இது ஒரு வழிதான். அவங்களுக்கு வேற ப்ராடக்ட் கிடையாது, அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பனானா கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, பனானா எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு இருக்குது, இந்த நாட்டில் வேற எதுவுமே இல்லை, வாழை மரம் மட்டும்தான் இருக்குதுன்னா அவங்க அந்த வாழையை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வாழ்க்கையே நடத்தணும், அதை ஏற்றுமதி பண்ணணும், அதை வந்து வேற பொருளாக மாற்றணும், அதுக்கு பனானா எக்கானமின்னு பேர், அதை வைத்து கொண்டு பண்ணும். இப்போ பிரதமர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையை எடுத்துக்கிட்டால், இந்த அறிக்கையில் 2 கூறுகள் இருக்குது, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஜா போனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜா அப்படின்னா கீழ்தாடை, கீழ்தாடையில் இருக்கிற எலும்பு ஜா போனிங் அப்படின்னு பேர். ஜா போனிங்னா கீழ்தாடை அசைந்தால்தான் நம்மால் பேச முடியும். அப்போ ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க மக்களை

0: பார்த்து நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழையுங்கள், இதை செய்யுங்கள் என்று கோரிக்கைகள் வைப்பார்கள் ஜாபோனி. அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. இந்த அறிக்கை ஜாபோனி, அதாவது ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் சிக்கனமாக இந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறேன், சட்டமாகவோ விதியாகவோ விதிமுறையாகவோ சொல்லாமல். ரெண்டாவது கூறு அதில் இருக்கக்கூடிய துணி. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் கடன் வாங்குகிறார், நான் அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நான் சாட்சி கையெழுத்து போடல, விட்னஸ் போடல, கேரண்டாராக போடுறேன், ஏதோ சிக்கல், 2 மாதம் அவர் தவணை கட்டலை, அப்போ நான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கிறதுனால நிதி நிறுவனம் என் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும், ஏன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க அதை அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மளை அணுகி, உங்கள் நண்பருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, 2 மாதமாக கட்டலை, நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சொல்லி எடுத்து சொல்லி கொடுக்கக்கூடாதா அப்படின்னோடனே, நாம் என்ன சொல்வேன், என்னுடைய வீட்டில் உனக்கு கையெழுத்து போட்டதுனால என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும்பா, நீ கொஞ்சம் கட்டுன்னு சொல்லுவேன். இதுக்கு மாரல் சுவேஷன்னு சொல்லுவாங்க. மாரல் சுவேஷன்னா நைச்சியமாக நாசூக்காக மென்மையாக சொல்வது. பிரதமரனுடைய இந்த அறிக்கை 2 கூறுகளையும் கொண்டது. அதாவது ஜாபோனிங் என்கின்ற பேச்சின் மூலமாக மக்களை புதிய பாதைக்கு அழைத்து செல்வது, இன்னொன்று இதை சட்டமாக சொல்லி எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா நம் நாட்டில் இதற்கு முன்னால் தங்கத்தின் மீது ஏற்படுத்திய கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே எதிர்மறையாக இருந்தது. அதனால இது மக்களுடைய ஒத்துழைப்பை கேட்கிறது.
1: சார், இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது 1991 வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து இந்தியாவுக்கு வந்தது இல்லையா சார், அப்பொழுது வந்து பிரதமராக வந்து நரசிம்மராவ் இருந்தார். ஸோ அந்த டைமில் இருக்கிறது வந்து இப்போவும் நடக்கக்கூடாதுன்றதுக்கான முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை.
0: அதே தான், அந்த இடத்துல நம்ம வந்து நம்மக்கிட்ட அப்போ தங்கம் கொஞ்சம் இருந்தது, கொண்டு போய் கொடுத்தோம், இப்போ அதை இப்போ தான் கொஞ்சம் மீட்டு இருக்கும், அதை திரும்ப கொண்டு போய் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அதுக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. எப்போ இது ஒரு பிரச்சனையாக வராதுன்னா, பெட்ரோலுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோம், பெட்ரோலுக்கு ஒரு மாற்று, அது வந்து எலக்ட்ரிசிட்டியாவோ ஏதோ ஒன்றாக இருந்தது.
1: இப்போ சிலிண்டருக்கு ஒரு மாற்று இண்டக்ஷன் ஸ்டவ்,
0: இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிற மாதிரி இது வர்ற பொழுது இதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் சூரிய ஒளி, அது இன்னும் கூடுதலாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஓ, பல வருடங்களுக்கு முன்பு என் வீட்டுக்கு ஒரு பணிப்பெண் வந்து சேர்ந்தார், கிராமத்து பெண்மணி, பெரிய கல்வி அறிவெல்லாம் கிடையாது. அப்போ தண்ணியை பார்த்து செலவழிமா, தண்ணி ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொன்னேன். மெட்ராஸில் தண்ணி ஷார்ட்டேஜ் இருந்தது. அப்போ அவங்க கேட்டாங்க, அவங்க அதுக்கு முதல் வாரம்தான் முதல்ல நம்ம பீச்சை பார்த்துருக்காங்க. அவங்க என்னை கேட்டது, இவ்வளோ தண்ணி இருக்க ஏன் தண்ணி ஷார்ட்டேஜ்னாங்க. செலைனிட்டி உப்பு நீக்கினால்தான் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும், அதெல்லாம் அவங்க பார்க்கல. ஏராளமான தண்ணி இருக்க ஒரு நகரத்துக்கு சப்ளை பண்ண முடியாதாங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. அப்படி நமக்கு இருக்கிறது. இப்போ இதுலேருந்து நம்ம மாற்றுனா லித்தியமுக்கு போகலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து லித்தியமுக்கு போகிறாங்க, லித்தியம் சில இடங்களில் கிடைக்கிது, அந்த இடத்துல அவற்றையும் நாம் எடுத்து பயன்படுத்திட்டால் அது மீண்டும் ஒத்துழைக்காத பொருள். அது தீர்ந்து போச்சுன்னா இல்லை, எண்ணெயும் தீர்ந்து போனால் கிடையாது, சூரிய ஒளி தொடர்ந்து இருக்கும். அப்படி ஒரு மாற்று வந்தால் இந்த பிரச்சனைகள் வராது. ஆதலால் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த ஒரு எக்கனாமிக்ஸை வந்து மேலே நடத்தணும் அப்படின்னா, தங்கத்தை நாம் கொண்டு போய் அந்த இடத்தில் சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலையை தவிர்ப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டது.
1: சரி, இப்போ வந்து சமையல் எண்ணெயோட செலவினத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா எங்கே பாரு, நமக்கு வந்து ஹோட்டலு அது மாதிரி நிறைய இடங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, இது குறையக்கூடியதா, இது சாத்தியமா?
0: ஜப்பானில் ஒரு தனியார் நிறுவனம், அவங்க ஆகாய விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, பல லட்சம் நஷ்டம் வந்துடுது, பெரிய நஷ்டம், திவால் ஏறத்தாழ. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிறார். எப்படி குறைக்கிறாருனா, ஒரு ஆகாய விமான ஓட்டிக்கு என்ன சம்பளமோ அதை விட கம்மியாக்கிக்கிறார். அப்போ மற்றவர்களும் குறைத்து கொள்கிறார்கள். அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் செலவுகள் இருக்கு இல்லையா, அவருக்கு தனி ரூமு, அவருக்கு தனி காரு, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். எல்லாரோடையும் அவர் பயணப்படுறார், கேன்டீனில் எல்லாரோடையும் கியூவில் நின்று சாப்பிட்றார். 3.5 வருடத்தில் அந்த நிறுவனம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருகிறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதனுடைய மதிப்பு கூடுகிறது. இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் கூடி செய்கிற பொழுது இது வலுவான ஒரு மாற்றாக அமையும். இப்போ சமையல் எண்ணெயும்

0: அல்லது முன்னர் சொல்லப்பட்டது போன்று தங்கம் வாங்குவதோ வெளிநாட்டு பயணம் என்பதோ, இதை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாலே போதும். அதை செலவழிக்கிற பொழுது கொஞ்சம் இதில் கொஞ்சம் சிக்கனம் செய்ய முடியுமா நம்மளால அப்படின்னு பார்த்தாலே போகிறோம். எல்லா இடத்துலையும் குறைஞ்சாலே அது ஒரு பெரிய சேவிங்காக இருக்கும், அது மிகப்பெரிய சேவிங்காக இருக்கும். இது ஏதோ புதுசு இல்லை. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொபோட்னிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது அரசு ஊழியர்கள் 5 நாள் வேலை செய்கிறாங்க ஒரு நாட்டில், திங்கள்லேருந்து வெள்ளி. அவங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடில் 1 நாளைக்கு கூடுதலாக வேலை செய்கிறாங்க. சனிக்கிழமை என்றும் வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இப்போ வழக்கமாக என்ன இருக்கும், இப்படி ஒரு நாள் கூட வந்து வேலை செஞ்சாங்கன்னா ரெட்டை சம்பளம் கொடுக்கணும், 2 சம்பளம் கொடுக்கணும், ஓவர் டைம்னு சொல்லுவோம். அவங்க பணம் வாங்காமல் வேலை செய்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய கஜானாவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அதே நேரத்தில் அனைத்து ஊழியர்களும், நாடு முழுக்க அனைத்து ஊழியர்களும் மாதத்திற்கு 2 நாளோ அல்லது 2 மாதத்திற்கு 2-3 நாட்களோ கூடுதலாக வேலை செய்து பணியை ஆற்றி பணம் பெறாமல் இருக்கிறார்கள். மறைமுக கான்ட்ரிபியூஷன். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தா தான் ஆச்சரியமாக இருக்கும். இது ரஷ்யாவில் நடந்தது. இது இப்போது நடந்ததா என்றால் இல்லை. பொது உடைமை சிந்தனையின் மாபெரும் சிற்பி என்று கருதப்படுகின்ற லெனினுடைய பீரியட்ல நடக்குது. லெனினே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார் இதுல, இந்த ஸ்கீம்ல அவரே பார்ட்டிசிபேட் பண்ணி இதன் மூலமாகத்தான் அரசாங்கம் வலுவடைந்தது என்கின்ற கான்செப்டை அவர் கொண்டு வர்றார். அப்ப எல்லாரும் கொஞ்சம் செஞ்சா போறோம். ஒரு வாரத்திற்கு 4 மணி நேரமும் அவங்க தான் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, 6 மணி நேரம் பண்ணிருக்காங்க. அதுவே அந்த நாட்டிற்கு முன்னேற்றத்தை கொடுத்தது என்று லெனின் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ அதை நாமும் செய்ய முடியும். இதில் 2 கருத்துக்கள் உண்டு, அதை நம்ம புரிஞ்சுனோம்னா இதை என்ன கொஞ்சம் ஆர்வமாக செய்வோம். எக்கனாமிக் நேஷ்னலிசம்னு ஒன்று உண்டு, எக்கனாமிக் பேட்ரியாட்டிசம்னு ஒன்று உண்டு. பொருளாதார தேசியவாதம், பொருளாதார தேசபக்தி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ போலண்டுன்ற நாட்டை எடுத்துக்கங்க. அவங்க கதவுகள் ஜன்னல்களில் எக்ஸ்பர்ட். அவங்க நாட்டு சூழலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளமும் கை நேர்த்தியும், அவங்க வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் எக்ஸ்பர்ட்ஸ். யூரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றுக்கும் அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. அவங்க அதில் அந்த நேஷ்னலிசத்தை ரொம்ப அழகாக பின்பற்றுறாங்க. எப்படின்னா எல்லா நாடு கூடயும் போகணும், அந்த நாடு வந்து எங்ககிட்டேருந்து கொஞ்சம் வாங்குங்க, அப்போ தானே நம்ம ரெண்டு பேருக்குள்ள பரிவர்த்தனையில் ஒரு மீனிங் இருக்கும். நாங்கள் உங்ககிட்டேருந்து வாங்குகிறோம், நீங்களும் எங்கள்கிட்டேருந்தா வாங்குங்கன்ற போது அதையும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் தங்கள் நாட்டில் தங்கள் மக்களுக்கு நிறைய வேலை கொடுத்து வெளிநாடுகளில் கிளைகளை உருவாக்குகின்ற பொழுது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாவற்றிலும் தங்கள் நாட்டு மக்களுக்கு வருமானம் வருகிறார் போல் செய்து தங்கள் நாட்டினுடைய தேசிய நலனையும் பார்த்து கொள்கிறார்கள், பொருளாதாரத்தையும் பார்த்து கொள்கிறார்கள், மற்ற நாட்டோட சண்டையும் போடாமல் அவர்களோடு நல்லுறவையும் வைத்திருக்கிறார்கள். இது எக்கனாமிக் நேஷ்னலிசம். இது நேஷன் ஃபஸ்ட்டு, நேஷனுக்காக நான் செய்கிறேன். இப்போ பேட்ரியாட்டிசத்துக்கு வருவோம். பிரதமரனுடைய அறிக்கை இந்த வகையில் தான் வருது. இப்போது சீனாவினுடைய போர் 1960கள், நான் இளம்பிராயத்தில் இருந்தபோது, நீங்கள்லாம் இருந்தீங்களானே பிறந்திருந்தீங்களானே தெரியாது.
1: இல்லை சார்.
0: அப்போது நாட்டில் பிரபலமாக இருக்கிறவர்களெல்லாம் பிரதமரை போய் பார்த்து தங்களிடம் இருந்த நகையை கொடுக்குறாங்க. அது எக்கனாமிக் பேட்ரியாட்டிசம். அவங்க கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் நகையை ஆர்வமாக கொடுக்குறார். ஏன் அப்படி செய்கிறோம்? ஒரு வட மாநிலம் ஒன்றில் பூகம்பம் வருது, பெரிய அழிவு ஏற்பட்டுடுது, வெள்ளம் வருது, பணமெல்லாம் போச்சு. நாம் இங்கேருந்து பிரதமரனுடைய அந்த திட்டம் வருது இல்லையா, அந்த ஃப்ளட்டு ரிலீஃபுக்காக, அதுக்கு டொனேட் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? நாடுங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது தூரத்தில் இருக்கிறாங்க அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, இன்னொரு மாநிலம். ஆனாலும் காலில் அடிபட்டால் கண்ணில் தண்ணி வருது இல்லையா, காலில் தான் அடிபடுது. காலில் ரத்தம் வரலாம், காலில் வீக்கம் வரலாம், ஆனால் கண்ணுலேருந்து தண்ணி வருதுன்னா அதுதான் பேட்ரியாட்டிசம். அந்த பேட்ரியாட்டிச உணர்வு உள்ளே வந்துட்டா இந்த இடத்துல என்னால் என்ன சேமிக்க முடியும்? நீங்கள் ஒரு வெஜிடபிள் ஆயிலை பற்றி சொன்னீங்க, ஹோமில் குக் பண்ணுற ஆயிலை பற்றி சொன்னீங்க. இந்த குக் பண்ணுற ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம எப்படி செய்யலாம்? உள்ளூர் பொருள்களை வாங்குவது. அந்த உள்ளூர் பொருளை வாங்குகிற போது எக்கானமி உள்ளுக்குள்ளேயே வருகிறது. இவையெல்லாம் பேட்ரியாட்டிசத்துக்கு கீழே வருது. பிரதமர்

0: அவனுடைய இந்த அறிக்கை எக்கனாமிக் பேட்ரியாட்டிசம்னு பார்த்துட்டோம்னா நம்மளால் வெற்றி அடைஞ்சிட முடியும். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நிறைய விஷயத்தை சொல்லலாம், நான் ஒரு வேறு ஒரு விஷயத்தில் கூடுதலாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை பார்த்து செய்தாலேயே இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது தற்காலிகமான பிரச்சனை. இந்த போர் நின்றுட்டால் இது சரியாகும்.
1: சரியாயிடும்.
0: ஏன்னா உலகத்தில் இன்னொரு 200 ஆண்டுகளுக்கு எண்ணெய் இருக்கிறது. அதுக்குள்ளே இவங்க மாற்றை கண்டுபிடித்து விடுவார்கள். மாற்று வருகின்றதுக்கு நமக்கு எப்பவுமே காற்று இருக்கிறது, சூரிய
1: சூரிய
0: ஒளி
1: ஒளி இருக்கு.
0: இருக்கிறது. இந்த ரெண்டையும் வச்சு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
1: சரி, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடு அப்படின்னும் பொழுது, ரசாயன உரங்களை வந்து 50% குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இயற்கை விவசாயத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து பூர்த்தி பண்ணி விட முடியுமா?
0: ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இயற்கை விவசாயத்தின் மூலமாக விவசாயத்தினுடைய உற்பத்தியை இருக்கும் ஜனத்தொகைக்கு உருவாக்க முடியுமா? இதுதான் பெரும்பாலும் நமக்கு இருக்கக்கூடிய

0: குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இயற்கை விவசாயத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து பூர்த்தி பண்ணிவிட முடியுமா?
1: ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இயற்கை விவசாயத்தின் மூலமாக விவசாயத்தினுடைய உற்பத்தியை இருக்கும் ஜனத்தொகைக்கு உருவாக்க முடியுமா? இதுதான் பெரும்பாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த பயத்திற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, அதையும் சொல்லிடு. நம்முடைய நாட்டிற்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய இலங்கை, ஸ்ரீலங்கா 10 ஆண்டுகளுக்கு முன்பு செடார் என இயற்கை விவசாயத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த வார்த்தையை நான் முக்கியமாக பயன்படுத்துகிறேன், செடார் என அப்படின்னு. அதாவது ஒரு சட்டத்தின் மூலமாக மறுநாளே மாற்றி விட்டார். அது முறை அல்ல, அதை வந்து அவங்க 1 வருஷம் கழித்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி மாற முடியல, நிலம் அதை உடனடியாக உள்வாங்கலை, மக்கள் தயாராக இல்லை, ஆதலால் அது தோல்வியடைந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். இயற்கை விவசாயத்தின் மூலமாக இப்போது எதை நம்மால் செய்ய முடியாது, எதை நம்மால் செய்ய முடியும்னு சொல்கிறேன். ஆளும் வேலும் பல்லு குருதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வேப்ப மர குச்சியை வச்சு எல்லாரும் பல் தேய்க்கணும்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். உள்ளூர் இது நம்முடைய பழமை முறை, பழமொழியே சொல்லியிருக்கிறதுன்னு. ஆனால் அதற்குண்டான வேப்ப மரங்களின் எண்ணிக்கை இல்லை. அதனால் நம்ம வந்து உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம், இப்போ அவ்வளோ வேப்ப மரம் இல்லையே, இந்த மக்கள் தொகைக்கு தினமும் வேப்பங்குச்சி இது பண்ணி தூக்கி தான் போடணும் அப்படின்னா அவ்வளோ வேப்ப மரம் இல்லை, அதனால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் நம்முடைய பழைய நெல் வகைகளை எல்லாம் உடனே நம்ம ஏற்றத்துக்கு போயிடணும், டிராக்டரே வேண்டான்னு சொல்லலை. விவசாயத்தில் இயற்கை விவசாயம் நம்ம 2 வகையாக தாக்கி பண்ணிருக்கு. ஒன்று இறக்குமதி செய்கிறோம், அதுக்கு அந்நிய செலவணி. இன்னொன்று நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது. இதை மாற்றுவதை உடனடியாக செய்ய வேண்டாம். அதனால தான் பர்சன்டேஜ் சொல்லிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வாருங்கள். அதன் மூலமாக வீரியமான விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். அரிசியிலேயே மிகப்பெரிய அளவில் நம்மால் மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர முடியும். அதில் இன்னும் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதுக்குன்னு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். இதையெல்லாம் செய்தால் இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ரைஸ் சாப்பிட்றவங்க, வடபகுதியில் இருக்கிறவங்க முக்கால்வாசி கோதுமை சாப்பிட்றவங்க. அவங்க ஏற்கனவே தங்களை ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் எனப்படுகின்ற பசுமை புரட்சியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது பஞ்சாப் மாநிலம். அது மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அதை மீண்டும் நம்மால் செய்ய முடியும். அவங்க அதுக்கு வர்ற பொழுது டிராக்டர் மட்டும்தான் புதுசு, கெமிக்கல் பெருசாக பயன்படுத்தலை. கெமிக்கலை கொஞ்சம் குறைச்சி காம்போசிட் செய்து நம்மால் பண்ண முடியும். இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நம்முடைய நாட்டிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரவங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு வருவாங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமாக அவங்களுடைய டேபிள் மேலே அது அலங்கார பொருளாக, ஒரு பென் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், பேனா நிறுத்தின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யானையினுடைய காலை போன்றே இருக்கும், யானையோட கால் போன்றே அதை வடிவமைச்சிருப்பாங்க. சின்னதாக பேனாவுக்கு வைக்கக்கூடிய ஒரு கிண்ணம், அது யானையினுடைய சாணத்திலிருந்து செய்தது. எதற்குமே பயன்படாது என்று நினைத்த ஒன்று ஏதோ ஒரு இடத்தில் நிரந்தரமாக அலங்கார பொருளாக இருக்கிறது. அதனால் இயற்கையிலேருந்து நம்ம கொண்டு வர முடியும். நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் நம்மால் இயற்கை விவசாயத்தின் மூலமாக நல்ல பொருள்களையும் உருவாக்க முடியும், நஞ்சு இல்லாத பொருளாக இருக்க முடியும்.
0: அதுதான் ரொம்ப முக்கியம் சார்.
1: ஆதலால் இயற்கை விவசாயத்திற்கு போவதற்கு நம் நாட்டில் நம்மாழ்வார் போன்ற மாபெரும் ஞானிகள் நம்மிடமே இருந்திருக்கிறார். அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பின்பற்றினால் உற்பத்தியும் பாதிக்கப்படாமல் இருப்பதை கொண்டு நம்மால் இன்னும் நன்றாக வாழும்.
0: இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வந்து பிரதமர் சொல்லியிருக்காரு, வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள். இது வந்து அந்த பெட்ரோல் டீசல் இதை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான். ஆனால் இது வந்து இந்த வரக்கூடிய இந்த கம்பெனிகள்லாம் எப்படி சார் பார்க்குறாங்க? இப்போ வந்து வாரத்தில் 3 நாள் வந்து நீங்கள் கம்பெனிக்கு வரணும், இந்த கோவிட் பீரியடை தாண்டினதுக்கப்புறமா அதை சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் அந்த டேர்னுக்கு அவங்க போவாங்களா?
1: நிறைய நிறுவனங்கள் இதை மாதத்திற்கு 25 நாட்கள் வர வேண்டும் என்று சொன்னாங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி கூட பெருசாக செய்யலை, ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி. இது போன்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது பெரிய நிறுவனங்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்து அதை சுற்றறிக்கையாக செலுத்துகின்ற பொழுது அதை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ஒரு மனிதர் வரவில்லை, வேலைக்கு வரலைன்னா அவர் வேலையை செய்யலைங்கிறது இல்லை, வேலையை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ மவுஸை வச்சு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. நாம் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மவுஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மவுஸு நகரணும். 3 நிமிஷத்துக்கு மேலே அது நகரலைன்னா அது அந்த இடத்துல கம்ப்யூட்டர் தெரிவிச்சிடும், 3 நிமிஷத்துக்கு மேலே நகரலேன்ட்டு. அப்புறம் விஷ்

0: விஷுவலாக நம்ம வந்து அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால வேலையை வீட்டிலேருந்தே செய்கிறத இப்பொழுதும் தனியார் நிறுவனங்கள் பல செய்து கொண்டு இருக்கின்றன. வேறு சில காரணங்களுக்காக, இந்த காரணங்களை பார்க்கலாமே. இப்போ ஒருத்தர் இருக்கார், டேலண்டட் ஹேண்டு, மதுரையில் இருக்கார், என்னுடைய நிறுவனம் சென்னையில் இருக்குது, எனக்கு அவருடைய பணி தேவைப்படுகிறது, ரொம்ப புத்திசாலி, ஆனால் மெட்ராஸில் வந்து ரெண்டெல்லாம் கொடுக்கணும்னா எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுங்க, மதுரையிலேயே இருந்து நான் செய்யணும்னா எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்றாரு. அதில் ஒரு பெரிய டிடக்ஷன் இருக்குது, அதில் குறைவாக இருக்கிறதுனால அதை பின்பற்றுகிறார்கள். அதனால் எல்லாரும் வேலைக்கு வந்து இருக்கணுங்கிறதுக்கு பதிலாக ரொட்டேஷன் பேசிஸில் வரலாம்னு சொல்லலாம். இப்போ வங்கிகளையே எடுத்துக்கொள்ளுங்க, நான் வங்கியில் பணியாற்றுவேன் ஒரு 15 வருஷம். எல்லாவற்றுக்கும் வங்கிக்கு போய் கொண்டிருந்தோம். எல்லாவற்றுக்கும் வங்கிக்கு போவது மட்டுமல்ல, நான் எந்த கிளையில் கணக்கு வைத்திருக்கிறேனோ அந்த கிளைக்குத்தான் போக வேண்டும் என்பது நிர்பந்தம். இன்று அப்படியே அல்ல, எல்லாமே நெட்டில் பண்ணிடுறோம். கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு மாத்திரம் வங்கிக்கு போனால் போதும், அதற்கு பிறகு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல இந்த மாற்றங்கள் இருக்குன்னா இவையெல்லாம் எல்லோரும் உடனடியாக 100% பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல. அதனால தான் சொன்னேன், மாரல் சுவேஷன் சொன்னேன். நான் கேள்வி கேட்டுக்கொள்கிறேன், என்னால் இதில் என்ன செய்ய முடியும், என்னுடைய பங்கு என்னவாக இருக்க முடியும், நான் தேசப்பற்று மிக்கவன், என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பங்களிக்க முடியும் என்று பார்த்தால் இதில் வெற்றி காண முடியும்.
1: கோவிட் அப்படின்ற எடுத்துக்கும் போது அது ஒரு உயிர் பயத்துக்கான ஒரு சூழலாக அமைந்ததுனால எல்லாரும் கட்டாயமாக வீட்டிலிருந்து பணி புரிய வேண்டும் அப்படின்னு இருந்தது. இப்போ மக்களால் வந்து வீட்டுக்குள்ளே உட்கார முடியுமா, அந்த பணி புரிய முடியுமா, தொடர்ந்து நைட்டெல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஸோ அதனால் இது சாத்தியக்கூறு ஆகுமான்றது எனக்கு ஒரு சந்தேகம்.
0: இடத்திற்கு யார் 10 பேரில் வந்து 6 பேருக்கு பொருந்தினாலே அது ஒரு பெரிய சேவிங்.
1: இது அரசு ஊழியர்கள் இதை எப்படி சார் பார்ப்பாங்க?
0: இல்லை, அரசு ஊழியர்களுக்கு அவங்களுக்கு பெரும்பாலும் நேரம் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். அவர்களுக்கு வந்து அவங்க வந்து பண்ணுறது, அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க மாற்று கொடுத்துருக்காங்க. இந்த கார் பூலிங்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு காரில் 4 பேர் டிராவல் பண்ணி அலுவலகத்திற்கு வருவது என்று. இது இப்படியெல்லாம் புது திட்டங்கள் எல்லாம் வரலாம். இப்போது அரசாங்கமே அரசு ஊழியர்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்து எல்லா இடத்துலையும் இலவச பஸ்ஸு விட்டாக்க தனியாக கார் எடுக்க மாட்டோம். இப்போ நானும் என்னுடைய தனிப்பட்ட சேமிப்பு என்பதை நான் பார்ப்பேன் இல்லையா, என்னுடைய சேமிப்பு எவ்வளவு இருக்கிறது இதில் என்று பார்ப்பேன். இது ஒன்று இலவசமாகவே அலுவலகத்திலிருந்து கொடுக்குறார்கள். 10 பேரை ஒரே வாகனத்தை கூட்டு போகிறது, அவங்களுக்கு சேமிப்பு உண்டு,
1: சேமிப்பு
0: உண்டு. ஒரு ரூட்டை விட்டாங்கன்னா இதன் மூலமாக கொஞ்சம் பெட்ரோலை சேமித்தா போகிறோம். ஒரு பொருள் எளிதாக கிடைக்கிறது என்றால் அதை நாம் பயன்படுத்துகின்ற விதம், நம்மளுடைய மென்டாலிட்டி அந்த மாதிரி. இப்போ இந்தியாவினுடைய தென்பகுதி கூறாக இருக்கிறது, நம்ம ஊரை எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. இப்போ தமிழ்லேயே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதற்கு அதெல்லாம் தண்ணி பட்ட பாடும்பாங்க. ஆனால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, 4 குடத்தை எடுத்துக்கொண்டு லாரியில் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற ஒரு நகரத்தில் அவருக்கு அதெல்லாம் தண்ணி பட்ட பாரு, அவர் பணத்தை தண்ணி மாதிரி செலவழிப்பார்னா சிக்கனமாக செலவழிப்பார்னு அர்த்தம். ஏன்னா 4 குடத்தில் தண்ணியை பிடிச்சின்னு ஒரு நாள் முழுக்க வீட்டில் அதை மேனேஜ் பண்ணணும்னா எவ்வளவு சிக்கனமாக செலவழிப்போம். அவர் பணத்தை தனி மாதிரி செலவழிப்பாருங்கிறதுக்கு பொது பொருள் இங்கே அல்ல. இதையே அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க, கேரளாவில் வீட்டுக்கு பின்புறம், எல்லா வீட்டுக்கு பின்புறமும் நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறாங்க. இரண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. அது மழை பிரதேசம், இது மழை நிழல் பிரதேசம். அதனால் வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. ஒன்று, பொருள் அதிகமாக கிடைக்கிற போது அதை நம்ம அனுபவிப்போம். குறைவாக தான் இருக்குது, பின்னாடி ஷார்ட்டேஜ் வரப்போகிறது அப்படின்றத இப்போவே சொன்னால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போமேங்கிறதுக்காகத்தான்.
1: சரி சார், இப்போ வந்து பிரதமர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணங்களை வந்து குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கோடை காலமாக இருக்கிறனால நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை எப்படி சார் எடுத்துப்பாங்க?
0: பிரதமரனுடைய முந்தைய அறைகூவல், இந்த உங்களுடைய டெஸ்டினேஷன் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாற்றுங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது பெரிய வரவேற்பு இருந்தது. இதுக்கு வரவேற்பே இருக்காது என்று எதிர்பார்த்தவர்கள் இருந்தாங்க. நான் கூட இது எப்படி ஒத்துப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பிளான்லாம் பண்ணியிருப்பாங்களேன்னு, மால்டீவ்ஸ் அந்த இது வந்தபோது. ஆனால் சடார்னு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் வந்து நானும் இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு மாற்றின உடனே. கோடை காலத்திற்கு 50 வருடங்களுக்கு முன்பு யாரும் பெரிதாக பயணப்படலை. இப்போ நமக்கு வசதி இருப்பதனால இந்த ஊரில் கேட்கக்கூடிய மியூசிக்கு சீசனில் கேட்கக்கூடிய பாட்டையே இங்கேருந்து அங்கே போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாதவர்கள் அதை முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படி இருப்பார்கள். அதனால தான் சொன்னேன், மாரல் சுவேஷன் வர்ற பொழுது என்னால் எந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நான் பார்ப்பேன். எல்லாரும் ஒரே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனால் அவர் கேட்டு

0: இருப்பது. அந்நிய செலாவணி எங்கெல்லாம் தொட்டுக்கொள்கிறதோ அந்த இடங்களில் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இப்போ நான் ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி செய்து இந்தியாவிற்கு கூடுதலான அந்நிய செலாவணியை என்னால் கொண்டு வர முடியும். உதாரணம் எடுத்துக்கேன், ஒரு டாக்ஸ் உதாரணமே சொல்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறேன், அமெரிக்காவுக்கு விற்கிறேன், விற்கிற போது அதுக்கு ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. நான் அந்த இடத்துல இருந்து டாலராக கொண்டு வந்து விட்டால் ஜிஎஸ்டியை எங்கிட்டயே திரும்ப கொடுத்துருவாங்க. டாலராக கொண்டு வரணும். அப்போ நான் சொல்லலாம், நான் நேராக போனால் தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியும், நான் இப்போ போயிட்டு வரத்தான் செய்வேன், நான் போகக்கூடாதுன்னு இல்லை. என்ன பெனிஃபிட்டு கிடைக்கும்னு ஒருத்தர் பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு, பிரதமராக நேருஜி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது வினோபா அவர்களிடம் ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ள நினைக்கிறார். அவருக்கு செய்தி அனுப்புகிறார், நான் உங்களுக்கு ஏதேனும் பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்வான். இல்லை இல்லை, நான் நீங்கள் இருக்கும் திசையை நோக்கி நடக்க தொடங்கிவிட்டேன்றார். அதெல்லாம் அவரை பற்றி இந்த எக்கானமியை எப்படி கொண்டு வருதுங்கிறதுக்காக, ஒரு வில்லேஜில் எப்படி மாற்றணுங்கிறது. பூதான இயக்கம் நடந்தபோது ஏற்பட்டது. பூதான இயக்கம் வெற்றி அடையன்னு யாராவது நினச்சாங்களா? பூதான இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டு வந்தது. இந்திய மக்கள் மாதிரி நாட்டுக்காக செய்கிறவங்க ரொம்ப காரக்குறைவு. தேசபக்தி மிகுந்த நாடு இது. அவர் ஒன்றும் சும்மா கொடுத்த ஒன்றை வாங்கிக்கலையே. வினோபா அவர்கள் ஒரு ஆந்திர பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் நடத்துகிறார். ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய நினத்தை நான் உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன்றார் கூட்டத்திலேயே. அவர் உடனே அப்படியே ரைட்டு கொடுத்துருன்னு சொல்லலை. நீ யார், உன்னுடைய பின்புலம் என்ன, உன் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார், எல்லோரையும் அழைத்து கொண்டு வா, அவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டால்தான் நான் வாங்கிக் கொள்வேங்கிறார். அப்போது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சமூக பொறுப்போடு இருக்கக்கூடியவர்கள் அதை ஒரு ஆரம்பிக்கிற பொழுது அது மாபெரும் இயக்கமாக மாறுகிறது, பிரதமருடைய கவனத்தை ஈர்க்கிறது. கிராமத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடி கிராமத்தை மாற்றி அமைக்கவில்லையா? குன்றக்குடி ஒரு கிராமமே வந்து சுயமாக இருந்தது, அப்படியெல்லாம் வந்துடுமே. அதில் செல்வம் வருகின்ற பொழுது இந்த வருடத்திற்கு பதிலாக அடுத்த வருடம் போவார். அதனால தான் நீ இப்போ கேட்டிங்க, ஒருத்தர் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ண, 6 மாதம் முன்னாடி 4 மாதம் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணவங்க நிறைய பேர் கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா வார் நடந்தபோது கேன்சல் ஆகிடுது, டிக்கெட் எல்லாம் கேன்சல் ஆகிடுது. அதே போல் இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொருவரும் இதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் என்னால் என்ன பங்களிக்க முடியும், அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் கொண்டு விடுறோம். அதனால தான் இது ஜா போனிங் கீழையும் மாரல் சுவேஷனுக்கு கீழையும் வருகிறது. சட்டத்திட்டத்தால் இதை சீர் செய்யவே முடியாது.
1: சரி சார், இப்போ வந்து நாட்டோட பொருளாதார நெருக்கடி சூழல் வருது அப்படின்ற பொழுது மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அட்வைஸ் என்ன சார்?
0: இந்த சேமிப்பு என்பது 2 கூறுகளை கொண்டு இருக்கிறது. அது இந்த தலைமுறை மிகவும் மோசமாக இருக்கிறது, இது முந்தைய தலைமுறை மாதிரி இல்லை என்ற வசனம் ஒன்று இருக்குது. இது ஏதோ நம்ம சொல்கிறதா நினைக்கணும், சாக்ரட்டிஸ் சொல்கிறார். அப்போ 2000 வருஷமாக இதையே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முந்தைய தலைமுறை நன்றாக இருந்தது, இந்த தலைமுறை மோசமாக இருக்கிறது. ஆனால் முந்தைய தலைமுறை எதிர்காலத்திற்கு சேமிக்க வேண்டும் என்று நினைத்தது. இந்த தலைமுறைக்கு அந்த உணர்வு கொஞ்சம் போயிருக்கிறது. எப்பொழுது இது அதிகமாக வேண்டுமோ அப்பொழுது குறைந்திருக்கிறது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பழைய தலைமுறையில் இருந்தவர்களுக்கு பிஎஃப் என்று ஒன்று பிடிப்பார்கள். அது சம்பளத்தில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும், ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதாவது திருமணத்திற்கு ஒரு மாப்பிள்ளை வர்றாருனா உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்களான்னு கேட்பாங்க. பிஎஃப் பிடிக்கிறாருனா தான் அவர் நிரந்தர ஊழியர்னு அர்த்தம். அது பிடிச்சாதான் நிரந்தர ஊழியர், எதிர்காலத்திற்கு அவர் சேமிக்கிறார்னு அர்த்தம். அந்த பிஎஃப் என்பது அப்பொழுது இருந்த தொகை போன்று இப்பொழுது இல்லை, மிக மிக குறைவாக இருக்கிறது. நம்முடைய அடிப்படை வரி சலுகை தொகை இந்த வருடம் நமக்கு 12 லட்சமாகிவிட்டது. அதனால் அதற்கு கீழே இருப்பவர்களெல்லாம் சேமிக்கும் தன்மையிலிருந்து சற்றே வெளிவந்து விட்டார். இந்த 2 தான் இருக்கு. ஆனால் இப்பொழுது தான் நாம் சேமிக்க வேண்டும். இந்த சேமிப்பு தான் எதிர்காலத்திற்கு நமக்கு இருக்கும். காரணம், தனியாரில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்பது அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன். ஒரு பிரபலமான நபர், அவர் பல்லாண்டு காலம் டெல்லியில் இருக்கிறார். தன்னுடைய ஊருக்கு போகிறார், கிராமத்திற்கு, பல ஆண்டுகள் கழித்து கிராமத்திற்கு போகிறார். அங்கு வித்தியாசமாக இருக்கிறது, கிராமம் முழுசாக மாறி இருக்குது. இவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் நவீனமாக இருக்குது, எல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு. ஆனால் சந்தை பகுதிக்கு போகிறார். போனால் அந்த ஊரில் தர்பூஷணி

0: ரொம்ப ஃபேமஸ். இவர் சிறு வயதில் பார்த்த, இளம்பிராயத்தில் பார்த்த, வாலிபனாக இருந்தபோது பார்த்த தர்பூஷணியில் பாதி தான் அதை வைத்திருக்கின்றார். அளவு குறைஞ்சி விட்டது. இவர் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறார். போஸ்ட் ஆஃபீஸ் மாறினது, பள்ளிக்கூடம் மாறினதெல்லாம் சந்தோஷம் கொடுத்தது, இது என்ன ரொம்ப சின்னதாக இருக்குன்னு அவருக்கு காரணம் புரியல. இது எதனால் நடந்ததுன்னு தெரியல. அந்த ஒரு எதுக்காக போனால், ஒரு விழாவுக்காக போகிறார், திருவிழாக்காக போகிறார். அந்த திருவிழாவில் அந்த ஊரில் எப்போவும் ஒரு விசேஷம் நடக்கும், ஒரு போட்டி. எல்லாரும் வரிசையாக உட்காந்துருப்பாங்க, நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லோருக்கும் தர்பூஷணி கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் எவ்வளவு தர்பூஷணியை சாப்பிடுகிறாரோ அவர் வென்று விட்டார்னு சொல்லுவாங்க. இவருக்கு அங்கே தான் இதுக்கு விடை கிடைக்கிறது. இவர் இருந்த காலத்தில், இளம்பராய காலத்தில், இந்த தர்பூஷணியை சாப்பிடுகின்ற போட்டியாளர்களுக்கு பக்கத்தில் ஒரு கிண்ணம் வைக்கப்பட்டிருக்கும். தர்பூஷணியை சாப்பிட்ற பொழுது அந்த விதையை அதில் துப்பிடுவாங்க. வேகமாக தர்பூஷணி சாப்பிடுவாங்க, விதையை எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. அதை சுத்தப்படுத்தி வெயில காய வச்சு விதைக்க அமைச்சிருவாங்க. இப்போ அவங்க போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சவால் இருக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய தர்பூஷணியை தான் கொடுப்பாங்க போட்டிக்கு. ஆனால் திடீரென்று இவர்களுடைய தர்பூஷணிக்கு வெளியூரிலிருந்து டிமாண்ட், தேவை வந்து விட்டது. வரவங்கெல்லாம் பெரிய தர்பூஷணி எல்லாம் எடுத்துன்னு போயிடுறாங்க. மீதம் இருக்கிற தர்பூஷணி தான் இவங்களுடைய உள்ளூரனுடைய தேவைக்கும் நுகர்வுக்கும் போட்டிக்கும் வருது. பெரிய தர்பூஷணியில் இருந்த விதைகளை துப்பியதால் மீண்டும் பெரிய தர்பூஷணி கிடைத்தது. மீந்து போன சின்ன தர்பூஷணிகளை விற்பனைக்கு போக, சின்ன தர்பூஷணிகளினுடைய விதைகளை போட்டதால் அவையும் சிறுத்தே இருந்தன. இதை மாற்றணும்பா, பெரிய தர்பூஷணியில் கொஞ்சம் எடுத்து விதையை எடுத்து வீரிய விதைகளை எடுத்து விதைச்சிட்டு அப்புறம் நீங்கள் மீதியை விற்றுக்கங்க, அப்படி மொத்தத்தையும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஆக எது நமக்கு தெரியணும், எதை சேவ் பண்ணணும்னு தெரியணும். அந்த சேவிங் மென்டாலிட்டி நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களோ தான் சொல்ல முடியும். அரசாங்கம் என்ன பண்ணணும், உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிடும். 12 லட்சக்குள்ளே டாக்ஸ் இல்லை, இல்லை சேமிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா, சேமிக்கணும். சேமிப்பதுலேயும் நல்ல வழிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம சேமிக்கலாம். ஆக இந்த சமூகம் எதிர்காலத்திற்கு சேமிக்க சேமிக்க அவர்களுடைய பலம் கூடும். உதாரணத்தின் மூலமாக சொல்லணும்னா, ஒரே வரியில் சப்பு பிரைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அது அமெரிக்காவில் அது தோல்வி அடைந்த பொழுது, அதாவது அவர்கள் கடன் கொடுத்தது தோல்வி அடைந்த பொழுது அவர்கள் எல்லோரும் கீழே போனார்கள். அந்த காலகட்டத்தில் எல்லா வங்கிகளும் சிக்கலில் மாட்டிக்கொண்டன. யூஎஸில் 2008-10 இந்தியாவில் இருந்த வங்கிகள் எல்லாம் பலமாகவே இருந்தன. ஏனென்றால் நம்முடைய சேமிக்கும் குணம். நான் என்னுடைய உரையில் முன்னால் ஒரு இடத்தில் குஜராத்தில் பூகம்பம்னு சொன்னேன், அது உண்மையாக நடந்தது. குஜராத் பூகம்பத்தில் அவர்கள் உடனடியாக 1 மாதத்தை சமாளித்து விட்டார்கள். அதை ஒருவர் ஆராய்ச்சி செய்கிறார். எப்படி இவங்க 1 மாதத்தில் பண்ணாங்க, எல்லா இடமும் இடிஞ்சு இடிஞ்சு போச்சேன்னா, அவர்கள் 1 வருடத்திற்கு உண்டான பொருள்கள், பருப்பு, கோதுமை இவற்றை சேமித்து வைக்கும் குணம் படைத்தவர்கள். குஜராத்தில் பூகம்பம்னு சொன்னேன், எரிந்து போகவில்லை, இடிபாடுகள் தான் இருந்தன, இந்த உணவுப் பொருள்களை எடுக்க முடிந்தன, அதை வச்சு அவங்க உடனடியாக சமாளிச்சிட்டாங்க. ஸோ சேமிப்பு தான் இடிபாடுகள் வந்தாலும் நம்மை காப்பாற்றும்.
1: பிரதமர் கூறிய விஷயங்களை வந்து ஒரு பாமர மக்கள் எப்படி எடுத்துக்கணும், அவங்க எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதை பற்றி ரொம்ப தெல்ல தெளிவாக சொன்னீங்க. சேமிப்புன்றது வந்து பணம் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டினுடைய வளமும் கூட அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.
0: மிக்க நன்றி.
2: இதுவரை செலவும் சேமிப்பும் தணிக்கையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள்.
3: செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா.

நாம் கேட்ட அந்த பாடல் பாமா விஜயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் எஸ் வழிபாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். செலவும் சேமிப்பும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நேயர்கள் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து ஓம் பிரகாஷ், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முரளிதரர் விழுப்புரத்திலிருந்து எப்பவும் போல ஒரு போஸ்டர் போட்டு அந்த போஸ்டர் மூலமா வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் இவருமே செலவும் சேமிப்பும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். விவத் பாரதி தமிழகம் 102.3 ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் அருமையாக இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து வீரராகவன், சிக்கனும் இக்கனும் அவசியம், செலவும் சேமிப்பும் அறியணும், அருமையான நிகழ்ச்சி இது, இதனை அனைவரும் அறிந்து கொள்வது மகிழ்ச்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அழகான விளக்கம், தணிக்கையாளர் அளிக்கக்கூடிய சிறப்பு பண்பலை நன்றி அப்படின்னு, அயலக வர்த்தக பரிமாற்றம் இன்று அவசியம், அறிய வேண்டிய ஒரு தகவலும் கூட அப்படின்னு வாழ்

கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக் வீரராகவன். அவரை தொடர்ந்து கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், செலவும் சேமிப்பும் என்ற தலைப்பில் தணிக்கை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழங்கிய ஆலோசனை பயனுள்ளதாக அமைந்தது, உடன் உரையாடிய சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவங்களுக்கும் பாராட்டுகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பொன்மொழியோடு சொல்லியிருக்காரு ஹரிஹரன், முதல்ல சேமிப்பு, பிறகுதான் செலவு. வருமானம் வந்தவுடன் முதலில் சேமிப்புக்கான தொகையை ஒதுக்கிவிட்ட பிறகுதான் செலவு செய்ய வேண்டும். இது ஜப்பானில் இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு ஹரிஹரன் சொல்லியிருக்காரு. நாம் தான் அரிசியிலேயே இன்னைக்கு ஓவியம் வரைகிறோமே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொல்யூஷன் குறைபாடிலிருந்து தப்பிக்க வீட்டிலிருந்து வேலையும் பார்க்கலாம் அப்படின்னும் அவர் வந்து ஒரு அடிஷ்னலாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு சூளை ரீஜா மனோகரன். மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் அவருமே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அரிய தகவல்கள்லாம் நல்லா இருந்தது சேமிப்பு பத்தி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கண் கட்ட பிறகு சூரிய வணக்கம் என்கின்ற சொல்லாடலை போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் புதியதா இருந்தது. ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன், இந்த ஒரு சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வ சொல்பவர்கள் சீரான இப்போதைய நடைமுறையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புரசிவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன், செலவும் சேமிப்பும் தணிக்கையாளர் ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய கருத்துக்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அதற்கேற்ப வந்த பாடலும் நல்லா இருந்தது அப்படின்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சூரியமூர்த்தி கோவூரிலிருந்து, அன்பு சகோதரிக்கு இனிய முற்பகல் வணக்கமும் வாழ்த்துக்களும். சிக்கனம் சேமிப்பு பற்றிய விளக்கமாக அழகாக தணிக்கையாளர் எடுத்து கூறிய விதம் அருமையாக இருந்தது அப்படின்னு சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. இனி நிகழ்ச்சியில் பாவ மன்னிப்பு படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காலத்தை கடந்த கானங்கள், மனதை வருடும் மெலோடிகள், நினைவுகளை மீண்டும் மலரச் செய்யும் இனிய இசைப்பயணம் இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இப்போது ஆரம்பமாகிறது. இடைக்கால திரைப்பட பாடல்களின் இனிமையை இதயத்தில் தூவும்.
2: ரெட்ரோ நேரம்

80களின் இசை என்றாலே மனதை மெதுவாக வருடும் மெட்டுக்கள் இன்றும் காதில் விழுந்தால் நினைவுகளை மலரச் செய்யும் அந்த இனிய பாடல்களோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொடரலாம் நேயர்களே. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய முதல் பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து கே ஜே யேசுதாஸ் பாடின பாடல். கண்ணதாசனின் கற்பனை வரிகளில் பாடல் இதோ.

இடைக்கால இனிமையான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சியாக ரெட்சோ நேரம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் நண்பகல் 12:07. இடைக்கால பாடல்களில் இளையராஜா பாடல்கள் என்றாலே ரொம்பவே சிறப்பான பாடல்கள், நேயர்கள் எல்லோரையும் ஈர்த்த பாடல்கள். அந்த வரிசையில் 80s அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாடல்கள் மண்வாசனை திரைப்படத்திற்காக பார்க்க போகிறோம். இளையராஜா இசையில் வைரமுத்து கற்பனை வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியமும் ஜானகியும் குரல் கொடுத்த பாடல் இது. மண்வாசனை திரைப்படத்திற்காக பாடல்

மனதேவரிடம் இடைக்கால பாடல்களின் இனிமே ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் நண்பகல் 12:12. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் வாலியின் கற்பனை வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியமும் சித்ரா பாடிய பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டிருக்கேன். நேரம் நண்பகல் 12:17. இடைக்கால பாடல்களின் அணிவரிசையில் அடுத்ததாக கேட்கக்கூடிய படம் படிக்காதவன் திரைப்படத்திற்காக. அதாவது, படிப்பு மட்டும் வாழ்க்கையை நிர்ணயிக்காது, மனிதனுடைய குணமும் தன்னம்பிக்கையும் முக்கியம் என்ற கருத்தை அழகாக சொல்லும் படம்தான் படிக்காதவன். ஆக்ஷன், குடும்ப பாசம், உணர்ச்சி, சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் சேர்ந்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த திரைப்படம் படிக்காதவன். திரைப்படத்திலிருந்து இளையராஜா, இசையில் மலேசிய வாசுதேவன், அவங்களுடைய வாய்ஸில் வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்டலாம்.

80களின் இனிய இசை இடைக்கால பாடல்களாக கேட்டுட்டு இருக்குங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிகள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் நண்பகல் 12:21. இடைக்கால பாடல்களின் அணிவரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய படம் ஆனந்த கும்மி திரைப்படத்திற்காக. அதாவது சிறிய தவறான புரிதல்கள், குடும்ப எதிர்ப்புகள் ஆகியவற்றை கடந்து உண்மையான பாசமும் நல்ல மனசும் வெற்றி பெறுகிறது. இளையராஜாவின் இனிமையான இசையும் கிராமத்து இயற்கை அழகும் படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்குது. ஆனந்த கும்மி பெயரை போலவே மனசை லேசாக்கும் ஒரு இனிய கிராமத்து இசைப்படம் இது. இந்த திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி சைலஜா பாடின பாடல் உங்களுக்காக.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேனே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்று

0: மற்றும் முக்கியம்.
1: நேரம் நண்பகல் 12:27, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் இளையராஜா இசையமைத்த தங்கமகன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடின பாடல். புலமை பித்தன் கற்பனை வரிகளில் பாடல் இதோ.

அடுத்து அள்ளி நகர மகாதேவன் இனிய மதியவனுக்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நான் போட்ட அத்தனை பாட்டும் ஒரு அஞ்சு பாட்டு வரைக்கும் போட்டிருக்காங்க. செந்தாழம் பூவில் பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் குருவாயூரப்பா ஒரு கூட்டு கிளியாக ஒரு கிளி பாடல் உருகுது, பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹேமலதா ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சிகளும் பாராட்டுகளும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரவி, வணக்கம் மேடம், சூப்பர் பாடல்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை அசத்தல் சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரம்லேருந்து ஒரு பேனர் வச்சுருக்கிறாங்க அறிவிப்பாளர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேனர் வச்சுருக்கிறாங்க. அடுத்து சூளையமேடு ரீஜா மனோகரன், ஆரம்ப பாடலை அசத்தல் செந்தாழம்பூவில் பாடல் எங்களை சிறிது நேரம் இயற்கை வளங்களை சுற்றி பார்க்க வைத்த அனுபவத்தை ஏற்படுத்தியது, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தமிழரசன் தங்கவேலு, வேதாரணியத்திலிருந்து நண்பகல் பொழுதில் மனதை வருடும் பயணங்களில் உடன் வரும் பாடலாக காலம் முழுமைக்கும் செந்தாழம்பூவில் பாடல் பயணிக்கும், வழங்கிய தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, அன்பு சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் ஆரம்ப பாடலை அருமையான பாடல்கள் என் விருப்ப பாடலாய் தந்ததற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் என் விருப்ப பாடல் மட்டுமல்ல, உங்களுடைய விருப்ப பாடல்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களும் தான் இடைக்கால பாடல்கள். அத்தனை பாடல்களுமே செந்தாழம்பூவில் பொத்தி வச்ச மல்லிகை மொட்ட பாடல்கள், அருமை பூக்களின் பாடல்கள் வரிசையாக சூப்பர் நிகழ்ச்சி மணக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரவணன் ராமலிங்கம், மதிய வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா கார்த்திகா இவங்கள்லாம் நாங்களும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரேம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களை இளையராஜா அவர்களின் இசையில் வந்ததை கேட்டு ரசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேரம் நண்பகல் 12:34 நிமிடம் ஆயிடுச்சு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக பாடல் கேட்டலாம். பஞ்ச அருணாச்சலம் கற்பனை வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியமும் சுசீலாவும் பாடின பாடல் இது.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் நண்பகல் 12:32 ஆயிடுச்சு. சரி, இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய என்ன பதிவுகளை வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நேயர்கள்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கேட்டுடலாமா? ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் மேற்கு மாம்பலத்திலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் காளி அகமது கைல் அகமது பொன்னேரிலேருந்து ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ சாங் செலெக்ஷன் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஹேமலதா ஒரு போஸ்டர் மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. சூளைமேடு ரீஜா மனோகரன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேர்களை ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். அதுவரை இணைந்திருங்கள் விவத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளாா்.

0: ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபூரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய்சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். 102.3 FM.
1: செய்தி அறிக்கை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம் நேர்களே. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் நண்பகல் 12:50. இடைக்கால பாடல்களின் இனிமையை இளையராஜா இசையில் விவித் பாரதி தமிழ் பண்பலை தந்து கொண்டிருக்கிறது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் உதயகீதம் திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் கற்பனை வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடின பாடல் இது.

நேரம் நண்பகல் 12:55 விவத் பாரதி தமிழ் பண்பை 102.3 இடைக்கால பாடல்களின் இனிமையான வரிசையில் நிறைவான பாடல். இளையராஜா இசையமைத்த கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக கங்கை அமரனின் கற்பனை வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியமும் ஜானகி பாடிய பாடல்.

இதுவரை இடைக்கால இனிமையான பாடல்களை இளையராஜா இசையில் ரசித்த இந்த நிகழ்ச்சி. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் கேட்கலாம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நாளை நண்பகல் 12 மணிக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நேயர்களுக்கான நேரம். உங்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய வரவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை தர காத்துட்டு இருக்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. தொலைபேசி எண்கள் உங்களுக்கானது 295-20-853 என்ற எண்ணுக்கும், மற்றொரு இலக்க எண்ணான 283-89-871 என்ற எண்ணுக்கும் மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண் 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான், 2 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க மட்டும்தான் பங்கேற்கலாம். அதாவது நேற்றைக்கும் நேற்றைய முந்தைய நாளில் பங்கேற்றவர்களோ இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இல்லை அப்படின்றது தான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எல்லா நேயர்களும் வாங்க. சரி, இப்போ நம்ம இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றதையும் கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு?
3: படம் வந்து மாலைஜமங்கை மேடம். பாட்டு வந்து செந்தமிழ் தேன்மொழியா.
1: சரி, கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததற்கு நன்றி மேடம். நன்றி, இனிப்புல வந்ததற்கு நன்றி. உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு விஸ்வநாதன் ரம் மூர்த்தி இசையில், TR மகாலிங்கம் இசையமைத்த பாடல் இது.

0: நேரம் பிற்பகல் 1:06 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்றதையும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சத்யநாராயணன், தரும்பூர்ல பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் சார்?
1: பாடல் சிவந்தமன், பாடல் வந்து ஒரு ராஜா ராணியிடம்.
0: இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில், TM சௌந்தரராஜன் சீசுலா பாடின பாடல் சிவந்தமன் திரைப்படத்திற்காக.

நேயர்களின் விருப்ப பாடலை தொலைபேசி வழியாக பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் பிற்பகல் 1:12. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து என்றதையும் கேட்கலாம். வணக்கம்.

என்ன பாடல்மா குடுக்கலாம் உங்களுக்கு? இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் உத்தமன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுசிலா இவங்களுடைய வாய்ஸ்ல கேட்டலாம்.

0: நேரம் பிற்பகல் 1:20 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்கிறது?
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்?
1: படம் வந்து நின்னத்தது முடிப்பவன். ஒரு பாட்டு வந்து ஒருவர் மீது ஒருவர் சாஞ்சு மேடம்.
0: இணைப்பில் வந்ததுக்கு நன்றிமா. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் நினைத்ததை முடிப்பவன் பாடல் கொடுத்தெல்லாம் வாலியுடைய கற்பனை வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜனும் பி சுசலாவும் பாடின பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நினைத்ததை முடிப்பவன்.

0: நேரம் பிற்பகல் 1:24 விவித் பாரதி தமிழ் பண்பில் 102.3 நேயர்களின் விரும்பிய மனம் விரும்பிய பாடல்களை தொலைபேசி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. விவித் பாரதி தமிழ் பண்பில் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: என்ன பாடல் சார் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: சிநேகிதே படம் பாடல் பாத்தீங்கன்னா ராவை மனதில் ராவை மனதில் பாடல்.
0: அந்த பாடலை கொடுத்தெல்லாம் இணைப்புல வந்ததற்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் வித்யாசாகர் இசையில் சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சாஜித் இவங்களுடைய வாய்ஸ்ல வைரமுத்து வரிகள்ல பாடல் கேட்டலாம். இது சிநேகிதே திரைப்படத்திற்காக.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் பிற்பகல் 1:33. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து சார்?
1: திருவள்ளுவாயில் நச்சம் மேடம். நச்சம் பேச மேடம், நல்லா இருங்க.
0: எல்லாரும் நலமா இருக்கும் சார். சரி சொல்லுங்க, இன்னைக்கு
1: என்ன பாடல் கேக்குறேன்? நாங்க யாரு பத்தி சொல்லாலும் பாடல் தான். ஆனந்தஜி படம் பாடல் வந்து நினைக்க தென் மனமே உனக்கு மறைய தெரியாதா.
0: இது பாடல்னு சொல்றீங்களா? சரி நல்லது.
1: சொல்லாமல் நல்ல கருத்து இருக்குல்ல, சொல்லாலும் பாடல் தான் மேடம் அது.
0: சரிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்கான பாடல், சுசிலா பாடின பாடல், கண்ணதாசனுடைய

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பழனி, சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பிற்பகல் 1:42. நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல் வரிசையில் அடுத்ததாக கேட்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றதையும் கேட்டலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன்.
3: என்ன பாடல் சார் கேட்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
4: ஊர் விட்டு ஊர் வந்த படத்துல இருந்து சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா.
3: எந்த ஊர் நீங்க?
4: நல்லம்பல், காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல்.
3: ஓகே, இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். பாடல் கொடுத்துடலாம். உங்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேர்களுக்காகவும் பாடல். இளையராஜா இசையமைத்து ஜானகியோட சேர்ந்து பாடின பாடல், கங்கை அமரனோட கற்பனை வரிகளில் பாடல்.

0: நேரம் பிற்பகல் 1:47 நிமிடம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: உடன்குடி நூறுதீன்.
0: என்ன பாட்டுங்க ஐயா கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: படம் புதையல்.
0: ம்,
1: அது வந்து சின்ன சின்ன இலை பின்னி பின்னி வரும் சித்திரக்கை தெரி சேலை எழுதின படம்
0: கொடுத்தெல்லாம் பாடல் கொடுத்தெல்லாம் இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க சார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்களுடைய கற்பனை வரிகளில் பே சுசிலா குழுவினர் பாடின பாடல் இது, புதையல் திரைப்படத்திற்காக.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இங்கே அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்றதையும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: ரவி.
0: என்ன பாட்டு சார் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: வந்து மெட்டி.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்தலாம். இளையராஜா இசையமைத்து ஜானகியோட சேர்ந்து பாடின பாடல் கங்கை அமரனின் கற்பனை வரிகள்ல பாடல் இது. மெட்டி திரைப்படத்திற்காக.

இதுவரை பாடலில் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் கேட்கலாம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 1 மணிக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. நேரம் பிற்பகல் 1:59 நிமிடம் இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நேரம் பொழுது 2:15:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை, அத்தகைய இசையால் நாம் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி,
2: கண்ணா இது எங்கள் ஸ்டைல், புரியல இது விவித் பாரதி தமிழ்ஃபம் ஸ்டைல்,
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆமாங்க, எங்க ஸ்டைல நாங்க தரப்போற பாடல்கள் நீங்களும் கூட கேட்டு ரசிக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கும் பிடிச்ச பாடல்களா தான் அது இருக்க போகுது. நிகழ்ச்சியில நான் உங்க கூட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். அப்படியே நம்மளுடைய நினைவுகள் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே தூக்கிட்டு போய் அல்லாக்கா ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு ரசிக்க போகிற பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடல் வந்து பி ஜெயச்சந்திரன், வாணிஜெயராமோட குரல்களில், கண்ணதாசனோட பாடல், எம் சுசநாதன் அவங்க இசையமைப்பில், மூன்று முடிச்சு படத்துலேருந்து இந்த பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டு கேளுங்க, இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தோணுதா, என்ன தொகுப்பில் இன்றைக்கி பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு யூகிக்க முடிஞ்சால் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நம்மளுடைய பதிவின் கீழே போஸ்ட்டுக்கும் கீழே நீங்கள் உங்களுடைய பதிவுகளை இடலாம். சரியா, இப்போ பாட்டு வருது கேட்கலாம்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी। 102.3 FM।
3: இரண்டு மணி 21 நிமிடம் 20 நொடி. இது எங்கள் ஸ்டைல், உங்கள் அபிமான விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. ஓகே, என்ன மாதிரியான பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி உங்களோட யூகத்துக்காக இன்னொரு பாட்டு கூட கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு பாட்டில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கண்ணதாசனோட பாடல், மிஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில். நினைத்தாலே இனிக்கும், கண்டிப்பாக நினைத்தாலே இனிக்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த தொகுப்பில் வந்துட்டுருக்கு. இனியும் வரப்போகுது 2:55 வரைக்கும். சரி, என்ன பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள்.

கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை தாராரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்.

நம்மையே மயங்க வைக்கும் அப்படியே இசை, இசைக்கு இசையாத இதயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த பாட்டு நம்ம கேட்டு ரசிச்சாச்சு நினைத்தாலே இணைக்கும் படத்துலேருந்து. சரி, அடுத்த பாட்டு என்ன, என்ன தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

செடியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களி என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் பொழுது 2:29:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். இது வந்து எங்கள் ஸ்டைல். ஓகே, அடுத்த பாட்டு என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த படத்துலேருந்து தான் நம்ம பாட்டு கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்படி நீங்க ஏதாவது பதிவு போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். சரியா? தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், முகமது மியான், சாந்தி ரமேஷோட பூவு, இவங்களோட வாழ்த்துக்கள். சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அவங்களும் வணக்கம், வாழ்த்துக்கள். மதுரை சோ சண்முக சுந்தரம், அப்புறம் மீனா திருநெல்வேலியிலேருந்து இவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், திங்கள் பிற்பகல் வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சி வந்து சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள்னு அவங்க வாழ்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பழனி, அவங்களும் வந்து ஒரு பூங்கொத்து வாழ்த்து. பிரபாகரன், மத்திய நேரத்தில் ரசிக்கிறதுக்கு பாடல்கள் வழங்கும் எங்கள் ஸ்டைல், அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, மத்தியானம் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி உண்ட மயக்கம் கொஞ்சம் இருக்கும் அந்த நேரத்தில் அப்படியே தெளிஞ்சு ரசிச்சு கேட்கணும், அந்த மாதிரியான பாட்டுகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். கார்த்திகேயன், சிவசுப்ரமணியன் அவங்களும் வந்து வாழ்த்தியிருக்காங்க. மேலிப்பேடு தயாளன், கலீல் அகமது அவங்க வந்து ப்ரோக்ராம் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து பி புஷ்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்ரீதேவி கமல் ரஜினி ஜோடியா நடித்த படங்கள் வரும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி வந்து கமல் ரஜினி கூட ஜோடியாக நடித்த பாடல்கள் தான் இன்னைக்கு ஒளிபரப்புறீங்க சர்தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சரி பம்மல் காமராஜ், அப்புறம் புஷ்பா. புரசை வாக்கம் சவுந்தரராஜன், எங்கள் ஸ்டைல், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், ஜெயச்சந்திரன் வாணிஜியராம் குரல் ஒலித்த பாடல், அருமை அருமை, நீங்கள் மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க. முரளிதரன், விழுப்புரம், வசந்த கால நதிகளிலே அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விவித் பாரதி தமிழகமுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. கோபி மயிலாப்பூர்லேருந்து அவரு வேற மாதிரி யோசிச்சிருக்காரு, அந்தாதி பாடல்கள் ஓ வசந்த கால நதிகளிலே கேட்டோடனே அவர் வந்து அப்படி நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தோணும் இல்லைங்களா. முரளிதரன், விழுப்புரம் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல அருமை, அவர் போஸ்டரும் பண்ணியிருக்காங்க. பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி, தருமபுரி சகோதரி, ஆரம்ப பாடலே அசத்தல், வசந்த கால பாடல்களா அப்படின்னு அவங்க கேள்வி. முனிராஜ் அவங்களும் வந்து தருமபுரி, ஸ்ரீதேவி முனிராஜ் அவங்களெலாம் கேட்டுட்ருக்காங்க. மயிலை பட்டாபி யோசிச்சிருக்கார் பாருங்க, கே பாலச்சந்தர் இயக்கிய பாடல் தொகுப்பு ஆர் ரஜினி கமல் பாடல் தொகுப்பு, திஸ் ஆர் தட், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரெண்டுமே இருக்குது, நம்ம ஃபஸ்ட் ரெண்டு பாட்டுமே வந்து பாலச்சந்தர் அவங்க இயக்கத்தில் வந்தது. இப்போது நம்ம கேட்டது வந்து கேட்க போகிறது வந்து ஸ்ரீதர் சார் அவங்க இயக்கத்தில் வர பாடல், சரிங்களா. ஸோ அது இல்லை. பி புஷ்பா, எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜராம் கலவை பாடல்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு வணக்கம், வாழ்த்துக்கள். மயிலப்பட்டாபி ஒரு படம. முரளிதரன், விழுப்புரம், கமல் ரஜினி இருவரும் சேர்ந்து நடித்த பாடல் காட்சிகள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக யூகிச்சிட்டாங்க. 2-3 நேயர்கள் வந்து சரியாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, அவங்களுடைய அந்த ஜோடியில் வந்து அடுத்த பாட்டு நம்ம கேட்க போகிறது, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த படத்துலேருந்து தான்

பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

2:37 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் இதுல இணைஞ்சிருக்கிறீங்க. சரி, இன்னைக்கு ஒரு பாடல் தொகுப்பு நம்ம சொல்லியிருந்தோம், அழகா நேயர்களும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து இருவேறு ஆளுமைகள், இவங்க இல்லாமல் தமிழ் அந்த திரைப்பட உலகம் இருக்காது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்லேருந்து பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 21 படங்களில் வந்து மொத்தமாக 5 லாங்குவேஜஸில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஹிந்தி. இதில் வந்து 3 இருமொழி திரைப்படம், ஒரு படத்தை வந்து 2 மொழிகள் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தப்பு தாளங்கள் தமிழ் கன்னடத்தில். அலாவுதீனும் அற்புத விளக்கும், அது வந்து தமிழ் மலையாளம் இரு மொழிகளில். நினைத்தாலே இனிக்கும், தமிழ் தெலுங்கு இந்த படங்களில் அட் அ டைமில் அப்படி படமாக்குனாங்க. ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க இந்த படங்களில். அதே மாதிரி கே பாலச்சந்தர் அவங்க அறிமுகப்படுத்தினது தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் இல்லையா. ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ண படங்களில் வந்து 7 படங்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அபூர்வ ராகங்கள், அத்துலேனி கதா 3 முடிச்சு, அவர்கள், தப்பு தாளங்கள், நினைத்தாலே இனிக்கும், தில்லு முள்ளு, இப்படி 7 படங்கள் இயக்குனர் சிகரம் அவங்க இயக்கத்தில் ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருக்காங்க. சரி, அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஸ்டைல் இன்றைய தொகுப்பு கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய படங்கள் அல்லது MSV அவர்களின் இசையில் உருவான பாடல்கள் அல்லது ரஜினி கமல் இணைந்து நடித்த பட பாடல்கள். ஏன்னா எல்லாமே இதில் வருது, அதனால காமனான ஒரு விஷயம் என்னென்னா ரஜினி அண்ட் கமல் இணைந்து நடித்த படங்கள்லேருந்து பாடல்கள். பிரபாகரன் அவங்களும் வந்து கே பாலச்சந்தர் நியோகிச்சிருக்காங்க, அவங்களும் வந்து இதே சொல்கிறாங்க. ஸோ பிரபாகரன் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் பாடல் ஆரவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரராகவன் மாதவரம் பகுதியிலேருந்து, எங்கள் ஸ்டைலில் மகத்துவம் என்றும் பண்பலை தனித்துவம் மனதில் பதியும் பாட்டலை மறக்க இயலாத தேனலை அனுபவம் தந்த தொகுப்பு அருமையான தெளிவுரை வனப்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ, எங்கள் ஸ்டைலில் வந்து பாலச்சந்தர் ரஜினி கமல் அந்த பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களோட யுகம். முரளிதரன் விழுப்புரம் அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க, சூப்பர் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் லிஸ்ட் வச்சிருப்பீங்க, அதில் கண்டிப்பாக வந்து இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. இந்த படம் வந்து அபூர்வ ராகங்கள் படத்துலேருந்து, இதுவும் வந்து பாலச்சந்தர்

அவங்க இயக்கத்தில் வந்த படம் தான். வாணிஜ்யராம், பி எஸ் சசிரேகா அவங்களோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல். இப்போ நம்ம சில பாடல்கள் கேட்கும்போது அப்படியே கதையை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பாடல்களில் இதுவும் ஒன்று. இப்போவும் நாம் கேட்டு ரசிக்கலாம் மனக்கண்ணில் நிறுத்தி கதையை.

0: ஹாய் ராஜா, குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இனிமே என்ன, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.
1: ஆமானு, இந்த லீவ்ல முக்கியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தரணும்னு விரும்புறேன்.
0: அப்படியா, என்ன அது சொல்லு கேப்போம்.
1: சாலை பாதுகாப்பு பத்தி இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படியே மனசுல பதியும் இல்லையா? அப்படின்னு விளக்கமா சொல்லி தரணும். அப்புறம் ஒரு வாகனத்தை எப்பொழுது முந்தலாம், எப்பொழுது முந்தக்கூடாது, ஸ்கூல் காலேஜ் பகுதியில் என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் இருந்தால் என்ன பண்ணணும், ஆரன் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா, எந்த இடத்துல எவ்வாறு செயல்படணும், யூட்டர்ன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இது எந்த மாதிரியான பகுதி அப்படின்றது சாலை ஓரங்களில் இருக்கிற தகவல் பலகையில் இருக்கிற குறியீடுகளுக்கான விளக்கத்தை நாம் சொல்லித்தரணும்.
0: கரெக்ட், நல்ல ஐடியா. சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளோட முக்கியமான கடமை. சாலை விதிகளை மதிப்போம். வரும் தலைமுறை வளமாய் வாழ இன்றியமையாத தேவைகளில் ஒன்று சாலை பாதுகாப்பு.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
0: ஓகே, நேரம் வேகமாக ஓடிடுச்சு. 2:48:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பாடல் கூட நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கமல் ப்ளஸ் ரஜினி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாங்க. பாலச்சந்தர் சார் இயக்கத்தில் வந்து 7 படங்கள் நடிச்சிருந்தாங்க, அதனோட பேர்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ரீபிரியா வந்து அந்த டைமில் ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி இவங்க ரெண்டு பேரும் டாப் ஹீரோயின்ஸாக இருந்த நேரம் அது. அவங்களோட வந்து 6 படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, ஆடுபுலி ஆட்டம், அலாவுதீனும் அற்புத விளக்கும், அவளை படித்தான், வயசு பிளிச்சிந்தி, நட்சத்திரம், இந்த படங்களில் ஸ்ரீபிரியாவோட நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீதேவி அவங்களோட

0: பாட்டு கேட்டுட்டு கூட நிறைய பேர் கெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஸ்ரீதேவி கமல் ரஜினி காம்போவா அப்படின்ட்டு. இல்லை, ஸ்ரீதேவியோட வந்து மூணு படங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்று முடிச்சு, 16 வயதினிலே, தாய் இல்லாமல் நான் இல்லை, இந்த படங்களில் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஜெயபிரதா அவங்களோட வந்து நினைத்தாலே இனிக்கும் அந்த படம், அப்புறம் வந்து அத்துலேனி கதா அப்படிங்கிற படமும் அவங்க நடிச்சிருந்தாங்க. கெஸ்ட் அப்பியரன்ஸும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். நட்சத்திரம், சரணம் ஐயப்பா, உருவங்கள் மாறலாம், இந்த படங்கள்லாம் வந்து ரெண்டு பேருமே கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து அபூர்வ ராகங்களில் கொடுத்துருந்தாங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை, அப்புறம் வந்து கிராஃபத் அந்த படத்தில் கமல்ஹாசன் லீட் ரோலில் இருக்கும்போது இவங்க வந்து ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. கமல்ஹாசன் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸில் அந்துலேனி கதா, அதில் தப்பு தாளங்களில், தில்லு முள்ளு இந்த படங்களில் ரஜினிகாந்த் ஹீரோவாக இருக்கும்போது இவங்க வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்லேருந்து நாம் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். டி புஷ்பா அவங்க சொல்லியிருக்காங்க, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு அப்படின்ட்டு. சரவணன் ராமலிங்கம் அவங்க கண்டாச்சி மங்கலம் கிராமத்துலேருந்து, சரவணன் அவங்க அமுதா இவங்கெல்லாம் கள்ளக்குறிச்சியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க. மயிலை பட்டாபி நம்ம போஸ்டரே எடுத்து நமக்கு போட்டிருக்காரு. கேள்வி நாயகனே அமேசிங் சாங் தேங்க்ஸ்னு முரளிதரன் விழுப்புரம். பாபு முள்ளக்காடு வணக்கம். பழனி கவிதா அவங்களும் வந்து, பிரபாகரன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நம்ம நிறைவான பாடல் நம்ம கேட்டுடலாம். எங்கள் ஸ்டைலில் வரப்போகிற நிறைவான பாடல் இஸ் ஜானகியோட குரலில், கண்ணதாசனோட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில், கே பாலச்சந்தர் அவங்க இயக்கத்தில், 1977 ஆண்டு வெளியான திரைப்படம் அவர்கள். இந்த படத்திலேருந்து பாட்டு.
1: பாடவா அதில்

0: அருமையாக ஒரு பாட்டு கேட்டாச்சு. எல்லா பாடல்களுமே வந்து நினைத்தாலே இணைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் தான். பயணிக்கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டம் அந்த இடத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க, 16 வயதிலே படம் விட்டுட்டீங்களேன்னு. கண்டிப்பாக விடலைங்க, அது எப்படிங்க மறக்க முடியும். அந்த மயில், பரட்டை, அப்புறம் சப்பானி, இதை கண்டிப்பாக நம்ம இந்த 3 கேரக்டரையும் மறக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக அதுவும் லிஸ்ட்டில் இருக்குது. பிரபாகரன் அவங்களும் வந்து பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்தது, கேள்வி நாயகனை பாடல் மெய்மறக்க செய்தது, பாடல் தேர்வுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் பட பாடல்கள் தொகுப்பு அருமைன்னு 7 கிணறு தேவாவோட பதிவு. இந்த பதிவுகளோட இந்த பாடல்களோட இப்போ நிறைவு பெறுற இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: நேரம் பொழுது 2:56. இனி நாம் கேட்கலாம்.
3: பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்கவிருப்பது பிரதம மந்திரி டெலிலா திட்டம். பின்தங்கிய சமூகங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு சட்ட உதவி மற்றும் சேவைகளை வழங்கும் நோக்கில் நமது பாரத அரசாங்கத்தின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் ஆகியவை இணைந்து டெலிலா முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலம் குடிமக்கள் இந்த சேவைகளை எந்த கட்டணமுமின்றி இணையதளத்தில் அணுகலாம். அரசாங்கத்தின் இந்த திட்டம் தொழில்நுட்பம் சார்ந்த தளமான டெலிலா போர்ட்டலில் குடிமக்கள் பொது சேவை மையங்களில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் வழக்கறிஞர்களிடமிருந்து சட்ட ஆலோசனையை பெறுவதற்கு வழிவகை புரியும். பொது சேவை மையங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து மட்டங்களில் சட்ட சேவைகள் வழங்கப்படும். அரசு சாரா நிறுவனங்கள், மருத்துவமனைகள், சட்டக்கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகள், தன்னார்வ சேவை வழங்குபவர்கள் ஆகியோரின் பொது சேவை மையங்கள் மூலம் இணைக்கப்படலாம். இதுபோன்ற சேவைகளை வாங்குவதற்கு அல்லது பெறுவதற்கு சிரமப்படுபவர்களுக்கு நீதிக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் இது செய்யப்படுகிறது. குடிமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முதன்மை பணியாளராக சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் இருப்பார். கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுவதற்கும், வழக்கறிஞர் ஆலோசனைகளை விரிவாக விளக்குவதற்கும், வழக்கறிஞரின் ஆலோசனையின்படி அடுத்த நடவடிக்கைகளில் உதவி வழங்குவதற்கும் அந்த சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் உதவிடுவார். பெண் சட்டத்துறை தன்னார்வலர்களுக்கு பொது சேவை மையங்கள் மூலம் சட்ட சேவைகளை வழங்குவதற்கான பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு தகுந்த உதவிகளை வழங்கி பெண்களுக்கான அதிகாரமளிப்பை ஊக்குவிக்க முடியும். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தால் ஒரு வழக்கறிஞர் குழு வழங்கப்படும். ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் சட்ட சேவைகளின் தரத்தை மதிப்பிடுவதற்கு வலுவான மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும். இவை அனைத்தும் டெலிலா திட்டத்தின் முன்முயற்சிகளாகும். மேலும் டெலிலா முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாநில சட்ட சேவை ஆணையங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் ஆகியவற்றில் நிலை கொண்டுள்ள வழக்கறிஞர்கள் குழுவினரால் வழங்கப்படும் சட்ட ஆலோசனைகளை திட்டமிடுதல் மற்றும் வீடியோ கான்ஃபரன்சிங் வசதிகள் மூலம் குடிமக்களை வழக்கறிஞர்களுடன் இணைப்பதாகும். இந்திய நீதித்துறையின் முன்னோடி திட்டங்களில் டெலிலா முக்கியமானதாகும். இதன் மூலம் சட்ட சேவை நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுலபமாக கிடைத்து வருகிறது. எளிய மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவி சார்ந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை வழக்கறிஞர்களிடமிருந்து நேரடியாக பெற முடிகிறது. தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினால் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான அணுகலை எளிமையானதாக மாற்றும் இந்த திட்டம் குடிமக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் திட்டமாகும். பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில்

0: நாம் கேட்டது பிரதம மந்திரி டெலிலா திட்டம்.
1: அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
2: வந்துடுறோமா.
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
2: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
2: என்றென்றும் முக்கியம்.
3: நேரம் பொழுது 3:10.

தொடர்ந்து 4 மணி வரையிலும் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ண ஜாலம். வானலைகளில் இசை ஜாலமாய் இனிய பாடல்களின் தொகுப்பு இது. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல்

பார்வைகளின் பரிமாற்றத்தில் மொழி தொலைந்து போக மௌனமும் மொழியானது இங்கு. இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் வைரமுத்து எழுதியது, மரகதமணியின் இசையமைப்பில், ஜாதி மல்லி படத்திலிருந்து.

0: இந்த குறுகிய வட்டம் இனி சரி வருமா, உங்கள் கோட்டுக்குள் மழை பெய்யுமா?
1: அணை விட்டு தாவிய வெள்ளம் இது கட்டு காவலை வெல்லும், உங்கள் விதிகளும் சதிகளும் நிரந்தரமா, இது விலங்கிட்ட சுதந்திரமா?

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் போ 3:11:45. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். இது வர்ணஜாலம். ஸ்கூலுக்கு இப்போ வெக்கேஷன் மோட், சன்னோ ரொம்ப ஓவர்லோட், வெயில் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன ராஜி. அதுக்காக தான் நாங்கள் இசை மழையில் நனைய வைத்திருக்கிறோம் இது வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். எழுக்கினர் தேவா வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்குள்ளே நானும் இருக்கேன், நானும் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவு. பிரபாகரன், வானலைகளின் வண்ணக்கோலம் அதுவே வர்ணஜாலம் கொடுக்கும் இசைக்கோலம், பாடல்களை ரசிக்க இணைந்து உள்ளோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க. வர்ணஜாலத்தில் வரப்போகிற அடுத்த இசை மழை என்ன அப்படின்னாக்கா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க குரலில் வைரமுத்துவோட பாடல், சிவாசி அவங்க இசையமைப்பில், லவ் டுடே படத்துலேருந்து இந்த பாட்டு.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் பொழுது 3:18. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ண ஜாலம். வானலைகளில் இனிய கீதங்களின் சங்கமம் உங்களுக்காக. இனி வரவிருக்கும் பாடல் ஹரிஹரன் சுஜாதாவின் குரல்களில் நாம் முத்துக்குமாரின் பாடல் தேவாவின் இசையமைப்பில் மின்சார கண்ணா படத்திலிருந்து. பெயரும் கூட தித்திப்பாகும், பேரதிசயம் இங்கு.

0: நீங்கள்
1: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில்.

நேரம்பொழுது 3:24 10 நொடி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு வர்ணஜால நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரி. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. லவ் டுடே படத்திலிருந்து என்ன அழகு, எத்தனை அழகு பாடல், அருமை சூப்பர். முரளிதரன் விழுப்புரம், என்ன அழகு பாடல், சூப்பர், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து ஒரு போஸ்டரும் அழகாக பண்ணியிருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன், என்ன அழகு பாடல், சூப்பர். ராசா மகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்து விட்டோம், உன் பேர் சொல்ல ஆசைதான், நைஸ் சாங், சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ஸ் அப். கம்பன் எங்கு போனான், என்ன அழகு, எத்தனை அழகு, உன் பேர் சொல்ல ஆசைதான் பாடல்கள் மதிய நேரத்தில் மெய்மறக்க செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபாகரன். அதோட சபரி மனோஜ் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த பாடலுக்காய் காத்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் ஹரிணியின் குரல்களில் தாமரை எழுதிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில், மின்னலே படத்திலிருந்து வரவிருக்கிறது. யாதும் நீயான பிறகு போதும் போதும் என்றே சொல்கிறது என் மனம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

இக்கணத்தில் இலக்கணமும் என்னிடத்தில் இணக்கமாகித்தான் போனதோ என்று வியக்கும்படி வந்தது அந்த பாடல். ஸ்ரீனிவாஸ் நித்யஸ்ரீ ஸ்ரீராம் குரல்களில் வைரமுத்துவின் பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். படையப்பா படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் மனோஜ் சித்ராவின் குரல்களில் வாலியின் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில். பாடலின் பாடத்தின் பெயரை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்களுடைய பதிவுகள் வீரராகவன் வசந்த ஜாலம் வர்ண ஜாலம், வானலையில் சொர்ண கோலம் வழங்கும் பாடல்கள், ராக அலங்காரம் வண்ணமிகு பண்பலை ஸ்ருங்காரம், அன்புமிகு அனுராதா மேம் வழங்கும் அனைவர் மனத்திலும் நிலை நிற்கும். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் நன்றி. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலும் தித்திக்கும் தேன் அமுதமாய் ஒலித்தது. வழங்கிய ஆர்ஜேக்கும் நிலைத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ரங்கராஜன் தியாகராய நகர் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், நன்றி வாழ்த்துக்கள். எடப்பாடி சக்கரப்பட்டி கந்தன் வள்ளி ஒரு அருமையான ஒரு ரோஜாப்பூ, அற்புதமாக இருக்கு பாடல். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு இசை மழையில் நனைந்து கொண்டிருக்கின்றோம், பாடல் தேர்வு அருமை. விவித் பாரதிக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். ஏழ்கிணறு தேவா கடை வேலையாக வெளியே சென்று வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன், வர்ணஜாலம் பாடல்கள் வெளியே செல்லாமல் ஓரிடத்தில் இருக்க வைத்துவிட்டது. என்ன மர்மஜாலம், அனைத்தும் அருமையான பாடல்கள். மதிய நேரத்தில் கேட்கும் போது மிகவும் அருமை அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி. வண்ணக்கலவையாய் பாடல்கள் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. அடுத்து இடம்பெற இருக்கும் பாடலின் படம் கலைஞன், கேட்போமா?

கண்ணனும் ராதையுமாய் இனம் புரியா அன்போடு காதல் கானம் பாடிவர நாமும் கேட்டு ரசித்தோம் செவியினிக்க. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் பிரியம் படத்திற்காக கோபால்ராவ் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வைரமுத்துவின் பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

இசை கலவையா இனிய பாடல்களின் சங்கமமா இது வர்ணஜாலம். ஹேமலதா தாளம் போட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரி சாங், சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க.

தில்பர் ஜானே பாடல் தாளம் போட வைக்கிறது. பாடலுக்கு நன்றி என்று பிரபாகரன். இவர்களின் பதிவுகளோடு அடுத்த பாடலுக்கு போகலாம். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? இதோ நாங்கள் பாடல் தர தயார். தென்மேற்கு பருவக்காற்று வருகிறது. உன்னிகிருஷ்ணன் சித்ராவின் குரல்களில் வைரமுத்துவின் பாடலுக்கு இசை ஆர் ரஹ்மான். கருத்தம்மா படத்திலிருந்து.

இசை தூரலா இனிய பாடல்களின் சங்கமமாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். நேரம் பொழுது 3:54 நிகழ்ச்சி

இவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில். வாலியின் பாடல் தேவாவின் இசையமைப்பில் திருமூர்த்தி படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல். பூலோபாளையம் ஆனந்த முருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து, இயக்குனர் தேவா வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து வழங்கிய தங்களுக்கு நன்றிகள். பிரபாகரன் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அத்தனையும் ரசிக்கும்படி தொகுத்து வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கும் தேர்வுக்கும் நன்றி. தென்மேற்கு பருவ காற்று பாடல் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. வழங்கிய விபத் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. இந்த பதிவுகளோட இப்போ நிறைவு பெறுது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. இதோ நிறைவான பாடல். தொடர்ந்து 4-2 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொலைபேசி வழியே நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இன்று சொல் விளையாட்டாக. தயாராக இருங்கள்.

ஒலிதாந்த பாடலுடன் நிறைவேற்றது வர்ணஜாலம். நேரம் பொழுது 3:59 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 4:02:35. இனி நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: கண்டிப்பாக கொண்டாட்டம் தான், ஏன்னா இனிமையான பாடல்கள் இசை கொண்டாட்டமா. அதே போல் உங்களுக்காக சொல் விளையாட்டு விளையாட நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா வரலாம். 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது ஒரு எண் உங்களுக்கானது, 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன போட மறக்காதீங்க. நிறைய புதிய நேயர்கள் வரணும், நிறைய கலந்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆவலாக தான் இருக்கு. ஏன்னா காலையிலேருந்து நிறைய ஃபோனின் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக இருந்துட்டுருக்கு. ஸோ வந்தவங்க கொஞ்சம் அப்படி ஒதுங்கி வழிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம், சரியா? அதனால் நிறைய புதிய புதிய நேயர்கள் வர்றதுக்கு ஒரு இதுவாக ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, சரியா? இன்னொரு வாட்டி எண்கள் கூட நான் சொல்லிடுறேன். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட, 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது ஒரு எண். வணக்கம். ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: போரூர்ல
1: இருந்து தனலட்சுமியா?
2: ஆமா மேடம்.
1: இதுக்கு முன்ன பேசிருக்கீங்களாமா நீங்க நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல?
2: இல்ல பேசனது இல்ல.
1: இப்பதான் முதல் முறையா வரீங்களா?
2: இல்ல, வேற ஏதோ ப்ரோக்ராம்ல பேசுறோம். உங்க கிட்ட இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். சொல் விளையாட்டு விளையாட தயாரா நீங்க? ஓகே. ஒரு சாயங்கால நேரம் அப்படி டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட சும்மா ஜாலியா ஒரு விளையாட்டு, சரியா? இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான க்ளூ என்னன்னா, சொற்களுக்கு நீங்க சொற்களை கண்டுபிடிக்க போறீங்க, அதுதான் சொல் விளையாட்டு. பா குறில தொடங்கி இம் மெய்யெழுத்துல முடியக்கூடிய சொற்கள் தான் இன்னைக்கு பூராவே, சரியா? ஓகேவா? முதல் எழுத்துக்கு முதல் சொல்லுக்கு நம்ம போலாமா? பருவத்தையும் இது குறி

0: குறிக்கும் காலத்தையும் குறிக்கும் நான்கு எழுத்து சொல் இது. காற்றோடும் தொடர்புண்டு இதற்கு. நான்கு எழுத்து, ரெண்டு எழுத்து நாங்க சொல்லிட்டோம் ஆல்ரெடி, நடுல ரெண்டு எழுத்து போட்டீங்கன்னா வந்துரும். இது ஏதாவது யூகிக்க முடியுதா? கஷ்டமா இருக்கா? ஒன்னும் புரியல, டக்குன்னு லைன் கிடைச்சோடனே. சரி, இதோ நம்ம ஃப்ரெண்ட் அடுத்தவங்க வந்துட்டாங்க, நம்ம கேட்கலாம். சரியா? நன்றி, நன்றி லைன்ல வந்ததுக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, வந்தோடனே கட் ஆயிட்டாங்க அவங்க. அதாவது பருவத்தையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும் உங்களுக்கான எண்கள் நான் சொல்றேன். வணக்கம், வந்துட்டாங்க நேயர். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுறேன்மா.
0: கிண்டிலேருந்து விஜயா பேசுறீங்க. க்ளூ கேட்டீங்களா? ரெண்டு க்ளூ சொன்னோம்.
1: கேட்டேன் மேம்.
0: ஆ,
1: பருவநிலை மாற்றம்.
0: இல்ல இல்ல, பருவத்தையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும். விவசாயத்துல பருவத்தை குறிக்கக்கூடியது, சரிங்களா? நம்ம இலக்கியத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது சொல் வரும். ஈஸியா சொல்லணும்னா காற்றோடு தொடர்புண்டு, படித்தும் வாங்கலாம் பறக்கவும் விடலாம். இப்போ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படி
1: பட்டம்?
0: எப்படி எப்படி பட்டம்?
1: படிக்கும் போது கல்வியில குடுக்கறாங்கல்ல மேடம், கல்லூரியில குடுக்கற பட்டம்.
0: சரி,
1: அப்புறம் வந்து காத்தடிச்சா எல்லாரும் பசங்க எல்லாம் காத்தாடி விடுவாங்க இல்லையா?
0: ஆமா, அது பட்டம். அப்புறம் விவசாயத்துல காலத்தையும் குறிக்கக்கூடியது இது.
1: ஒரு ஒரு இதுக்கும் பட்டம்.
0: ஆமா, சொல்லுவோம் நம்ம. சரி, ஓகே, நன்றி உங்களுக்கு, வாழ்த்துக்கள் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு. சரியா? ஓகே, இலக்கியத்தில் இலக்கணத்துல எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட்டம் அப்படிங்கிறதுக்கு இப்படிலாம் பொருள் கொடுத்துருக்காங்க. அப்படி தேடி பிடிச்சி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நம்மளுக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு க்ளூஸ்லாம் கொடுத்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட்டம் அப்படிங்கிற நான்கு எழுத்து சொல், அதற்கான க்ளூவும் நம்ம சொல்லியாச்சு. அழகாக விடையும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்பில் நல்ல நேரம் படத்துலேருந்து இந்த பாடல் வரப்போகிற நேரம். 4:07:25. இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு குரில் பாக்குரில் மெய்யெழுத்து இம் அதோட முடியக்கூடிய சொற்கள் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து பட்டம், ஒரு நான்கு எழுத்து சொல், அதுக்கான க்ளூஸோட அழகாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ முகநூலையும் சில பேர் வந்து பதில்கள்லாம் போட்டிருக்கீங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து போன ப்ரோக்ராம், அதாவது வர்ணஜாலத்தில் தென்மேற்கு பருவக்காற்று நல்லா இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சூழி ரீஜா மனோகரனும் அதுக்கு தான் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சியை கொண்டாட, அதாவது கொண்டாட்டத்தோட கேட்டு ரசிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு. பிரபாகரன் அவங்களும் வந்து சிறப்பான சொற்களுடன் பாடல்களையும் வழங்கும் ஆர்ஜிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழி ரீஜா மனோகரன் பட்டம் அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒன்றாவது கேள்வி, அதுக்கான பதில் பட்டம், விவசாயம் ஆடிப்பட்டம் தேடிவிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹி வணக்கம் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முதல் கேள்விக்கான பதில்கள். நல்ல நேரம் திரைப்பட பாடலான டிக் டிக் டிக் இந்த பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சூழி ரீஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன், ஹைதா மகி இவங்கெல்லாம் வந்து வணக்கம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஓகே, நேர் ரெடியாக இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை, ஹலோ பேசலாம்.
1: ஹேமா மேடம்.
0: ஹேமாமா
1: சொல்லுங்க மேடம்.
0: ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிங்களா நீங்க?
1: இல்ல மேடம், இப்பதான் மேடம் நானே பண்றேன் டிவி ரேடியோ.
0: பாருங்க. சரி, ஓகே ஓகே. அப்ப நீங்க வந்து நம்ம க்ளூ எல்லாம் கொடுத்ததெல்லாம் நீங்க கேக்கல இல்லீங்களா?
1: எதுவுமே கேக்கல மேடம்,
0: எதுவுமே கேக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ எல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். பாருங்க,
1: பட்டம் மட்டும் காதுல விழுந்து, இப்ப நீங்க சொன்னது
0: காதுல விழுந்துருச்சு. சரி, அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். இது வந்து ஒரு ஐந்து எழுத்து சொல்.
1: ஓகே மேடம்,
0: ஓகேவா? இதுல வந்து நிறம் இருக்கு. தாவரங்களோட தொடர்புடையது.
1: என்ன
0: பண்ண முடியும்? சரி, உங்களுக்காக நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். லாஸ்ட் வந்து இம் மெய் எழுத்து. ஆமா, ரெண்டு எழுத்து சொல்லியாச்சு, நடுல மூணு எழுத்து. பாருங்க, நானே வந்து கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் உங்களால. அப்போ
1: பெரியா கேட்க, கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு மூணு அட்டன்மெண்ட் அப்புறம் பாத்துருக்கணும்.
0: அஞ்சு எழுத்து. ஆமா, ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நம்ம சொல்லிட்டோம், நடுல மூணு எழுத்து நீங்க சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான்.
1: அதுல பட்டம் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல.
0: ஆமா,
1: அது நடுல அப்படிதான் வரும். பதட்டம்.
0: பதட்டமா? அதுல எங்க நிறம் இருக்கு?
1: நிறம் இல்ல. ஓ, பச்சை சொல்லுவாங்க, அது இருக்கா மேடம் நிறம்?
0: நீங்க தான் சொல்லணும், நான்லாம் சொல்லக்கூடாது, நீங்க தான் பதில் சொல்றேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும். பச்சையம் கரெக்டா சொல்லிட்டு அப்புறம் ஏன் இவ்வளவு குழப்பம் உங்களுக்கு? பச்சையம் அப்படிங்கறது சரியான பதில். ஏன்னா இதுல பச்சை
1: பட்டம் எங்க மேடம் இருக்கு? அதுதான் சொன்னீங்களா?
0: இல்ல இல்ல, அது ஃபர்ஸ்ட் நாம கொடுத்த இது. நாம பட்டம்க்கு வந்து கேள்வி சொல்லி பதில் சொல்லி எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் நீங்க ரேடியோ ஆன் பண்ணிருக்கீங்க.
1: பச்சையம், பச்சையம்,
0: பச்சையம் வந்து இப்ப சொல்லக்கூடிய சொற்களுக்கான க்ளூ. தாவரங்களுக்கு உணவளிக்க உதவுவது, இலைகளோட நிறத்துக்கு ஒரு முக்கியமான காரணி குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல வந்து ஒரு பச்சை நிற ஒளிச்சேர்க்கை செய்யறதுனால அந்த நிறமியாக மாறக்கூடியது. சூரிய ஒளியை ஈர்த்து தாவரங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுல, அதாவது ஒளிச்சேர்க்கைன்னு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம்.

இந்த பச்சையம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சோ பச்சையம் அப்படிங்கிறது சரியான பதில். ஏன்னா இங்க முகநூலையும் நிறைய பேர் வந்து பதில்கள் போட்டிருக்கீங்க, அதையும் அப்படி படிச்சுட்டா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். எழுக்கினர் தேவா, மீரா வெங்கட்ராமன், அந்தோணி ராஜ், அப்புறம் சூளை ரீஜா மனோகரன், அவங்க எல்லாம் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க பச்சையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 4:15:25 இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டம் மலர்ந்துட்டு இருக்கு. அடுத்த பாட்டு என்னன்னா கேஜிஎஸ் தான், சொர்ணாவோட குரல்கள்ல புலமைப்பித்தனோட பாடல், வி குமார் அவங்க இசையமைப்புல. இந்த பாடலோட படம் நல்ல பெண்மணி.

0: ஆழ்துளிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
0: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் கைச்சிலம்பு பாடல்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.

0: 4:20:50 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒன்றும் இல்லைங்க, 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952208533 இது ஒரு எண், 2838981 இது ஒரு எண் உங்களுக்கானது. ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரில் வரலாம், நீங்களும் சொல் விளையாட்டில் பங்கேற்கலாம். 70களோட இனிமையான பாடல்களோட இன்னைக்கு சொல் விளையாட்டு நிகழ்ச்சியை நாம் வந்து நடத்திட்டுருக்கோம். பொன்னேரி கலீல் அகமத் ப்ரோக்ராம் வெரி நைஸ், ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சையம் அப்படிங்கிற ஆன்சரை வந்து திருமேச அஸ்வின் நாகராஜும் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆனந்தம் அமையும் கொண்டாட்டம், நேயர்கள் பங்கேற்கும் சந்தோஷம் ஆனந்தம் அமையும் செண்டாட்டம், நேயர்கள் பங்கேற்கும் சந்தோஷம் நிறைவான பாடல்கள் மகிழ்வூட்டும், பாசமிகு தொகுப்பாளினி செறியூட்டும் பண்பலை என்றுமே நினைவூட்டும் அப்படின்னு சொல்லி மாதவரம்லேருந்து அவங்களுடைய பதிவு. அப்புறம் வி புஷ்பா அவங்களும் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. நல்ல பெண்மணி என்னம்மா இன்றைக்கு நல்ல தலைப்பில் பாடல்களா, வல்லினம் இடையினம் மெல்லினம் பாடல்கள்லேயே பல இனங்களை கூறி அசத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இனங்களிலே என்ன இனம் அந்த பாட்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன். ஓகே, இவங்களோட இந்த வாழ்த்துக்களை நம்ம இப்ப வந்து அடுத்த சொல்லுக்கு நம்ம போயிடணும். அடுத்து யாரு நம்ம பார்க்கலாமா? வணக்கம் விபத் பாரதி. வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு 6 எழுத்து சொல் சரிங்களா?
1: 6 எழுத்து கொடுத்தீங்க எனக்கு, 6 வந்துருச்சு.
0: ஆமா, 6 அப்படியே கொஞ்சம் அப்படியே போலான்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். சரியா? முதல் 2 குதிரையை குறிக்கும். கடை 4 மண்டலம் வளையம் சுற்று சக்கரம் இந்த மாதிரி எல்லாம் பொருள் தரக்கூடியது. வட்டம் வட்டம்
1: பரிவட்டம்
0: பரிவட்டம் தானா? இப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு சொன்னா நாங்க எப்படி க்வெஸ்சன் பண்றது?
1: கரெக்டா இல்ல மேம், குறிக்கிறது பரி, அப்புறம் வளையம் வட்டம் இதெல்லாம் ரவுண்டு.
0: நான் தான் ஈஸியா கொடுத்துட்டேன் ஆன்சர்.
1: நான் எங்களை நல்ல யோசிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, ஆசான்கள் எங்களுக்கு எல்லாம்.
0: அப்படிலாம் இல்ல, மொத்தத்தில் இது தலைப்பாகையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இருந்தோம் நாங்க, அதை வச்சிருந்தோம். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க வழியே கொடுக்கலீங்க.
1: அதாவது
0: சில சில வார்த்தைகள் நம்ம வந்து இப்ப எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோமோ அப்படின்னு தோணுது, ஏன்னா ஆங்கிலம்
1: மறந்துடுச்சிங்க.
0: ஆமா ஆமா, அதனாலதான்
1: திருவிழா நம்ம போறது கிடையாது, பார்த்தோம்னாதான் அதெல்லாம் தெரியும்.
0: அப்ப லீவ்ல எங்க லீவ்ல இருக்கோம், திருவிழாக்கெல்லாம் கூட்டு போறது இல்லையா குழந்தைங்களெல்லாம்?
1: இப்ப பிள்ளைங்க என்ன டிவி முன்னாடிதான் கூட்டமா இருக்கேன், நான் வரல, வீட்லயே இருந்து பாத்துக்கிறேன்னு.
0: அழகான ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, நன்றி உங்களுக்கு.
1: தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள்.
0: இல்ல நீங்க கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சி வந்திருக்கீங்க, நன்றி நன்றி.
1: எனக்கு முகநூல் பக்கம் காணோம், எங்க போச்சுன்னு தெரியல,
0: தேடி கண்டுபிடிச்சிடலாம், விடுங்க. நன்றி,
1: தேங்க்யூ தேங்க்யூ,
0: நன்றி நன்றி. அழகா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, பரிவட்டம் அப்படிங்கறது சரியான விடை. மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகரன், எழுக்கின்ற தேவா, அப்புறம் வந்து தி புஷ்பா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அருமை பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை ரொம்ப கரெக்டாக அப்படி போட்டு எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. சுகுணா தேவி, ஹேமலதா, கள்ளக்குறிச்சி, சூப்பர். ஓ, அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, எல்லா

எல்லாருமே வந்து பரிவட்டம் அப்படிங்கிற சரியான விடையை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். வனிதா, மேலப்பேடு தயாளன், சூரியமூர்த்தி, கோவூர் எல்லாருக்குமே நன்றி. இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்டுடலாம். வரப்போகிற பாடல் வந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் நல்லதொரு குடும்பம் இந்த படத்துலேருந்து இந்த மாலை வேளையில் வந்துட்டுருக்கு.

0: 102.3 FM. நிகழ்ச்சி இப்போதான் துவங்கினது மாதிரி இருக்கு பாருங்க, அரை மணி நேரம் ஓடி போயிடுச்சு. 4:29:30 ஆயிடுச்சு. ரவி பி அம்பத்தூர்லேருந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன் டெல்ஃபின் அப்படிங்கிறவங்க வந்து ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள், விடை பரிவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர் அவங்களும் வந்து பரிவட்டம் அப்படிங்கிற சரியான விடை கொடுத்துருக்காங்க. போன சொல்லு இல்லையா அதுக்கானது. ஓகே, இப்போ அடுத்த சொல்லுக்கு நம்ம வேகமாக போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆனந்த மேடம், சைதாபேட்டை பாட்டுலாம் அருமையா இருக்கு மேடம். கோலான கோடி நன்றி மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. உங்களுக்கான சொல்லுக்கு போயிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ரொம்ப எளிமையான சொல் தான் இது. ஒரு மூன்று எழுத்து சொல், சரிங்களா? நடுவில் ஒன்னே ஒண்ணு பாட்டா உங்களுக்கு விட முடிஞ்சு போச்சு, அம்பிட்டுதான். என்ன சொல்லலாம் உங்களுக்கு? விழிகள்லயே இது வந்து விளக்கு.

0: இத ஒரு உணர்வு, விழிகள் விளக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஆமா ஆமா. இதை தவிர்க்க சொல்வார் மகாகவி. மடமை என்பார் கண்ணதாசன். ரொம்ப ஈஸிங்க, என்னங்க இப்படி? முதல் எழுத்து என்ன சொன்னோம் கேட்டிங்களா?
1: வாய் வாய் மேடம்.
0: இல்ல இல்ல, முதல் எழுத்து நாம சொல்லியிருந்தோம் இல்லீங்களா, நீங்க கேக்கலையா? போ
1: இல்ல மேடம்.
0: ஓ சரி, நீங்க கேட்டுட்டு வாங்க சரிங்களா, அடுத்த நேரத்தை போல. நன்றி, உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.

0: அப்படி தெரியல மேடம், ஒரு கெஸ்டா தான் சொன்னேன் மேடம்.
1: அச்சம் தவிர் அப்படி சொல்வாரு. அச்சம் என்பது மடமேடா அப்படிம்பாரு கண்ணதாசன். சூப்பர், நன்றி நன்றி.
0: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்
1: மேம். சார், காலையில எல்லாம் வந்தீங்களா சார்?
2: இல்ல மேம், சொல்லுங்க மேம்.
1: காலையில வரலையா? வந்தீங்களே நீங்க, நான் கேட்டனே.
2: கட் பண்ணிட்டாங்களா?
1: சரி, இப்போ நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா அந்த மூன்று எழுத்து சொல், அது கண்டுபிடிச்சீங்களா?
2: இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்க மேம்.
1: இன்னொரு வாட்டி சொல்லுமா? பெண்மையின் நால் வகை குணங்களுள் ஒன்று. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிங்களா ப்ரோக்ராம்? பொருத்தி பாருங்க. நன்றி, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது நம்ம வந்து ஒரு மூன்று எழுத்து சொல் சொல்லியிருந்தோம். இதை தவிர்க்க சொல்வார் மகாகவி. அப்புறம் வந்து இதை மடமை என்பார் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விழிகளில் விளக்கக்கூடிய ஒரு உணர்வுன்னு சொல்லியிருந்தோம். பயம் அப்படின்னு கரெக்டாக விடை சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய நேயர். பெண்மையோட நால்வகை குணங்களுள் ஒன்று அப்படிங்கிற ஒரு குரூவும் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம் அப்படிங்கிறது பயத்தை குறிக்கும். இதே பார்த்தீங்கன்னா இந்த பயத்துக்கு வேறு வேறு சொற்கள் இருக்குது. அச்சம், திகில், பீதி, நடுக்கம், மிரட்சி, இப்படி நிறைய பொருட்கள் வந்து நமக்கு இருக்கு. ஓ, நம்ம தமிழ் வந்து எவ்வளோ அழகு பார்த்தீங்களா. சரி, இப்போ அடுத்த இதுக்கு நம்ம போயிடலாம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. ஹலோ.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் திருச்சூர்ல இருந்து பத்மாவதி பேசுறேன்.
1: பத்மாவதி அம்மா, பயம் கண்டுபிடிச்சீங்களா நீங்க?
3: பயம் தெரியும்,
1: கண்டுபிடிச்சீங்க. இப்போ வந்து அந்த நடு எழுத்த மட்டும் மாத்தி போட்டுக்கோங்க.
3: பயம் பாசம்
1: இல்ல இல்ல, நான் க்ளூ கொடுப்பேன், நீங்க வந்து வேர்ட் சொல்லணும். அதே மூன்று எழுத்துதான். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அது வந்து குறிக்கக்கூடிய பொருள் வந்து பொருள், அந்த பொருளை குறிக்கும். அப்புறம் வந்து செல்வத்தை குறிக்கும், நிதி அப்படின்னு சொல்லலாம். என்னது
3: அது?
1: தெரியலையா? அச்சோ, ரொம்ப ஈஸியா செய்யுது. இல்லைன்னா நம்ம இல்லைங்க.
3: நன்றி.
1: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. நான் பேசுறது எனக்கே போட்டு காட்டுறீங்க பாத்தீங்களா.
3: என் பேர் விமலா மேடம்.
1: விமலாம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன்.
1: மயிலாப்பூர், நீங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ?
3: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் மேடம்.
1: ரொம்ப சந்தோஷம், நிறைய புதிய புதிய நேயர்கள் வரும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? எங்கும் காணும் இல்லீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. பணம் கண்டுபிடிச்சாச்சு, பயம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய முகநூல்ல வந்து நிறைய பேர் வந்து பதில்கள் போட்டிருக்கீங்க. அதையும் அப்படியே வாசிச்சுட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். வித்யா ரவிசங்கர், பணம் அப்படின்னு சொல்லி பெரும்பாக்கம் அந்த இடத்துல இருந்து. மீரா வெங்கட்ராமன், அவங்களும் வந்து சரியான பதில். சூளை ரீஜா மனோகரன், இயக்குனர் தேவா. சூளை ரீஜா மனோகரனே வந்து பயிர்ப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா அப்புறமா வந்து கரெக்டா புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூரியமூர்த்தி கோவூர், சகோதரிக்கு பதில் அச்சம் பயம் நாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் தேவா, மீரா வெங்கட்ராமன், அகெயின் சூளை ரீஜா மனோகரன், இவங்க எல்லாமே வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. அன்புராணி பாடல்கள் இனிமேய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுபதுகளோட அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று விஞ்சும் வகையில் இருக்க, சிந்து நதிக்கரை ஓரும் பாடல் மனதை மெல்ல வருடி சென்றது அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சு போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் தேவாவும் அதே தான் சொல்கிறாங்க. ஓகே, எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராமோட குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன்.

0: சுகுணாதேவி தாம்பரத்திலேருந்து பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது மேடம், மூளைக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சி அருமைன்னு சொல்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் இந்த பாட்டுக்கு சப்தஸ்வரம் புன்னகை அந்த பாட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 4:41 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நேயர் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். வணக்கம் விபத்பாரதி.
1: வணக்கம். வணக்கம். மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: மாதவரத்துல இருந்து நித்யா, பாருங்க நான் பேசுறது எனக்கே கேக்குதுங்க, என்னங்க இப்படி பண்றீங்க? குறைச்சிருங்க, அதான் நல்ல பிளான். போலாமா, விளையாட போலாமா?
1: சரிங்க.
0: நீங்க இதுக்கு முன்னா பேசிருக்கீங்களா?
1: நான் பேசி.
0: சரி, ஓகே. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தானே முதல்ல இந்த ப்ரோக்ராம்? சரிங்களா? இது வந்து ஆகாயத்திலும் செய்யலாம், தரையிலும் செய்யலாம். சஞ்சாரம் அப்படின்னு ஒரு க்ளூ வச்சுக்கலாம். ட்ரை பண்ணுமா? அடுத்த நேரத்தை கேட்கலாமா?
1: குழு ஏதாவது இருந்தா கொடுங்க.
0: க்ளூ தான் இவ்வளவு.
1: ஆகாயத்துல எல்லாம் விமானம் வரும்,
0: பூமியிலும் செய்யலாம். ஆமா ஆமா,
1: கீழே தரையில.
0: ஆமா, சஞ்சாரம்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். அடுத்த நேரத்தை கேட்போமா? ரொம்ப நன்றிமா, நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். நான் திருச்சில இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி ஐயா, காலையில வந்தீங்களா ஐயா?
2: இல்ல.
0: இல்லையா? சரி, ஓகே. இப்போ க்ளூ கொடுத்துருந்தோம் இல்லையா, அது சொல்லுங்க, விடை சொல்லுங்க பாக்கலாம்.
2: அது நார்மல் சொல்லலாம் க்ளூவே.
0: ஆகாயத்திலும் செய்யலாம், தரை மார்க்கமாகவும் செய்யலாம், சஞ்சாரம் அப்படிங்கிற க்ளூலாம் கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த பயம், பணம் அதெல்லாம் தொடர்பு படுத்தி இதை நம்ம பார்க்கலாம்.
2: பட்டம்.
0: பட்டம், பட்டம் தான் முடிஞ்சு போச்சு முன்னாடியே
2: சொல்லிட்டாங்களா?
0: ஆமாங்க. அடுத்து நேற்று கேட்போமா? ரொம்ப எளிமைதான், தெரிஞ்சா அட இதானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா?
3: பொன்மணி
0: சார், உங்களுடைய இந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா நீங்க பேசுறது வந்து நல்லா கேக்கும். ஓகேவா?
3: ஓகேமா.
0: இப்ப சொல்லுங்க என்ன விடை?
3: பயணம்.
0: எப்படி அது?
3: ஆகாயத்திலும் பயணம் பண்ணலாம், தரையிலும் ரோட்டிலும்
0: பயணம் பண்ணலாம். ஆமா, இன்னும் சொன்ன போலாம் கடல்லையும் பண்ணலாம் பயணம். சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு, சவாரின்னு சொல்லலாம், யாத்திரைன்னு சொல்லலாம், சுற்றுலான்னு சொல்லலாம், இப்படி நிறைய பொருள் இருக்கு அந்த பயணம் அப்படிங்கிற ஒத்த சொல்லுக்கு. ஓகே ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. இப்போ முகநூலையும் நிறைய பேர் வந்து அப்பவே போட்டாங்க, நம்ம சொன்ன உடனே போட்டாங்க பாருங்க. சூரியமூர்த்தி கோவூர், சப்தஸ்வரம் புன்னகை பாடல், நல்ல குரல், வாணியம்மாவோட ஆலாபனையோட அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் பயணம்னு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் ஒரு ஃப்ளைட்டோட பாருங்க அப்படி போட்டிருக்காரு பயணம்னு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களை வந்து பொன்மாலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துலேருந்து சுகுணாதேவி, இயக்குனர் தேவா, மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே வந்து பயணம் பதில் சொல்லியிருக்காங்க. சூடி ரீஜா மனோகரன் அந்த சப்தஸ்வரம் புன்னகை அந்த பாட்டு கேட்டேன் பார்த்தீங்களா, அடுத்தடுத்து அந்த ஸ்வரங்கள் வரும், ஆரம்பித்த அந்த ஸ்வரத்தோட அந்த வார்த்தைகள் வந்து இப்பாடலுக்கு ஒரு அச்சாணி போல இருக்கும். அந்த பாட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். பாட்டுலாம் கேட்டு நான் வந்து ரேடியோ முன்னாடி சப்பனம் போட்டு உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவு. கேளுங்க கேளுங்க, வெயிலுக்கு நல்ல இதமாக இசை மழையில் நனைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் சொல் விளையாட்டு. இப்போ அடுத்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில் புலமைப்பித்தனோட பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில் நான் ஏன் பிறந்தேன் இந்த படத்துலேன்னு வந்துட்டு இருக்கு.

உனது விழியில் பள்ளி நாட்களுக்கு அழைத்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கோபி. 70 சாங்ஸ் எப்போவுமே வந்து 70களின் எழில் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி தான் எழிலான பாடல்கள். ஏழுகிணர் தேவா, நான் ஏன் பிறந்தேன் தாங்கள் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகளை கேட்கவும் நல்ல தரமான பாடல்களை கேட்கவும் அதற்காக நான் நன்றி அப்படின்னு சொல்லி பிறந்தேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், கேள்வியின் பதில் இம் என்ற எழுத்தில் முடிவது போல ஒலித்த பல பாடல்களின் ஆரம்ப வரிகளும் இம் என்ற எழுத்தில் முடிந்தது. பாருங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. இந்த மாலை வேளையில் அறிவுக்கு விருந்து மட்டுமல்லாமல் செவிகளுக்கும் விருந்தாக நிகழ்ச்சி அமைந்தது சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்தோனிராஜோட பதிவு. முரளி அவங்களும் வந்து பாடல் தொகுப்பு சூப்பர், சொல் விளையாட்டு நிகழ்ச்சியில் இன்று முதல் முறையாக நேரலையில் பதில் சொல்லிட்டேங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு வீரதுரை அவங்கெல்லாம் பதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சத்யநாராயணன் சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் தி காலர்ஸ் டெய்லி ஸ்பீக்கிங் 3-4 times பர் டே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நிறைய ஃபோனின் ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் நம்மளும் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முகநூலையும் உங்களுடைய பதிவுகளை போடலாம். நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு வரையறை வச்சுக்கிட்டீங்கன்னா இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய புதிய புதிய நேயர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாட்டுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. சூழ ரீஜா மனோகரன், என்ன அருமையான கவி நடை அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகணும். 4:50 ஆயிடுச்சு, அடுத்த சொல்லுக்கு நம்ம போயிடலாம். வணக்கம் விபத் பாரதி. ஆஹா, ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ம எடுக்கும்போது கரெக்டாக கட் ஆயிடுச்சு. நம்ம நம்பர்ஸ் கூட சொல்லிடலாம், 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது ஒரு எண். வணக்கம். ஆஹா, எடுக்க கட் ஆகுது. வணக்கம். அதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ரேடியோ வால்யூம்லாம்

0: கம்மி பண்ணிவிட்டு அப்படி இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைன் கிடைக்கும். ஏன்னா தொடர்ந்து வரப்போகிறதும் வந்து பூந்தென்றல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்காக 5 மணி 5 நிமிஷத்துக்கு இருக்குது. அதுலேயும் வந்து ஃபோனின் தான் இருக்குது, நீங்கள் அதுலேயும் கூட வரலாம். இப்போ வராத நேயர்கள் வணக்கம், விவித் பாரதி வணக்கம். ஆஹா, என்ன ஆகுதுன்னு தெரியலையே. சரி, நம்ம க்ளூ சொல்லிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பயம் பணம் அது ரெண்டும் சொன்னோம் இல்லையா, அதை வச்சு வந்து பயணம் அப்படிங்கிற சொல்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி அந்த பயம் அப்படிங்கிற ஒத்த சொல்ல வச்சுக்கிட்டு அடுத்த இது கண்டுபிடிக்க போகிறாங்க. வணக்கம், ஹலோ, பேசுங்க, லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். பாருங்கள், உங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? இணைச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு பிணை அப்படிங்கிற பொருள் கொண்ட சொல். விளையாட்டோடு தொடர்புடையது. மூணு எழுத்து நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, ரெண்டு எழுத்து கண்டுபிடிச்சீங்கன்னா விடை வந்துடும்.
1: பம்பரம்.
0: ஐயோ, எப்படிமா?
1: என்னமா சொன்னீங்க?
0: பிணைன்னு சொல்லியிருக்கேன், ஒரு பொருள் விளையாட்டோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால நீங்க பம்பரம்னு சொல்லிட்டீங்க. சவால்னு இன்னொன்னு நம்ம வச்சுக்கலாம். க்ளூ சவால்னு இன்னொரு க்ளூ வச்சுக்கலாம். சவால், சவால், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை, ஹலோ, பேசலாமே, ஹலோ, நேரம் ஓடிட்டே இருக்குங்க, நாங்கள் அடுத்து நேற்று போயிடுவோம். வணக்கம், ஹலோ,
2: வணக்கம்,
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
2: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: தேவாயா, டக்குன்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: பந்தயம்.
0: பந்தயம், வெரி குட், நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. அழகா சொல்லிட்டாங்க, பந்தயம் அப்படிங்கறதா விடை. இது வந்து ஒரு ஐந்து எழுத்து சொல், இதுக்குள்ள பயமும் இருக்கு. சவால், பிணை, போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். விளையாட்டோடு தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு க்ளூவும் நம்ம கொடுத்தோம். பந்தயம் அப்படிங்கறது சரியான விடை. இப்போ அடுத்த இதுக்கு போயிடலாம், ஏன்னா இன்னும் ஒரு பாட்டு கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. ஸோ அடுத்த சொல்லுக்கு போயிடலாம். வணக்கம், அதாவது அருகாமையை உணர்த்தக்கூடிய ஒரு சொல், நான்கு எழுத்து சொல் இது. திசையையும் உணர்த்தும். ஓகேவா? என்ன சொல்கிறது, அப்புறம் வந்து சரி பார்க்கலாம், நம்ம வந்து அடுத்த நேர் வராங்களா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு விடை வந்துடும், அருகாமையை உணர்த்தக்கூடிய ஒரு சொல். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் ராயப்பேட்டையில் லலிதா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா,
3: சொல்லுங்க.
0: அருகாமையை உணர்த்தக்கூடிய ஒரு சொல், திசையையும் உணர்த்தும்.
3: பக்கம்.
0: பக்கம், சூப்பர்மா, அருமைமா, வாழ்த்துக்கள்மா. நீங்க சொன்னா தப்பா இருக்குமா? இல்ல இல்ல, கரெக்ட் தான். வடபக்கம், இடப்பக்கம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அருகாமைனா பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் பாக்குற அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஓகே, ஓகே. இது பல சேர்ந்தால் ஒரு நூல் அப்படிங்கிற ஒரு க்ளூ வச்சிருந்தோம். பக்கம் பக்கமா திருப்பினா புஸ்தகம் இல்லைங்களா? புத்தகம். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: தேங்க்யூ,
0: தேங்க்யூ. இப்போ முகநூலையும் நிறைய பேர் வந்து பதில்கள் போட்டிருக்கீங்க. அவங்க பேர்லாம் அப்படி கடகடன் படிச்சுட்டு நம்ம நிறைவா ஒரு பாட்டும் கூட கேட்டலாம். சூளை ரீஜா மனோகரன், எழுக்கினர் தேவா, மீரா வெங்கட்ராமன், சூரியமூர்த்தி, கோவூர் வீரதுரை பந்தயம் சொல்லியிருக்காங்க, வித்யா ரவிசங்கர் பந்தயம் சொல்லியிருக்காங்க, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க எல்லாமே வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. சூரியமூர்த்தி, கோவூர், உனது வழியில் பாடல் அருமை, ஆரம்ப கால நினைவுகளாக இருந்தது. எம்எஸ்வி ஐயா, சங்கர் கணேஷ் அவங்கள வந்து அழைச்சு பாராட்டினாங்களாம் இந்த பாட்டுக்கு. பதில் வந்து பந்தயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீரா வெங்கட்ராமன். திரும்ப திரும்ப அதே நேயர்கள் தான் எல்லாருமே வந்து சரியான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து சொல் விளையாட்டு விளையாடணும், அதாவது பா குறியிலோட இம் மெய்யெழுத்தோட முடியக்கூடிய அந்த சொற்கள் நம்ம வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டம் சொல்லியிருந்தோம், பச்சையம் சொல்லியிருந்தோம், பரிவட்டம், பக்கம், பந்தயம், பயம், அப்புறம் வந்து பயணம், பணம், இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் கூட சில சொற்கள் இருக்குது, நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கும்போது கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நான் அவன் இல்லை இந்த படத்துலேருந்து பி ஜெயச்சந்திரன், எல்லாரும் ஈஸ்வரியோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் இந்த பாட்டு நான் அவன் இல்லை படத்துலேருந்து கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மீண்டும்

வந்து 6 மணிக்கு பக்தி மாலை இந்த நிகழ்ச்சியில் நாம சந்திக்கலாம். இப்போ 5 மணிக்கு நியூஸ் வரும், அதை தொடர்ந்து 5:05 நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய ஆர்ஜே குழலி வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாக அவங்க கேட்கக்கூடிய அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். இப்போ நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சொல் விளையாட்டில்.

அறிவுக்கு விருந்தா கேள்விகளும் அப்புறம் வந்து செவிக்கு விருந்தா பாடல்களும் மொத்தத்தில் மாலை நேரத்தில் கொண்டாட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பிரபாகரன். சொல்லி ரீஜா மனோகரன், எங்களை கேரள தேசத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவு. ஸோ பதிவுகள் போட்ட எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி நேரம் பொழுது 4:59 நிமிடம் 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டர் இடையேயான பேச்சுகள் ஓஸ்லோவில் தற்போது நடைபெற்று வருகின்றன. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய

0: வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டி போபாலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமோலைனர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் கைச்சிலம்பு பாடல்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: specialschoolnirvagam@gmail.com.
2: தொடர்வது ஆங்கில செய்திகள்.
3: This is Akashwani. The news read by Anuja Kumar. In Norway, Prime Minister Modi held bilateral talks with Norway's Prime Minister Jonas Gahr Støre in Oslo a short while ago. Both leaders addressed the gathering after conclusion of their talks. Prime Minister Modi said India-Norway trade ties are strong and promising.
4: Norway ki yatra karke mujhe bahut khushi ho

ஏன் வந்திருக்க நேத்தியும் வந்து ஏமானா? ஆமாம், உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் ஓடோடி வந்தாச்சு. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம பேச போகிறோம், நேத்தி ஒன்று பேசினமே இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு டாபிக் நம்ம எல்லாரும் மனசை தொடுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் வாழ்வில் இன்னல் நேரும் போது உங்களுக்கு யார் ஆறுதல் அளிக்கும் நபர் அப்படின்றதா இன்றைக்கான கேள்வி. என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால் நான் இந்த மனுஷன்ட்ட ஓடி போவேன், அவங்க பேசினா ரொம்ப ஆறுதலாக இருக்கும், அவங்க ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க, எனக்கு வந்து கஷ்டம் வரப்பெல்லாம் துணையாக நின்றுருக்காங்க அப்படின்னா அது யார் உங்கள் லைஃப்பில்? இன்றைக்கி என் தலைப்பில் தான் பேச போகிறோம். நீங்கள் அழைக்க வேண்டிய நம்பர் 0444-295-2-0853-2-8-3-8-9-8-7-1. இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ண முடியாதவங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். ஓகே, எல்லாரும் வந்து யார் அந்த நபர்னு யோசிச்சு ரெடியாக இருங்க. நம்ம அதுக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பாட்டு வருது? தாவணி போட்ட தீபாவளி தான் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விபத்து பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விஜயஸ்தாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல யுகபாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில சண்டைக்கோழி திரைப்படத்துல இருந்து சூப்பரா ஒரு பாட்டு கேட்டாச்சு. நேரம் 5:16. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்ற நிகழ்ச்சி. முன்னாடியே கேள்வி என்னன்னு சொல்லியிருந்தேன், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போ வந்து நமக்கு துணையாக நிற்கிற, ஆறுதல் அளிக்கிற, ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குற ஆள் யார் நம்ம லைஃப்பில் அப்படின்றது இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. நம்மகிட்ட பேசுகிறதுக்கு நேர்கள் வந்தாச்சு, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம், கொல்லிமலை நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நன்றி சார்.
0: வணக்கம் பாரதி தமிழகம்.
2: மேடம் கலா பேசுறது. மேடம்
0: வணக்கம். கலா மேம் சொல்லுங்க.
2: கேள்வியா,
0: நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போ நமக்கு துணையா நிக்கிறது யாரு, இல்லனா வந்து நம்மளுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கறது, நிறைய ஹெல்ப் பண்றது, நம்ம வாழ்க்கையில ஒரு பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த நபர் உங்க வாழ்க்கையில யார்?
2: என் ஃப்ரெண்ட் மேடம்.
0: உங்க ஃப்ரெண்ட்?
2: ஆமா.
0: தோள் குடுப்பான் தோளன் இல்லையா
2: மேடம்? முதல்ல அப்பா அம்மா, அதுக்கு அப்புறம்
0: ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்.
2: அப்பா அம்மா இருக்கணும் மேடம்.
0: சூப்பர் மேம்.
2: தேங்க்ஸ் மேடம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாரு? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கார்த்திக் விஸ்வாமணம்.
0: சொல்லுங்க கார்த்திக் சார்.
3: எனக்கு வந்து எங்க அம்மா தான் மேடம்.
0: அம்மா தான்
3: தானே. எங்க அம்மா கிட்ட சொன்னா அவர் தீர்வு சொல்வாங்க, அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்
0: மேடம். இந்த நம்ம வாழ்க்கையில இந்த உள்ள அந்த பர்டிகுலர் நபர் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னாலே சரியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல?
3: ஆமா, எங்க அம்மா சொன்னாச்சுங்களேன் கஷ்டத்துக்கு இது சொல்லிடுவாங்க, தீர்வு சொல்லிடுவாங்க, அப்புறம் சந்தோஷமா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் கார்த்திக் சார், வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, நேர்கள் எல்லாம் சூப்பரா கால் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். டியூர் திரைப்படத்திலிருந்து அடுத்த ஒரு பாட்டில் வந்துட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு மகிடுங்க. இது விபத் பாரதி தமிழ் 92.3.

சாயபியங்கர் பால் டபா பெமோமிகா தீப்தி சுரேஷ் குரல்ல பால் டபாவோட வரிகள்ல சாயபியங்கர் இசையில டியூ திரைப்படத்திலிருந்து ஓரும் பிளட் கேட்டோம். நேரம் 5:23.

0: இன்னைக்கு பூஞ்சண்டல் நிகழ்ச்சியில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா ஆறுதல் அளிக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேசுறது காலர்ஸ் வந்தாச்சு. வணக்கம், விவத் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெருமாள் பட்டன் ஜெயலட்சுமி பேசுறேன் மேம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க. வணக்கம், விவத் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
0: யாரு இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சீனகல்ல இருந்து வனிதா பேசுறேன்.
0: சூப்பர், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: எங்களுக்கு வந்து மாமா.
0: மாமா?
2: ஆமா.
0: ஓகே,
2: எதுவா இருந்தாலுமே எங்க மாமா கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம்.
0: உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், சொல்யூஷன் கிடைச்சிடும் இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம நிம்மதியா இருக்கும்.
0: சூப்பர் மேம், எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி நவர் கண்டிப்பா தேவைப்படுறாங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி.
0: சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், விவத் பாரதி தமிழகம்.
3: வணக்கம்மா, எங்க அப்பா தான் எங்களுக்கு இதுமா.
0: மேம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஜமுனாராணி, பெரம்பூர்.
0: ஜமுனாராணி மேம், சொல்லுங்க. அப்பாவா?
3: அப்பாதான்
0: அப்பாதான் எங்களுக்கு. அப்பா வந்து ஒரு பெரிய வழிகாட்டியே கண்டிப்பா இருப்பாங்க.

0: இல்லையா?
1: ஆமாங்க,
0: அழகா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றிங்க, நன்றி.
0: வணக்கம், உட்பார தமிழகம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
2: வணக்கம் கொழியன் மேம், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் என்னுடைய அம்மா தான் எனக்கு ஒரு செல்ஃப் சப்போர்ட்டா இருக்காங்க.
0: ஓகே,
2: நிறைய விஷயங்கள் எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க. கஷ்டப்படாத சந்திரசேகர், நீ சாதிக்க பிறந்தவன், ஏன் இதெல்லாம் வருத்தப்படுற, உன்னால சாதிக்க முடியும்னு அவங்க தரக்கூடிய அந்த ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் அண்ட் மாரல் என்னுடைய லைஃப்ல இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு தைரியமான முடிவு அப்படிங்கறதையும் எடுக்க வச்சுது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தனிச்சு இல்ல அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்தது. அது ரொம்ப முக்கியம் மேம், பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பிட்டு சொல்லுவாங்களே பசங்களுக்கு அவங்க அம்மானா கொஞ்சம் இன்னும் கூடுதல் ஒட்டுதல். அதனால எனக்கு வந்து என்னுடைய அம்மா கொடுத்த அந்த ஒரு மாரல் சப்போர்ட் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறது லைஃப்ல ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பல தருணங்கள் இருந்திருக்கு.
0: சூப்பர் சந்திரசேகர், அழகா ஸ்வீட்டா ஷேர் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ.
2: பை மேம், பை.
0: நிறைய காலர்ஸ் அழகாக கால் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் துயர் தீர்க்கும் அந்த நபர் இவங்க தான், அப்பா அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சில ஒருத்தவங்க வந்து தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப கேட்குறதுக்கே ஸ்வீட்டாக இருக்கு இல்லையா? நம்ம தான் எல்லாருமே வளர்ந்துருக்கோமே, நம்மளே சால்வ் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நபரை கண்டிப்பாக சம்பாரிச்சு வச்சுக்கணும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். தாய் கிழவி பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேடியம் பாரு தமிழ் 102.3.

தனுஷ் மற்றும் ஆண்டனிதாசன் குரலில் அனிருத் ரவிச்சந்திரனோட இசையில் வந்து சூப்பராக ஒரு பாட்டு கிட்டாச்சு, துள்ளலான ஒரு பாட்டு. நேரம் 5:32. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பூந்தென்றல்.

0: நம்ம கிட்ட பேச நேயர்கள் தயாரா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மாதவத்யா பேசுறேன்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க. சொன்னாலே போதும் எனக்கு பாதி கஷ்டம் தீந்துரும் இருப்பாங்கல்ல, அந்த நம்பர் உங்க வாழ்வுல யாரு? அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: புரசிவாக்கம் சௌந்தரராஜன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நல்லது கெட்டது பல விஷயங்கள்ல எனக்கு பக்க துணையா இருந்தவர் என் நண்பர்.
0: நண்பர், ஓகே.
2: ஆமா ஆமாங்க, பேர் சொல்லலாமா? அப்படி சொல்ல
0: உங்க இஷ்டம் தான், பேர் சொல்லுங்க.
2: நண்பர் வந்து எம் ஜி செல்லகுமார் நண்பர் சார்.
0: ஓகே, சூப்பர்.
2: அவர் தான் எல்லா என் குடும்பத்துல கஷ்டத்துக்கு நல்லதுக்கு எல்லாத்தையும் தூக்கி விடுவாரு.
0: சூப்பர், ஒரு நண்பர் வந்து கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய பலம் நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாரு பாத்திரலாம்? வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், அடையாளம்பட்டு இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கு சார், சொல்லுங்க.
3: இதுக்கு மூணு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு தான் மேடம் சூப்பரா எனக்கு என்ன கேட்டாலும் செய்யும். பொண்ணு எல்லாத்துக்கும் அதுதான் முன்னு அர்த்தம்.
0: உங்க பொண்ணுதான் இல்லையா? ஓகே, நேர்களெல்லாம் அழகாக கால் பண்ணி அவங்களுடைய துயர்த்திக்கும் அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே சைடில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்தெல்லாம், வாரணமாயிரம் திரைப்படத்துலேருந்து ஏத்தி ஏத்தி அப்படின்ற பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. சாயங்காலம் நேரத்தில் கேட்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சிலர் கேட்டு மகிழுங்க. இது விபத்து பாரதி தமிழ் 98.3 மனங்கள் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பெனடயால் நரேஷ் ஐயர் மற்றும் சோலார் சாய்குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல இருந்து பாடலுன்னு கேட்டோம். நேரம் 5:40. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது பூந்தேற்றல் நிகழ்ச்சி. வணக்கம், பௌத் பாரதி தமிழகம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: This call is now being recorded.
0: வணக்கம் மைதிலி, சொல்லுங்க.
1: உங்க நேம் சொல்லுங்க, எனக்கு தெரியல.
0: என்னோட பேர் குழலி.
1: குழலி மேடம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க மைதிலி மேம்.
1: நான் வந்து எங்க அப்பா சொல்றதுதான் கேட்டேன்.

0: அப்பா என்ன அட்வைஸ் பண்ணுவாரோ அதுபடிதான் நடப்பேன்.
1: சின்ன வயசுல இருந்து அப்பா பேச்சு கேட்காம வளர்க்கிற வளர்ற பிள்ளை நீங்க இல்லையா?
0: ஆமா, அப்பா பேசிதான் கேட்பேன்.
1: ஓகே, சூப்பர்.
0: என்ன கொண்டு வந்திருக்காங்க, பேரண்ட் எல்லாம் இருக்காங்க, அவ்வளவு அட்வைஸ் பண்ணி என்ன நல்லா
1: இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அப்பா தான். சூப்பர் சூப்பர் மைத்லி, வாழ்த்துக்கள், அழகா சொன்னீங்க.
0: பசங்க, என் பையன் பசங்க எல்லாருமே நல்லா, ரெண்டு பையன், அவங்களே என்னோட பேச்ச நல்லா கேட்பாங்க, பேரங்க மருமக எல்லாமே நல்லா கேட்பாங்க.
1: சூப்பர் சூப்பர் மைத்லி மேம், அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி மேடம்.
1: வணக்கம், விபத் பாரத தமிழ் எஃப்எம்.
2: மாலை வணக்கம் தோழி மேடம்.
1: மாலை வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேஸ்புக் வீரராகவன் மாதவத்திலிருந்து அழைக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: சார், என்ன இருந்தாலும் இஷ்டம், இன்பம் துன்பம் எதுலயுமே என்னோட இல்லால் தான் எனக்கு துணைவு.
1: ஓகே, உங்க மனைவி தான் இல்லையா?
2: துணைவு, துணிவோடு இருந்து எல்லாருக்கும் எனக்கு துணையா இருக்கிறவங்க இருந்தவங்க, அவங்களை விட யார் யாரும் எனக்கு இணை இல்லை.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
1: வணக்கம் விபத் பாரத தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் கொள்ளலி அவர்களுக்கு, வணக்கம். மேட்டுப்பட்டி கண்ணம் பேசுறேன்.
1: வணக்கம் கணகம் கண்ண சார், சொல்லுங்க.
3: எனக்கு உற்றுத்துணை எப்பவுமே வந்து என்ன, என் நண்பர் நாராயணன் தான்.
1: நண்பர் தான்.
3: ஆமா, 50 வருட பழக்கம்
1: நட்பு. ஓகே.
3: ஆமா, நட்பு இன்னும் தொடருது,
1: தொடரட்டும்
3: இருக்கும். ஆமா, எங்க போனாலும் திடீர்னு பாக்குறவங்க எல்லாம் என்ன ரிட்டையர்கள் வந்துட்டாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நாங்க இருப்போம்.
1: ஒருத்தவங்க என்ன பண்றாங்க இன்னொருத்த கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இல்லையா?
3: ஆமா, நன்றி.
1: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி.

ஓகே, நம்ம காலர்ஸ்லாம் அழகாக கால் பண்ணி வந்து அவங்களோட அந்த துயர் தீர்க்கும் நபர் யாருன்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். லபர் பந்து திரைப்படத்திலிருந்து சில்லாஞ்சிருக்கே வந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் கேட்டு மகிழுங்க. இது விபத்து பாரதி தமிழ் 2.3.

0: பிரதீப் குமார் மற்றும் கே சிவாங்கி குரல்ல, மோகன் ராஜன் வரிகள்ல, ஷான் ரோடன் இசையில சில்லாஞ்சிருக்கி சூப்பரா கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 5:47. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க, யார்கிட்ட ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது கேட்டிருந்தோம். நிறைய பேர் கால் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த கமெண்ட் ஒருத்தரை பார்த்துடலாம். மதுரை சோ சண்முக சுந்தரம் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கருப்பட்டன் ரங்கசாமி வந்து ஒரு பூ போட்டு ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பி புஷ்பா வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன், என்னோட வாழ்வில் இன்னல் நேரும்போது எனக்கு ஆறுதல் சொல்லுது என்னோட மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஒரு நம்ம வளர்த்தவங்க நமக்கு ஆறுதல் சொல்கிறப்ப நம்மளுக்கு தனியே ஒரு தைரியம் கிடைக்கும். அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து என்னோட மகன் வெங்கடேசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடம்பு அவங்களுக்கு முடியலனாலும் பக்கத்தில் நின்று பத்திரமா பார்த்துக்கிறது தன்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிகழ்ந்திருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பனைபுரம் மணிகண்டன் வந்து இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மோ, பூதென்றல் மனம் வீசியது, பூ போல மனம் பேசியது, துன்பம் வரும்போது பக்கத்துணையாக இருந்தது என்றும் துணைவியே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழமங்கொண்டான், எனது முயற்சியில் பின்னடைவு ஏற்படும் போதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரே நபர் தன்னோட மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்தைவெளி விநாயகம் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சூளை ரீஜா மனோகரன் வந்து தன் மனைவி தான் வந்து தனக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கருப்பட்டன் ரங்கசாமி அவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து சின்னக்கானூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கமுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கமுங்க. முரளிதரன் விழுப்புரம் வந்து அழகாக வாழ்த்துக்கள் பாரதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி விஆர் செந்தல் என்ஆர்சி அப்படின்றவர், என்னோட நண்பர்கள் தான் எனக்கு வந்து ஆறுதல் தரக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
1: ஹலோ மேடம், நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்க சார்.
1: நான் துன்பப்படும் போதுலாம்
0: யார் எங்க இருந்து சார் பேசுறீங்க?
1: தவறாத வந்து ரேடியோல மக்களுக்கு யாருக்கும்

0: தெரியாது. ஒரு நாளைக்கு 200 பாடலாவது வருது மேடம். எல்லாம் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் மேடம்.
1: ஓகே சார், ஓகே. கடவுள் நம்பிக்கை தான் சொல்றீங்க இல்லையா?
0: நிறைய பட்டிருக்கேன். ஜீசஸ் ஹெல்ப் பண்ணிருக்காரு எனக்கு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி.
0: நல்லா இருக்கு, காலையில இருந்து நல்லா இருக்கு மேடம்.
1: ஓகே சார், நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.

புரசேவக்கம் சவுந்தரராஜன் வந்து இனிய மாலை வணக்கம், என்னோட வாழ்வில் வந்து இன்னல் வரும்பொழுது நண்பர் தான் கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி செல்வகுமார்னு ஒரு நண்பன் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு.

ஓகே, இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்தெல்லாம். சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து மன்னார்குடி அப்படின்ற ஒரு கலகலப்பான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. விபத் பாரத் தமிழகம் 102.3.

மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி மற்றும் சின்ன பொண்ணு குரல்ல பேரரசு வரிகளில் வித்யாசாகர் இசையில் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து சூப்பராக ஒரு பாட்டு கேட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் நம்மளுக்கு இன்னும் சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ரங்கராஜன் வந்து அவருக்கு ஆறுதல் அளிக்கிறது அவரோட மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி வந்து அவரோட நண்பர்கள் தான் ஆறுதல் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து தன்னோட மனைவி தான் தனக்கு பக்கபலமாக நிற்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு இல்லையா? இன்றைக்கி நம்ம வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்னல் வரும்பொழுது யார்கிட்ட ஷேர் பண்ணுறோன்னு பேசணும். நிறைய பேர் மனம் திறந்து அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நான் உங்களை வந்து 8 மணிக்கு நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அடுத்ததாக வரப்போகிற பாடல் ஒரு சூறாவளி கிளம்புதே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. எல்லோரும் கேட்டு வச்சு பண்ணுங்கள். அதே தொடர்ந்து உங்களுக்கு பக்தி மாலை தயாராக இருக்குது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 6:20.
2: பக்தி மாலை.

இனிமையானது ஒரு மாலை நேரம். தூய அன்போடு தியானம், சரணாகதி இவற்றோடு கூட இனிய இசையோடு கூடிய பக்தி பாமாலைகளால் இறைவனையும் வணங்கி மகிழலாம். அப்படி திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல்

ஆதி அந்தமில்லா அந்த ஆதிசிவன் தாழ் பணிந்து கேட்டோம் அந்த பாடலை. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நேரம் பொழுது 6:07:35. அன்பும் இரக்கமுமே வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாகும். இந்த சிந்தனையோடு ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் விஜய் யேசுதாஸ் குரலில் பா விஜய் எழுதிய பாடல், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், பில்லா படத்திலிருந்து.

பக்தியில் லைத்திருக்கிறோம். இது பக்தி மாலை. உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் பொழுது 6:13. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாவித்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கிறான் என்பது வள்ளலாரின் அமுதமொழி. இந்த அமுதமொழியோடு அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஜெயராம் பாலசுப்ரமணியன் பாடியிருப்பது. பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். பாடலின் படம் மூக்குத்தி அம்மன்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையில் இனி ஒலிக்க இருப்பது திருப்புகழ். வாணி ஜெயராம் குரலில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் பாடல் இடம்பெற்ற படம் காவிய தலைவன்.

இனி அழகு குட்டி செல்லம் இந்த படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பலராம் பாடியது. மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் கேட்கலாம்.

திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மொழி. அப்படித்தான் அந்த பாடலை உருகி கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் குரல்களில் வாலியின் பாடல், ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையமைப்பில் ஆழ்வார் படத்திலிருந்து.

திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரும் பொழுது 6:29 நிமிடம் 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

விழா. சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை

0: மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் 100க்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு

0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 இரண்டாவது போட்டி 27 மூன்றாவது போட்டி 29 நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 பர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரும் பொழுது 6:40:30. கேட்கவிருப்பது என் விருப்பம். அந்தி சாயும் வேளையில் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும். முதல் பாடல் TL தியாகராஜன், லலிதா சாகரியின் குரல்களில் சந்திரபோஸின் இசையமைப்பில் வாய்க்கொழுப்பு படத்திலிருந்து.

0: நேரம் பொழுது 6:50. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம். இனி என் விருப்பத்தில் வரவிருக்கும் அடுத்த பாடல் நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து மனு எஸ் ஜானகியுடன் பாடியிருப்பது. இளையராஜா எழுதிய பாடல் இது.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடி.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

நேரம் பொழுது 6:57. என் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் சுஜாதாவின் குரலில் வித்யாசாகரின் இசையமைப்பில் திட்டிக்குதே படத்திலிருந்து.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காந்தி சாயும் இந்த மாலை நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். இதுவரை என் விருப்பம் நிகழ்ச்சியில்

0: நேரம் பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள். இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
1: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி FM நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின் பேசுறேன். எனக்கு சின்ன

0: சேர்ந்து வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்துல இருந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பை வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பமும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, ஒரு புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளே நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்ல இருந்தே நான் வந்து நிறைய வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைம்ல வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு திபதபன் ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுன்னே தெரியுது. ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்ல நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறிச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதெல்லாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்லாம் போய் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் வந்து வானொலி வந்து இப்போ வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்ல முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம ஒரு மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும், ஒரு இப்ப சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைம்ல வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்க வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்குலாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய வானொலி மூலமா தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலரா அந்த டாக்டர் அதுல வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியா புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்ப வரைக்குமே செயல்பட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்கிற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசுல கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்ல நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேற வேற மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன். நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து ஒரு எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டும் கிடைச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக

0: அந்த மாதிரி எந்த பாட்டுமே. இப்ப உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். சோ அந்த மாதிரி ஒரு பட பாடல அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டுல ஆடியோ கேசட் போட்டு பிளே பண்ற மாதிரி அந்த சின்ன வயசுல அந்த ஞாபகங்கள் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரம் தென்றல், அப்புறம் இந்த காலையில இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறது இல்ல. சோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறது வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, அதுல வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்ப சாப்பாடு விஷயத்துல கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலா மாறி போச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன். சோ இந்த உணவே உண்ணதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பன ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல என்னன்னா வந்து நமக்கு இப்ப அப் டு டேட்ல என்னென்ன ஆப் எல்லாம் இருக்கு, நம்ம முக்கியமா சோசியல் மீடியால எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம் சொல்றது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்க. சென்னையில நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்காசி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியா முடிப்பாரு. அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, சோ அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம் சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து, அதாவது மொத்தமா ஒரு படத்தை வந்து 3 hours படத்தை நமக்கு 1 மணி நேரத்துல வந்து டோட்டலா கதை சொல்லி ஃபுல்லா முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னை விட்டா நான் பேசிக்கிட்டே தாங்க இருப்பேன், எனக்கு வானொலியை பத்தி நீங்க ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு பேசுவேன், என்னோட லைஃப்ல வானொலி வந்து அவ்வளவு என் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கு. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்ல 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல இந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க, அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து ராசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது, ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்க ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலா ஏன் பிடிக்குதுன்னா அதுல நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் காரணமா இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்க வந்த பாதைகள் பத்தி சொல்லும் போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னர். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்க ஒரு

0: கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, திரும்ப திரும்ப பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்கள அச்சீவ்மெண்ட் பற்றி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னென்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதில் வந்து என்னையும் கூப்பிட்டதில் வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு சத்தம் அல்ல, அது சிட்டு சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
3: நேரம் பொழுது 7:14:40. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக

ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர்

0: திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சபிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் பொழுது 7:15. இனி கேட்கலாம் திரைகானம். கேட்கவிருக்கும் பாடல் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகியின் குரல்களில் வைரமுத்துவின் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் ஆராதனை படத்திலிருந்து.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: நேரம் பொழுது 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல் நம்முடைய நலமான வாழ்வுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றுதான் உணவு. நாம் சாப்பிட்ற உணவானது ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்டதா இருக்கணும். அதே போல நலமான வாழ்வுக்கு ஓய்வும் தூக்கமும் மிக அவசியம். பகல்ல தூங்கிட்டு சிலர் இரவுல நிறைய கண் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இரவு தூக்கத்தை பகல் தூக்கம் ஈடுகட்டாது. இந்த தூக்கம் ஓய்வுல நாம கவனம் செலுத்தாம இருந்தோம்னா மனநோய் ஏற்படும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நலமான வாழ்வுக்கு இன்னொரு காரணி கழிவுகள் வெளியேற்றம். அதாவது ஒரு நாளைக்கு 7-8 முறை சிறுநீர் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறையாவது மலம் வெளியேற்றணும். உணவு உண்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது கழிவுகள் வெளியேற்றம் என்பது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சாமிநாதன் ஐயா, தினமும் வேளா வேளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து மல ஜலம் கழிக்காம இருந்தோம்னா என்ன ஆகும்? வயிறு வெடிச்சிரும் இல்லையா? தண்ணீர் குடிப்பது,

இரவு தூக்கம், ஓய்வு, மன அமைதி, புரிதல், நல்லுணவு உட்கொள்வது எல்லாமே கழிவு வெளியேற்றத்துடன் தொடர்புடையவைதான். ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆய்வாளர்கள் சில வழிமுறைகளை சுட்டி காட்டுறாங்க. முதலாவது சுத்தமாக இருப்பது, முக்கியமாக கைகளை கழுவுவது. கைகளை ஒழுங்காக கழுவுவதன் மூலம் உயிர்கொல்லி நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். ஒரு நாளைக்கு பல முறை நமது கைகள் நமது முகத்தில் படுது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ கை சுத்தமாக

0: பரவுவதை தடுக்கலாம். ஒரு நாளைக்கு பல முறை நமது கைகள் நமது முகத்துல படுது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்ப கை சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? கை சுத்தம்ங்கிறது ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்னு அழுக்கு இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு யாருகிட்டையும் எதையும் வாங்க கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் நமது வீடுகள்லயே வீட்டுக்குள்ளேயே கழிப்பறைகள் கட்டி வச்சிருக்கோம். டாய்லெட்னு சொன்னோம், கழிப்பறை. இப்போ ரெஸ்ட் ரூம்ங்கிறோம், அப்படின்னா அது எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? கழிப்பறைக்கு போய் வந்த பிறகு உடம்புல எங்கேயாவது காயம் இருந்து அதுக்கு மருந்து போட்ட பிறகு இருமல் தும்மல் முடிந்த பிறகு உணவு சாப்பிடும் முன் பின் குப்பைகளை கொட்டிய பின் விலங்குகளை தொட்ட பின் இப்படி இந்த பட்டியல் நீளுது. ஒவ்வொரு முறையும் கை கழுவணும். அடுத்தது சுத்தமான நீரைத்தான் பயன்படுத்தணும். அசுத்தமான நீரினால் உண்டாகும் கிருமி பெருக்கம், காலரா, வயிற்றுப்போக்கு உட்பட பல நோய்கள் பரவுவது கட்டுப்படுத்தப்படும். அசுத்தமான தண்ணீரை குடிப்பதால் ஒரு வருடத்துக்கு சுமார் 170 கோடி பேர் வயிற்று போக்கால் அவதிப்படுறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது சாமிநாதன் ஐயா. மூணாவது, சுத்தமான ஆரோக்கியமான உணவைத்தான் உட்கொள்ளணும். சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் விரைவு உணவு வகைகளை பழக்கப்படுத்திடுறோம். இதனால குழந்தைகளுக்கு பல நோய் நொடி வருது. நொறுக்கு தீனி, விரைவு உணவு போன்றவற்றை தவிர்க்கணும். அடுத்தது உடற்பயிற்சி. தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி நல்லது. அதிகாலை சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெளிச்சம் ரொம்ப நல்லது. நாம தான் நமது வாழ்க்கைய நல்ல முறையில அமைச்சிக்க முடியும். கிருமிகளற்ற வாழ்க்கை, நல்லுணவு, சுத்தமான நீர், கழிவுகளை வெளியேற்றுதல் இவை யாவும் அவசியம் நமது அன்றாட வாழ்க்கையில. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 7:34 40 நொடி. இனி நாம் கேட்கலாம்.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இன்னைக்கு பாட்டும் பயணம்ல என்ன மாதிரியான பாடல்கள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில வரப்போற முதல் பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியது கண்மணி சுப்புவோட பாடலுக்கு இசையும் இளையராஜா. கேட்கலாம் பாடலை.

ஆம்நேர்களே, இன்றைய பாட்டு பயணம் செவ்வந்தி பூவோடு அதன் நறுமணத்தோடு. சரி, அடுத்த பாடல். முன்னதாக இளையராஜா இசையமைத்து பாடியிருந்த பாடல் கேட்டோம். இனி வரவிருக்கும் பாடல் சிற்பியின் இசையமைப்பில் பழனி பாரதியின் பாடல், உன்னிமேனன் பி. சுசீலாவின் குரல்களில், கோகுலம் படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய பாட்டு பயணம் செவ்வந்தி பூக்களோடு அதன் நறுமணத்தோடு. அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பதிவுகள் அப்படி பார்த்துடலாம். மந்தவெளி விநாயக மாலை வணக்கத்தோட வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபியும் வாழ்த்தியிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க பக்தி மாலைக்கு வாழ்த்தியிருக்காங்க. வீரராகவன் மாதவரம் பகுதியிலேருந்து 6 மணி பக்தி மாலை ஆறுதலின் சக்தி சோலை ஆனந்தம் மிதக்கும் வேலை அருள்மிகு சிவனின் பாமாலை அடையும் நமக்கு சுப வேலை அளித்த பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க 6 மணிக்கு போட்ட பதிவு இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அந்தி மாலை வணக்கம் விளக்கேற்றும் வேளையில் பக்தி பாமாலைகள் அதி அற்புதம் சிறப்பான வரவேற்பு திருவாசகம் எனும் தேன் அமுதம் செவியோரும் சுகராகம் தெய்வீக ராகம் நன்றி அப்படின்னு சொல்லி ஹேமலதா அவங்களே வந்து ஒரு படம் அமைச்சிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் சாங் சூப்பர் கங்க்ராட்ஸ் வித் பாரதி அண்ட் ஆர்ஜே மேம் அப்படின்னு சொல்லி நம்ம என் விருப்பம் நிகழ்ச்சிக்கு அவங்களுடைய பதிவை. கலீல் அகமத் அவங்க புன்னேரியிலேருந்து சாங் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாட்டும் பயணமும் நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் நான் தேடும் செவ்வந்தி பூ விது பாடல் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவை. இந்த பதிவோட அடுத்த செவ்வந்தி பூ பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி யூகி உங்களுடைய யூகம் கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தங்கத்தின் தங்கம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்கள்ல எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்த பாடல்.

7:51 பாட்டும் பயணமும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல். பாட்டுக்கு முன்னாடி அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க சொல்லியிருக்காங்க, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் செவ்வந்தி பூவோட பூவோட அந்த வாசம் வீசும் பாடல்கள் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவை அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது, செவ்வந்தி பூ பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிறைவாக நாம் கேட்க போகிற பாடல் மெல்ல பேசுங்கள். இந்த படத்துலேருந்து இளையராஜாவோட இசையமைப்பில் புலமைப்பித்தன் பாடல், தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் அவங்க குரல்களில்.

0: செவ்வந்தி பூவின் நறுமணத்தை சுமந்தபடி காற்றோடு கலந்து பாடல்களை தந்தது இதுவரை
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 7:55. இனி நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வரலையா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி.

0: அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60க்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் பொழுது 7:59 10:00. நேர்களே, நான் இன்னொரு நாள் உங்களை எல்லா நிகழ்ச்சியிலையும் சந்திக்கிறேன். Until then, this is bye bye from அனுராதா விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்விருப்பது தமிழில் செய்தி அறிக்கை. இணைந்திருங்கள், இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த

செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹுத்ரா தலா 1 கோல் அடித்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நீ கோரினால். விவத்பாரத நேயர்கள் அனைவருக்கும் இணைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அர்ஜய் குழலி. இது நீ கோரினால் நிகழ்ச்சி. நேரம் 8:05. நம்ம இன்றைக்கி நீ கோரினால் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்? எப்போவுமே நீ கோரினால் நிகழ்ச்சியில் எதாச்சும் பற்றி பேசுவோம் இல்லையா? இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். அதாவது, என்ன வேலை பார்க்கணுன்னு நினச்சி இன்றைக்கி என்ன வேலையில் இருக்கீங்க? அதாவது, நம்ம சின்ன வயசில் இருக்கும்பொழுது இந்த ப்ரொஃபஷனுக்கு நம்ம போகணும், இந்த மாதிரி நம்ம ஆகணும்னு நம்ம ஒரு பிளான் வச்சுருந்துருப்போம். ஆனால் அது காலப்போக்கிலையோ ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அது மாறி வேறு ஒரு வேலையில் நம்ம இப்போ இருப்போம். அந்த மாதிரி எந்த வேலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ என்ன வேலையில் இருக்கீங்க? ஸோ இந்த ப்ரொஃபஷன் சேஞ்ச் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வந்து நீங்களும் என்ன வேலையில் இருக்குன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, 0449-2952-0853-2839-8871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாமல் கொஞ்சம் பிஸியாக இருக்கோமா அப்படின்னீங்கன்னா, விவத்பாரி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருவேன். அந்த போஸ்ட்டுக்கு இழ கமெண்ட்ஸாக உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம்.

0: லைஃபே ஜாலி தான். தேவஸ்ரீ பிரசாத் மற்றும் ரெய்னா குரல் வேகா வரிகளில் தேவஸ்ரீ பிரசாத்துடைய இசையில குட்டி திரைப்படத்துல இருந்து கேட்டாச்சு. நேரம் 8:12. இன்னைக்கு நீ கொரோனா நிகழ்ச்சியில என்ன வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்து தற்போது என்ன வேலையில் உள்ளீர்கள் அப்படின்றதுதான் கேள்வி. நம்ம கிட்ட பேசுறதுக்கு காலர்ஸ் வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழகம். ஓகே, சூப்பர், காலர் வந்து கட்டாயாச்சு. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம் கலா மேம், சொல்லுங்க. அதனால வேலைக்கு போக முடியல இல்லையா? வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க.
1: கண்டிப்பா வேலை பார்க்கணும்னு நினைச்சது, இப்ப கணக்கு உலகம் பாக்குற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க.
0: என்ன சார் மறுபடியும் சொல்லுங்க, கேக்கல.
1: கண்டக்டர் வேலை, பஸ் கண்டக்டர் இருக்குங்களா, அந்த வேலை பார்க்கணும்னு நினைச்சது.
0: ஓகே, பாத்துட்டு இருக்கேன். ஓ சூப்பர் சார்,
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம், கேக்கு தான் ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம் ராஜசேகர் சார், சொல்லுங்க.
2: அருமையான தலைப்பு மேடம். அதாவது நான் கார் பைக் மெக்கானிக் ஆகணும்னு
0: நினைச்சேன்
2: மேடம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன், கிடைக்கல. இப்ப மெடிக்கல் ஷாப்ல சேல்ஸ்மேனா
0: இருக்கிறேன்,
2: 25 வருஷமா இருக்கிறேன்.
0: அதுக்கப்புறம் அந்த பைக் தொட முடியலையோ?
2: ஆமா மேடம், என்ன பண்றது, எனக்கு அது ரொம்ப ஆசை மேடம். அது மட்டும்
0: ஓகே சார்,
2: மெடிக்கல் ஷாப்ல சேல்ஸ்மேன் ஆக்கி விட்டாங்க. இப்போ 70 வயசுல வேலை செஞ்சிருக்கேன்.
0: ஓகே, இன்னைக்கு அந்த மெடிக்கல் வேலை பிடிச்சு போச்சு இல்லையா?
2: ஆமா, வருமானம் கம்மி மேடம். அதுன்னு சொந்தமா பண்ணின மனசுக்கு திருப்தியா இருக்கும். இது வந்து மக்களுக்கு திருப்தியா இருக்கு.
0: ஓகே, எனிவே எல்லாருக்கும் நல்லதுதான் இல்லையா? ஓகே சார், தேங்க்யூ சோ மச், நன்றி.
2: தேங்க்யூ.

0: வணக்கம், ஒரு தமிழ்எஃப்எம்.
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ, கேக்குங்களா? சாரி,
0: கேக்கு சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நேற்று உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: சொல்லுங்க சார்.
1: நீங்க டைட்டில் வைத்த போது நான் ராணுவத்துக்கு 1989 ஆமா 87-89 இந்த ராணுவத்திற்கு போகணும்னு அவ்வளவு ஆசை எனக்கு.
0: ஓ, நாட்டுக்கு சேவை செய்ய.
1: ஆமா, நாட்டுக்கு செய்ய அவ்வளவு ஆசை. 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே எனக்கு அவ்வளவு ஆசை. இப்ப 87-89 இரண்டு ஆண்டுகள் ட்ரை பண்ணேன். எங்க என்ன, அதற்காக ஏலி மார்னிங் ஹை ஸ்கூல், திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கொண்டு ஹை ஸ்கூல்ல தான் படிச்சது. அந்த ஏலி மார்னிங் 4:30 எந்திரிச்சு அந்த ஹை ஸ்கூல்ல ஒரு 10 ரவுண்ட் அடிக்கிறது, தண்டால் எடுக்கிறது,
0: பிசிக்கலா உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க.
1: ட்ரை பண்ணி அப்படியே ஆசையோட இருந்தேன். அதற்காக இன்டர்வியூ வந்து கோயம்புத்தூர் எங்க, ஊட்டி வெலிங்டன் எங்க, திருச்சி எங்க அப்படின்னு. அப்ப எல்லாம் சரி, ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறப்ப ரன்னிங்க்கு ஒரு இடம் கூட சூஸ் பண்ணுவாங்க, பிசிக்கலுக்கு ஒரு ரன்னிங் சூஸ் பண்ணுவாங்க. ஆமா, கோயம்புத்தூருக்குல ரன்னிங் எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. பிசிக்கலுக்கு ஒரு டெஸ்ட் வந்து, மெடிக்கல் டெஸ்ட் வந்து ஆலியா இருக்கு, ஆலியா டேம், ஆலியா டேம் அங்கெல்லாம் போய் பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் எழுதியாச்சு. அப்ப வெலிங்டன்ல எக்ஸாம் வச்சு, வெலிங்டன்லயும் ஏஎம்சி மெடிக்கல் சென்டர்ல அங்கேயும் இந்த மெடிக்கல் செக்அப் அதுலயும் பாஸ் பண்ணியாச்சு. ஆமா, அங்க அப்புறம் எக்ஸாம்ல 2 மார்க்ல கோட்டை
0: விட்டேன்.
1: பொள்ளாச்சி, பழனி, அந்த மாதிரி எப்படி வெறியோட இருந்தேன், எப்படியா ராணுவத்துல பண்ண. ஆனா இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரி பட்டணத்துக்கு வந்து 30 ஆண்டுகள் ஆச்சு. இந்த கார்டனிங் தொழில் வந்து இறைவன்
0: கொடுத்திருக்காங்க.
1: இயற்கையோட, இயற்கை சார்ந்த ஒரு இறைவன் கொடுத்தத இன்னும் நிவர்த்தியோட, சம்மதத்தோட, ஒரு வாசனையோட, ஒரு ஒருமணித்தோட அதை மனப்பூர்வமா செஞ்சுட்டு இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு சார் இந்த கார்டனிங் தொழில.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: நீங்க டைட்டில் வைத்த போது ஒரு சேஞ்சிங் பாஞ்சு விட்டேன். நீ சேஞ்சிங் ஒரு லைஃப் எனக்கு எடுத்ததுதான், எனக்கு ஒரு பெரிய சிட்ட இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.

இதுக்கு நேர்களெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணணும்னா 044-295-2852-3-2-8-3-8-9-8-7-1 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க விவத் பாரத தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து ஓஐஏ அப்படின்ற சாங் தான் வரப்போகுது. கேட்டாச்சு பண்ணுங்கள். அது விவத் பாரத தமிழகம் 102.3 மன்னங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: பனிடயால் ஹரிச்சரன் மற்றும் சின்மை குரல்ல பா விஜய் வரிகள்ல ஹேர் ஸ்டைல் இசையில அயன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் ஒன்று கேட்டோம். நேரம் 8:24:31. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்து தற்போது என்ன வேலையில் உள்ளீர்கள்னு பேசிட்டு இருக்கோம். நிறைய காலர்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் உத்பாரதி தமிழகம். வணக்கம் வணக்கம் உத்பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: சார்.
1: நான் வந்து கடையில வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேடம், சின்ன
0: வயசுல. ஓகே.
1: அதே மாதிரி எங்க தாத்தா கடையில வந்து வேலை செய்த, எங்க மாமா கடையில வேலை செய்துட்டு, இப்ப நான் சொந்த கடையில இருந்து வேலை செய்துக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு
0: இருக்கிறேன். ஓ சூப்பர், சொந்த கடை வச்சாச்சா? வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் உத்பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம், சைதாப்பேட்டில இருந்து ஆனந்த் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வீட்டுல டிஃபன் கடை போட்டிருந்தோம் மேடம், இப்ப கடையவா ஒரு ஆரம்பிச்சிட்டோம்.
0: ஓ சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி.
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ.
0: வணக்கம் விபத் பாரத் மேடம்.
3: எம்பி ரெசிடென்ட் எஸ்டி நகர் 51 மேடம். நலமா மேடம்?
0: நலம் சார், நலமா. நீங்க?
3: வாழ்த்துக்கள் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: மேடம், நான் வந்து பிளஸ் டூ படிக்கும் போது எம்பிபிஎஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தேன் மேடம்.
0: ஓகே.
3: டாக்டர் ஆயிட்டு எம்டி முடிச்சிருக்கணும் ஆக்சுவலி.
0: நன்றி சார், நன்றி சார், தொடர்ந்து கேட்டுக்கலாம்.

0: வணக்கம், தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க வந்து பேசுறீங்க?
1: கணேஷ் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன்
0: மேடம். வணக்கம் கணேஷ், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ஹலோ,
0: கேள்வி தெரியுமாங்களா சார்?
1: வாழ்த்துக்கள்.
0: நேர்கள் எல்லாம் அப்படியே உத்வேகத்தோட பேசிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஆக முடியல, இப்போ வேற ஒன்றும் பண்ணிட்டு இருக்கேன், அதுலையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் திருப்பி வந்து நான் நினைச்சது சாதிப்பேன்னு சொல்லும்பொழுது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல்

0: ரஞ்சித் சங்கீதா மற்றும் வினயா குரல்ல அண்ணாமலை வரிகளில் விஜய் ஆண்டனியோட இசையில உத்தமபுத்திரன் திரைப்படத்துல இருந்து இடிச்ச பச்சரிசி கேட்டாச்சு. நேரம் 8:33:16.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி specieciel@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: நீக்குறோம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்து தற்போது என்ன வேலையில் உள்ளீர்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நிறைய காலர்ஸ் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம் பாரத தமிழகம். சூப்பர், காலர் வந்து கட் ஆயாச்சு. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி என்ன வேலை பார்க்கணும்னு நினச்சி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறோம். நம்ம நிறைய ஆசைப்படுறோம் வாழ்க்கையில். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இதாகணும் அதாகணும்னு நினச்சிருப்போம். அது ஆக முடியலனாலும் நம்ம தற்பொழுது என்ன நிலைமையில் இருக்கும், இன்னும் இதுக்கப்புறம் எப்படி முன்னேறலாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா. வணக்கம் பாரத தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: எங்க அப்பா வந்து சின்ன வயசுல மல்லிகைகள் எல்லாம் கத்துக்கன்னு அனுப்பி விட்டுருந்தாங்க சென்னைக்கு.
0: ஓகே.
1: ஆனா மல்லிகைகள் கத்துக்கிட்டு இப்ப மல்லிகை தான் வச்சிருக்கேன். ஆனா சிறு வயசுல சினிமா பாட்டு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு.
0: ஓகே.
1: அதுக்கும் போராடி ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் புக்கில் எழுதிக்கிட்டு இருக்கேன், சின்ன சின்ன கவிதைகள் கதைகள் எல்லாம்.
0: சூப்பர் சார், தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. வணக்கம் பாரத தமிழகம்.
2: மேடம், நான் திருமயசிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் வந்து திருமலை மாவட்டம் வீரடூர் கிராமத்தை சேர்ந்தவங்க.
0: ஓகே.
2: நான் வந்து ஆசிரியர் போகணும்னு நினைச்சேன், அந்த நேரத்துல போக முடியலைங்க. ஹோமியோபதி முடிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணங்க.
0: ஓகே.
2: அவர் நல்ல வேலையா 45 வருஷமா நல்ல வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
2: இப்ப வந்து இந்த போலீஸ் டாக்டர் கை பண்ணுற எல்லாம் ஜனங்கள்லாம் நம்ம மாத்துறாங்க. அதனால வேண்டிய நான் இப்ப சென்னை வந்துட்டேங்க. சென்னையில பசங்க கூட இருக்குங்க மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார்.
2: நன்றி.
0: வணக்கம் பாரத தமிழகம்.
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
3: மேம், எனக்கு சின்ன வயசுல வந்து ஆசிரியர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை மேம்.
0: ஓகே.
3: காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நான் வந்து இப்போ ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
0: ஓகே.
3: சின்ன வயசுல வந்து நான் அதுக்கு ரொம்பவே முயற்சி செஞ்சேன், ப்ரொஃபசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா எனக்கு திடீர்னு அந்த ஸ்கூல் முடிச்சு அந்த காலேஜ்ல சேரும் பொழுது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தபடி அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பான

0: படிச்சேன். அதுக்கப்புறமா ஐடி கம்பெனில பிளேஸ் ஆனேன் மேம்.
1: சூப்பர்.
0: இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் நமக்கு தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப என்னுடைய அந்த ஜூனியர் பசங்க வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்றேன் மேம்.
1: டீம் லீட் மாதிரி.
0: இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கறது ப்ரொஃபசர் அப்படிங்கிற கேட்டகரியில இல்லாம நான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்லயே நான் டெலிவர் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு வகையில இந்த டீச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த மாக் டெஸ்டா இருக்கட்டும், அப்புறமா அவங்களை ட்ரெயின் பண்ணுறதாக இருக்கட்டும், பிராக்டிக்கல் ஓரியன்ட் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பிரசன்டேஷன்ஸ் அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதாகட்டும், ஒரு நல்ல விசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் அந்த புது மாணவர்களை தேர்ந்தெடுத்து நான் சொல்லிக் கொடுக்கறதுனால ஏதோ ஒரு வகையில என்னுடைய இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, அப்படிதானே?
0: எக்ஸாக்ட்லி, கரெக்ட்டா.
1: ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
0: Thank you ma'am, bye bye.
1: Bye. ஓகே, நீ கொரோனா நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னா, இந்த பாட்டு வந்து கேட்கவே சூப்பராக இருக்கும், எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வந்து மூணு விதமான இசை நம்ம கேட்க முடியும். அதாவது முதல்ல ரொம்ப மெலடியஸாக இருக்கும் சாங், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஊர் நாட்டுப்புற பாடல் மாதிரி எல்லாம் டப்பாங்குத்து மாதிரி இறங்கிய பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த பாடல் கேட்டுட்டு வாங்க. தீரத விளையாட்டு பிள்ளையிலிருந்து என் ஜன்னல் வந்த காற்றை

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:45. நம்ம இன்னைக்கு வந்து என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இப்ப என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும். நிறைய பேர் அழகா கால் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்
2: சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
3: வாழ்க வளத்துடன் கே ஜெயசிங், கொரமான பட்டிமா.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: நான் சின்ன வயசுலமா அப்பா பி இன்ஜினியரிங் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியர் நல்ல படிப்பு.
2: ஓகே,
3: அப்ப அது படிக்கலாம் ஆசை. ஆனா சந்தர்ப்ப சூழல பொருளாதார வசதி ஆசிரியர் பரிசு பண்ணி சேர்த்து படிச்சேன்.
2: ஓகே,
3: ஆசிரியர் பணி கிடைச்சது இப்ப நல்ல
4: எனக்கு சின்ன வயசுல இயற்கை ஆர்வம் மாதிரி எனக்கு ஒரு மனசுல வந்து இந்த செடி வளர்க்கறது, இந்த விவசாயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த நாத்து நடுறது வைக்கிறது ரொம்ப எனக்கு அதுல அந்த அதுல அங்கதான் போகணும் எனக்கு ஒரு ஆசை. ஆனா எனக்கு வந்து அப்ப வயசு 10 இல்ல, எனக்கு ஒரு 10 நான் வேலைக்கு வந்துட்டேன். அதனால நான் வந்து டெய்லர் வேலைக்கு தள்ளப்பட்டேன், ஆனா வந்து இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த தொழில.
2: ஓகே,
4: ஆனா அது ரொம்ப ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டு நானும் ஒரு இந்த சென்னையில வந்து ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா.
2: சூப்பர் சார்,
4: ஆர்வம் இந்த ஆர்வம்.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. இப்ப இப்ப கூட நீங்க தொடரலாமே அந்த இயற்கை ஆசைய, கொஞ்சம் கொஞ்சம் குட்டியா வீட்டுல செடி வைக்கிறது அந்த மாதிரி. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் விவத்பார தமிழகம்.
5: நானும் சின்னதா ஒரு கடை, டைலர் கடை போட்டோம். அந்த கடையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்து இப்ப பெரிய கடையை வச்சிட்டோம் மேடம்.
2: சூப்பர் சார்.
5: இது இந்த கல்யாணத்துக்கு தெரு துணி எல்லாம் இப்ப நம்ம கடைக்கு தான் வருது.
2: ஓகே ஓகே சார்.
5: ஒன்னு 700-800 ரூபா.
2: ஆமா,
5: அதுக்கு மேல ஜாக்கெட் தைச்சு குடி என் பொண்ணு, நானும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன் மேடம்.

0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி.
1: சரி, வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார்,
1: தலைப்பு சூப்பரா இருக்குது.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி.
1: கேட்டுக்கணும் இருக்கலாம்னு தோணுது மேடம்.
0: தொடர்ந்து நம்ம
1: பொண்ணு தான் முயற்சி வச்சு பெரிய கதை ஆகி வச்சு மேடம். திருமிச்சில அஸ்வினி நாகராஜன் பேரு.
0: ஓகே சார், ஓகே சார்.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார்.

ஓகே, நேர்களெல்லாம் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். ராவணன் திரைப்படத்துலேருந்து காட்டு சிரிக்கிதான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கேட்டச்சோ பண்ணுங்கள். இந்த உட்பார தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சங்கர் மாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீரங்கர் எல்லா வைரமுத்து வரிகளை அரமான் இசையில ராவணன் திரைப்படத்திலிருந்து காட்டுச்சிருக்கு கேட்டாச்சு. நேரம் 8:54. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்டில் நம்ம ஃபாஸ்ட்டாக வாசிச்சிடலாம். பிரேம்நாத் பிரேம் வந்து அரசு வேலைக்காக எதிர்பார்த்துருந்தது, அது கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓய்வில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகன் வந்து தன்னம்பிக்கையோடு தொழில் புரியணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க அப்பா வந்து துறைமுக பணியில் அரசாங்கத்தில் சேர்த்து விட்டாங்க, இப்போ ஓய்வில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் வந்து குடும்ப விருப்பத்திற்காக வங்கி படியில் 20 வருடங்கள் படி செய்துட்டு இப்போ ஓய்வில் இருக்கேன், இப்போ வந்து எங்கள் அப்பாவோட தொழிலை செஞ்சிட்ருக்கேன், வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் வந்து நீக்கோ நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதே மாதிரி படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் பட் டிரைவர் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. சோமசுந்தர பிரபு வந்து சிறு வயது தடகள விளையாட்டு வீரராகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து அது நடக்கலை, ஸோ டெய்லி நான் வந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து அயன் திரைப்படத்திலேருந்து ஒழித்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முல்லக்காடு இனி இரவனுக்கும் தெரிவிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்காங்க.

ஓகே, இன்னைக்கு நீ ஒரு நாள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போச்சு. நிறைய பேர் கால் பண்ணி சூப்பர் சூப்பராக அவங்களுடைய என்ன கனவுகள், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு விவரிச்சாங்க. கேட்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகிறது வந்து கமான் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு பாடல். மூணு படத்துலேருந்து வரப்போது எல்லாரும் கேட்டு மகிழுங்க. தொடர்ந்து விவத் பாரதி கேட்டுட்டே இருங்க. இது விவத் பாரதி தமிழ்ஃபோன் 32.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 8:59 தொடர்வது பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும்
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தாய்ப்புலி தான் பெற்ற குட்டிப்புலியைப் பாதுகாப்பது போல இதை நான் பாதுகாத்து வருகிறேன். உரிய பிராயம் வருவதற்குள் புலிக்குட்டி நீண்ட கொம்புகள் படைத்த காட்டு மாடுகளிடம் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாதல்லவா? அராபிய நாட்டார் தங்கள் குதிரையை எவ்வளவு அன்புடன் பேணுகிறார்களோ அப்படி இதை நான் பாதுகாத்து வருகிறேன். நோய்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு வானமாதேவி பணிவிடை செய்வது போல நானும் இந்த வாளுக்குச் செய்து வருகிறேன். இதைக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் இன்னும் எனக்கு அறிவிக்கவில்லை. மலர் மாலை தொடுத்து பழகிய இந்த கைகளினால் இந்த வாளை எந்த கொடியவனுடைய விஷ நெஞ்சத்திலாவது செலுத்த வேண்டும் என்பது தெய்வத்தின் ஆக்கையோ, அல்லது என்னுடைய மார்பில் என்னுடைய கையினாலேயே இதைச் செலுத்தி குபுகுபு என்று பெருகும் இரத்தத்தை ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்து இந்த உடம்பில் பூசிக்கொண்டு நான் சாக வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தமோ, இன்னும் அது எனக்கு தெரியவில்லை. இந்த வாளை எனக்கு அளித்திருக்கும் தெய்வம் சமயம் வரும்போது அதையும் எனக்கு தெரியப்படுத்தும். ஆயத்தமாயிருக்கிறேன். அந்தச் சமயம் எப்போது வரும் என்று தெரியாதபடியால் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆம், அழகிற்கு பெயர் போன பழுவூர் இளையராணிக்கு ஆடையாபரண அலங்காரங்களில் மிக்க பிரியம் என்பது நாடறிந்த செய்தி. இரவு பகல் 60 நாழிகையும் நான் இந்த என் மேனியை அலங்கரித்து அழகுபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். பாவம், பெரிய பழுவேட்டரையர் அவருக்காகவும் அவருடைய கௌரவத்தை முன்னிட்டும் நான் இப்படி சதா சர்வகாலமும் சர்வாலங்காரத்துடன் விளங்குவதாக நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் நெஞ்சத்தில் கொழுந்து விட்டெறியும் தீயை அவர் அறியார். இதையெல்லாம் பிரமை பிடித்தவன் போல கேட்டுக்கொண்டிருந்த வல்லவரையன் சுய உணர்ச்சியை வருவித்துக் கொண்டு, அம்மணி, பெரிய பழுவேட்டரையர் எங்கே என்று கேட்டான்.
1: ஏன், அந்த கிழவரை பார்ப்பதற்கு உமக்கு பயமா இருக்கிறதா என்றாள் நந்தினி.
2: இல்லை அம்மணி, தங்களை பார்க்கவே நான் பயப்படவில்லையே. பழுவேட்டரையரிடம் எனக்கு என்ன பயம் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஆஹா, உம்மை எனக்கு பிடித்திருப்பதன் காரணம் அதுதான். எதனாலோ என்னைக் கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். வீராதி வீரரும் எத்தனையோ போர்க்களங்களில் போரிட்டு உடம்பில் 64 புண் சுமந்து வருமான பெரிய பழுவேட்டரையர் என்னைக் கண்டு பயப்படுகிறார். சின்ன

0: வேட்டரையர் காலனையும் கதிகலங்க அடிக்கக்கூடிய காலாந்தக கண்டர் என்னிடம் வரும்போது பயந்து நடுங்குகிறார். இந்த சோழராஜ்யத்தை ஏக சக்கராதிபதியாக ஆள விரும்பும் மதுராந்தகத்தேவர் என்னிடம் வரும்போதும் பயபக்தியுடன் வருகிறார். யமலோகத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி கூட நான் அருகில் சென்றால் நடுங்குகிறார். ஒவ்வொரு தடவை அவர் என்னைக் கண்டு மூர்ச்சையே அடைந்து விடுகிறார். இன்றைக்கு வந்தானே பார்த்திபேந்திர பல்லவன். அவனுடைய அஞ்சா நெஞ்சத்தையும் வீரத்தைப் பற்றியும் வெகுவாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதித்த கரிகாலரின் உயிர்த்தோழன் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆனால் என் அருகில் வந்த அரை நாழிகைக்கெல்லாம் அவன் எப்படி அடங்கி ஒடுங்கிப் போய்விட்டான்? ஆதித்த கரிகாலரிடம் உடனே போக வேண்டிய கடமையையும் மறந்து என்னைத் தொடர்ந்து வருகிறான். நான் காலால் இட்ட பணியை தலையால் நிறைவேற்றி வைக்க ஆயத்தமாயிருக்கிறான். அதே சமயத்தில் என் அருகில் நெருங்கும்போது அவன் நடுங்குகிறான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. சிறு குழந்தையாயிருந்தபோது எரியும் நெருப்பைக் காண எனக்கு ஆசையாயிருக்கும். நெருப்பின் அருகில் செல்வேன். தீயின் குழந்தை தொடுவதற்கு ஆசையுடன் கைவிரலை நீட்டுவேன். ஆனால் அதற்கு தைரியம் வராது. சட்டென்று விரலை எடுத்து கொண்டு விடுவேன். இம்மாதிரி எத்தனையோ தடவை செய்திருக்கிறேன். பார்த்திபேந்திரன் என் பக்கத்தில் நெருங்கி வருவதையும் பயந்து விலகுவதையும் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்தது. பல்லவன் மட்டும் என்ன, நீர் யாருடைய தூதராக ஓலை எடுத்துக்கொண்டு காஞ்சியை விட்டு கிளம்பினீரோ அந்த ஆதித்த கரிகாலரும் அப்படித்தான். நாங்கள் குழந்தைகளாயிருந்த நாளிலிருந்து அவருக்கு என் பேரில் அளவில்லாத வாஞ்சை, கூடவே ஒரு பயம். அதனால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிவிட்டது. ஐயா, உமது எஜமானரை நீர் மறுபடியும் சந்திக்கும்போது எனக்காக ஒரு செய்தி சொல்வீரா? சென்றதையெல்லாம் நான் மறந்துவிட்டேன். நான் இப்போது அவருக்கு பாட்டி உறவு பூண்ட பழுவூர் ராணி. என்னை பார்ப்பதற்கு சிறிதும் பயப்பட வேண்டாம். அவரை நான் கடித்து தின்று விழுங்கி விடமாட்டேன் என்று சொல்வீரா?
1: தேவி, நான் உயிரோடு திரும்பிப் போய் ஆதித்த கரிகாலரை பார்ப்பேன் என்பது நிச்சயமில்லை. அப்படி பார்த்தால் அவரிடம் நான் சொல்லுவதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. தங்களுடைய செய்தியை சொல்லுவதாக என்னால் உறுதி கூற முடியாது. தயவு செய்து மன்னிக்க வேணும்.
0: ஆம், நான் பார்த்திருப்பவர்களுக்குள்ளே நீர் ஒருவர்தான் தைரியசாலி. மனதில் உள்ளதை ஒளியாமல் பேசுகிறீர். ஆகையால் தான் உம்மை எனக்கு பிடித்திருக்கிறது. வாணர்குல வீரரே, நான் அதிகம் பேரை பார்ப்பது கிடையாது. பழையார இளைய பிராட்டியைப் போல ரதத்தில் ஏறி பிரயாணம் செய்வதில்லை. எங்கேயாவது போக வேண்டி நேர்ந்தால் மூடு பல்லக்கில் போகிறேன். எனக்கு யார் மூலமாகவாவது ஏதேனும் காரியமாக வேண்டியிருந்தால் அவர்களை மட்டும்தான் பார்க்கிறேன். அவர்கள் பெரும்பாலும் கூழைகளாயிருக்கிறார்கள். மனத்தில் உள்ளதை சொல்லுவதற்கு துணிவதில்லை. நீர் மனத்தில் தோன்றுவதை ஒழிக்காமல் சொல்கிறீர்.
1: ஒழிப்பதில் பயனில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ராணி, தங்களுடைய கண்கள் ஊடுருவிச் சென்று அறிய முடியாத ரகசியம் எந்த மனிதனுடைய நெஞ்சிலும் இருக்க முடியாது.
0: அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உம்முடைய நெஞ்சில் உள்ளதைத்தான் நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை. போனால் போகட்டும். பழுவேட்டரையரை பற்றி கேட்டீரல்லவா? என் கணவரும் பார்த்திபேந்திரனும் பரிவாரங்களுடன் பக்கத்து கிராமத்துக்குச் சென்றிருக்கிறார்கள். அங்கே கண்ணகி கூத்தும் வேல நாட்டமும் நடைபெறுகின்றன. சின்ன இளவரசரை பற்றி வெறியாட்டக்காரனிடம் ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்பதற்காகப் போயிருக்கிறார்கள். பைத்தியக்காரர்கள்! யாரை கேட்க வேண்டுமோ அவரை பிடித்து கேட்காமல் ஜோசியக்காரனிடம் சென்றிருக்கிறார்கள். திரும்பி வருவதற்கு வெகு நேரமாகும். ஆகையால் உம்மை நான் அழைத்து வரச் செய்தேன். ஐயா, மறுபடியும் கேட்கிறேன், இளவரசரை பற்றிய உண்மை உமக்கு தெரியுமல்லவா? அதை நீர் எனக்கு சொல்ல மாட்டீரல்லவா?
1: இல்லை தேவி, சொல்வதற்கில்லை. இனிமேல் எந்த காரியத்திற்கும் புனைந்துரைப்பதில்லை என்றும் உண்மையே சொல்வதென்றும் இன்றைக்குத்தான் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆகையால் இளவரசரை பற்றி சொல்ல முடியாது. சற்று முன்னால் கூட என் தீர்மானத்தை மறந்துவிட்டேன், மன்னிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் தன்னுடைய இடைக்கச்சின் சுருளை அவிழ்த்து அதற்குள்ளே இருந்த பனை இலச்சினை மோதிரத்தை எடுத்தான். அமணி, இதோ தாங்கள் அளித்த பனை முத்திரை மோதிரம். இலங்கையில் பூதி விக்ரம கேசரியின் ஆட்கள் இதை என்னிடமிருந்து பலவந்தமாக கவர்ந்து கொண்டது உண்மைதான். ஆனால் சேனாதிபதி திருப்பிக் கொடுத்து விட்டார். இதோ தங்களிடம் சேர்ப்பித்து விடுகிறேன், பெற்றுக்கொண்டு அருள் புரிய வேணும் என்று கூறி முத்திரை மோதிரத்தை நீட்டினான்.

0: அதை உற்று பார்த்து தான் கொடுத்த முத்திரை மோதிரம் அதுதான் என்று தெரிந்து கொண்டாள். ஐயா, நான் கொடுத்ததை திரும்பி வாங்கிக் கொள்ளும் வழக்கமில்லை. உம்முடைய நேர்மையை சோதித்து அறிவதற்காகவே கேட்டேன். சோதனையில் நீர் தேறிவிட்டீர். என்னுடைய ஆட்களைக் கொண்டு உம்மை சோதனை போடும்படியான அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லை. மோதிரத்தை என்னுடைய ஞாபகத்துக்காக நீரை வைத்துக் கொள்ளலாம் என்றாள்.
1: அம்மணி, யோசித்துச் சொல்லுங்கள். இது என்னிடமிருந்தால் மீண்டும் அவசியம் நேரும்போது உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும்.
0: அதை பற்றி கவலை இல்லை. எப்படி வேணுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உம்மை இப்போது மறுபடியும் கண்ணை கட்டி பல்லக்கிலே ஏற்றுக்கொண்டு போகச் சொல்லுகிறேன். உம்மை பிடித்த இடத்திலேயே திரும்ப விட்டு விடுவார்கள்.
1: நான் அதற்கு மறுத்தால்?
0: இந்த பாழடைந்த அரண்மனையிலிருந்தும் கோட்டையிலிருந்தும் உம்மால் திரும்பி போக முடியாது. திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்குத்தான் வந்து கொண்டிருப்பீர்.
1: தேவி, இந்த கோட்டை, இந்த பாழடைந்த அரண்மனை?
0: ஆம், ஒரு காலத்தில் இந்த சோழ நாடு பல்லவராட்சியில் வெகு காலம் இருந்தது. அப்போது பல்லவ சக்கரவர்த்திகள் இங்கே கோட்டையும் அரண்மனையும் கட்டியிருந்தார்கள். பிறகு சோழநாடு பாண்டியர்கள் வசப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் சில சமயம் இந்த அரண்மனையில் வசித்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் இங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. கோட்டை இடிந்து தகர்ந்தது. அரண்மனையிலும் பாதி அழிந்தது. மிச்சம் அழியாமலிருந்த பகுதியில் இப்போது நாம் இருக்கிறோம்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நெருக்கடியான நிலைகள்ல எதிர் தாக்குதலே சிறந்த தற்காப்புன்னு சொல்வது உண்டு. எதற்காக வந்தீர்? சுருக்குன்னு வருது பழுவூர் இளையராணியின் அஸ்திரம். தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வர செய்தீர்கள்? பளிச்சுன்னு வருது வல்லவரையின் பதில் வினாவாகவே. இந்த ஆளை வேற மாதிரி மடக்கணும். தான் கொடுத்த பனை முதிரை மோதிரத்தை திருப்பி கேட்கறதுக்காகன்னு பொய் சொல்லி விசாரணையை தொடங்கினவர், கொடுத்ததை திருப்பி வாங்கி கொள்ற வழக்கம் இல்ல, என் ஞாபகத்துக்காக நீரே வச்சுக்கலாம்னு சொன்னதன் உட்பொருள் என்ன? உன் காதல் எப்படி இருக்க, அதை பத்தியாவது சொல்லலாமா? யார சொல்றீங்க ஜாகிரத? ஆஹா, நான் ஜாகிரதையாத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியை சொல்றதா நினைக்க வேண்டாம். உம்ம கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். கால் தூசிக்கு சமமாகத்தான் உம்மை மதிப்பார். இலங்கையில கொண்டு சேர்த்து திருப்பி அழைச்சுக்கிட்டு வந்தாலே அந்த ஓடக்கார பெண்ணை பத்தி கேட்கிறேன். பூங்குழலி உன் காதலி அல்லவ? சாமர்த்தியமாக பேச்சை மாத்திடுறான் வந்தியத்தேவன். நேர்களே, இதே நந்தினி கோடிக்கரையில பார்த்திபேந்திரன வருத்து எடுத்த போது நடந்த உரையாடலில் தந்திரமான பகுதியை நினைவு கூர்வோம். இளைய பிராட்டியின் பிரியத்துக்கு பாத்திரமான இன்னொருவர் பார்த்திபேந்திரன் கேட்டான். உங்கள் பெரிய இளவரசர் அனுப்பின தூதன் தான், வேற சொல்லல. கேட்டு அதிர்ந்து போயிருந்தான் பல்லவன். எப்படி முட்டு கொடுத்தா பாருங்க. அந்த வாலிபன் மேல முகம் கொண்டதால் தான் பழுவேட்டரையரின் தண்டனையிலிருந்து தப்புவிக்க ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினான். எப்படி? சரி, அந்த வாள் குட்டிப்புலி, இவள் தாய்ப்புலி. பாதுகாப்பா இருக்க வேண்டிய புலிக்குட்டி யாரு? நல்லது, இடம்பெற்ற சொற்களை பார்ப்போம். ஆக்ஞை, இந்த வடசொல்லுக்கு பொருள் ஆணை, கட்டளை. சில இடங்களில் அதிகாரம்ங்கிற பொருளிலும் வரும். யோக கலையில ஆக்ஞா ஒரு சக்கரம். உடம்பில ஆறு ஆதாரங்கள் இருப்பதாக உருவகப்படுத்தியிருக்காங்க. அவற்றில புருவ மத்தியில இருப்பதாக கொள்ளப்படுவது ஆக்ஞை. மனத்தின் ஆற்றலை உள்ளடக்கின பகுதியாக கருதப்படுது. ஆதித்த கரிகாலருக்கு தன் பேரில் அளவில்லாத வாஞ்சைன்னு குறிப்பிடுறா நந்தினி. ரொம்பவும் பொருள் புதிந்த சொல் வாஞ்சை. அன்பு என்பத தன்னலமில்லாத உணர்வுன்னு கொண்டா வாஞ்சை என்பத அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அதாவது ஒருவரின் நெருக்கத்தை விரும்பி அவரை அடைய தூண்ட தீவிரமான ஈர்ப்பு வாஞ்சை. இப்படி அன்பின் பல்வேறு படிநிலைகளை தமக்கே உரிய எழுத்தாற்றலால கல்கியார் குலப்படுத்திக்கிட்டு வர்றார்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை

0: ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க அவளோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்க தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேக்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்லதானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 KHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே?
1: தூங்காத கனவுகளுக்கு
2: துணையாக வரும் தேன் இசை
1: என் இனிய
2: பொன் நிலாவே.
3: விவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அர்ஜய் குழலி. இது என் இனிய பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப இதமான மெலடிஸ் எல்லாம் உங்களுக்காக வரிசையாக காத்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னா இந்த பாடல் தான்.

கிருஷ்ணராஜ் மற்றும் அருந்ததி குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏறமான் இசையில ஏச்சி எலுமிச்சி சாங் தாஜ்மஹால் படத்திற்காக கேட்டோம். நேரம் 9:22. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் பூ மாலையே தோல் சேரவா அப்படின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்ல கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில்.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து

0: மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி specialschoolnirvagam@gmail.com.

கழுகு திரைப்படத்துல இருந்து ஆத்தாடி மனசுதான் பாடல் கேட்டாச்சு. நேரம் 9:35. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. இந்த நிகழ்ச்சியில நல்லா மெலடியஸான பாட்டுல உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்து வரப்போற பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் திரைப்படத்துல இருந்து வரப்போகுது. அபய் ஜோத்புர்கர் மற்றும் ஹரிணி குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, யாரமான் இசையில மூங்கில் தோட்டம்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது

0: சுஜாதா குரலில் கலைக்குமார், வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் ஏதோ ஒரு பாட்டு கேட்டாச்சு. எல்லாருக்கும் உங்களுடைய ஞாபகங்களை தோன்ற வகையில் இருந்திருக்கும் இந்த பாட்டு நம்புறேன். நேரம் 9:45.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

நேர்கள் எல்லாரும் என்னென்ன எப்போ நிலாவை நிகழ்ச்சியை வந்து மன மகிழ்ச்சியோடு கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னா பையா திரைப்படத்துலேருந்து வரப்போகுது. இந்த பாடலை பாடியவர் யுவன் சங்கர் ராஜா மற்றும் தன்வி நாமத்துக்குமார். வரிகளில்

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் தேனி குஞ்சாரம் குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில முத்து திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு. நேரம் 9:57:22. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லா பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது சிறுத்தை திரைப்படத்திலிருந்து ஒரு தாலாட்டு பாடல் தான். இந்த நேரத்தில் கேட்குறதுக்கு ரொம்ப சுகமாகவே இருக்கும். பாடலை பாடியவர் ஸ்ரீவர்த்தினி, அருள்மதி வரிகளில் வித்யாசாகர் இசையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பார் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் குழலி. இது உங்களுடைய எங்கள் தேர்வில் உங்கள் தேர்வில் எங்கள் அழைப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எங்களுக்கு அனுப்புவீங்க, அதை நாங்கள் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்வோம். என்ன நம்பரில் நம்ம வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா, 9444001023 அப்படின்னு நம்பருக்கு தான். ஸோ எல்லாரும் டக்குன்னு உங்கள் ஃபோனை எடுத்து 9444001023 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல், எந்த படத்துலேருந்து, நீங்கள் உங்களுடைய பெயர், எங்கேருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக வரப்போகிற பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, தங்கராஜ் திண்டுக்கல்லிருந்து. அவர் கேட்டிருக்க பாடல் என்னை தாளாட்டும் சங்கீதம், எந்த படத்துலேருந்துனா உன்னை நினைத்து அப்படின்ற படத்துலேருந்து. எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு மகிழுங்க. இது விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உன்னி மேனன் மற்றும் சுஜாதா குரலில், பா விஜய் வரிகளில், சிற்பி இசையில். தாளாட்டும் சங்கீதம்னு சொல்லிட்டு அழகா ஒரு பாடல் கேட்டாச்சு இந்த நேரத்துல. நேரம் 10:45. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க எழிலரசி வேலூர்ல இருந்து. எந்த படத்திலிருந்து அப்படின்னா, நெஞ்சமெல்லாம் நீ அப்படின்ற படத்திலிருந்து, யார் இதை சொல்லாமல் அப்படின்ற பாட்டு தான். அந்த பாடல்களுக்காக வந்துகிட்டே இருக்குது ஸ்டேட்டியோன். இது பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வாணிஜெயராம் குரல வாயிரமுத்து வரைகளில் சங்கர் கணேஷ் இசையில் யார் அது சொல்லாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு இனிமையான ஒரு பாடல் கேட்டாச்சு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக பாடல் வரப்போகுது. அது என்ன பாடல் அப்படின்னா, அடி ராக்கம்மா கையத்தட்டு தளபதி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன், காவியா பத்மபிரியா தேவி. அவங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது பாரதி தமிழகம் 102.3.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க, எடுக்க எடுக்க, நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சொல்லந்த குரல்ல அடி ராக்கம்மா கையை தட்டு அப்படின்ற பாட்டு சூப்பராக கேட்டாச்சு. நேரம் 10:20, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் வா இந்த பக்கம் படத்துலேருந்து ஆனந்த தாகம் அப்படின்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க லலிதா மல்லிகார்ஜுன் திருவல்லிக்கேணியிலிருந்து.

0: தீபன் சக்கரவர்த்தி மற்றும் எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து வரிகளில் ஷாம் இசையில் வா இந்த பக்கம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:26.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மனோகரன் கரையாம்பாளையம் கோயம்புத்தூர்லேருந்து. அவர் கேட்டிருக்க பாடல் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து அந்தி மழை பொழிகிறது. அழகான ஒரு மழை பொழிய போது எல்லாரும் கேட்டு நினைங்க. இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் டிவி கோபாலகிருஷ்ணன் குரல்ல வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் அந்தி மழை பொழிகிறதுன்னு அழகா ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:32. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பன்னீர்செல்வன் திருப்பூர்லேருந்து. என்ன பாட்டு அப்படின்னா, சின்ன கண்ணன் அழைக்கிறான் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து. அந்த சூப்பரான பாட்டு அடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், 22.3.

எஸ் ஜானகி குரலில் பஞ்சு அருணாச்சலம், வரிகளில் இளையராஜா, இசையில் சின்ன கண்ணன் அழைக்கிறான். கேட்டாச்சு, இது உங்கள் எங்கள் அழைப்பு, உங்கள் தெரிவு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து. என்ன பாடல் அப்படின்னா, யம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே நானே நீயே அப்படின்ற பாடல் தான் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து வரப்போகிற பாடல் பொன்னேரி கலில் அகமத் கேட்டிருக்க பாடல். என்ன பாடல் அப்படின்னா, கோ திரைப்படத்திலிருந்து வெண்பனியா அப்படின்ற சாங் தான். இந்த பாடலை பாடியவர்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாபே ஜெயஸ்ரீ. பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

நிகழ்ச்சியில் அடுத்து வர போற பாடல விரும்பி கேட்டிருக்கவங்க சுவாமிநாதன் வி சானிட்டோரியம்ல இருந்து எந்த படத்துல இருந்துனா ரன் திரைப்படத்துல இருந்து பனி காற்றை அப்படின்ற பாடல தான் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா பலராம் பல்ராம் சாதனா சர்க்கம் வித்யாசாகர் இசையில்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

டான் எங்கள் அழைப்பில் உங்கள் தெரியும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போச்சு அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் அவங்களுக்கு

விதமான பாடல்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் இங்கேருந்து போட்டோம், எல்லாரும் கேட்டு ரசிச்சிங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டாடாவை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அர்ஜே குழலி. இது உட்பாடு தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக நம்ம கேட்க போகிற பாடல் ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், இளையராஜ் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காதலித்து பார்.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் என் சுவாச காற்றே திரைப்படத்திலிருந்து MG ஸ்ரீகுமார் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், AR ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

தாரி தத்தாம் தான தத்தா ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்கிறதும் தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு

நேரம் 11:25 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து அனுராதா பாத்வால் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில், பாடல் இதோ.

என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில் மனோஜ் பட்னாகர் அவங்களுடைய இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து நவீன் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில் வாலி வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி. எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இனிமையான பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மொழி

ஒரு தீங்கே தேடுகின்றாளே, ஒரு தலையாய்

நீங்காத ரீங்காரம்.

0: பாசில் ஓட்டு நிமிடம் குட்டிகளை புத்தி மணி குடி கஷ்டமா சொல்லுவாயோ
1: மிக்கி மவுஸ் குட்டிகளா குட்டிகளா மேலிங்க ஐஸ் கட்டிகளா கட்டிகளா
0: அக்கா நீ குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்பி குளம்ப

ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு

மாளிகைக்கு நன்றி சொல்வதா? மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: அடிமன ஏதும் வேண்டா எனக்கு, சொந்தம் கொள்ள நீ இருந்தா சொர்க்கம் வேற எதுக்கு.
1: நாக்கில மூக்கில நத்து புல்லாக்கில பேச்சு பாராக்கில தாவாரத்தில் சிவரோரத்தில் சிங்காரத்தில்
0: தளதளன்னு வளர்ந்த

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்த

0: அருள்மணி மாலை.
1: நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது NC சௌந்தரவல்லி அவர்களின் குரலில்.

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.